0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்டா மாதம் 22 நாள் பாரபவ வருடம் வைகாசி மாதம் 29 நாள் ஜூன் மாதம் 12 நாள் 2026 ஆண்டு வெள்ளிக்கிழமை

0: எந்த உயிர்க்கும் எள்ளளவும் தீங்கு விளைவிக்காத சொற்களை சொல்லுவதே வாய்மை எனப்படுவதாகும். குறள் எண் 291 அதிகாரம் வாய்மை.
1: வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சொலல்.
0: எந்த உயிர்க்கும் எள்ளளவும் தீங்கு விளைவிக்காத சொற்களை சொல்லுவதே வாய்மை எனப்படுவதாகும். குறள் எண் 291 அதிகாரம் வாய்மை.
2: நேரம் சரியாக 5:55 15 நொடிகள். நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸ். இன்று நமது வானொலியில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. நன்றி மறவாமை நன்றி. வழங்குவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். சென்னேஞ்சலாக நிகழ்ச்சியை கேட்கலாம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் குறித்து தகவல் வழங்குவர் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர். கமலேஸ்வரன் அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னேஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் ஜி. முருகராஜ் அவர்கள். 7:00 காந்தி அஞ்சலி சென்னேஞ்சலாக, 7:10 மதுரத்தென்றல், 7:15 தமிழ் செய்திகள் சென்னேஞ்சலாக, 7:25 நலமாய் வாழ்க. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகாவும் அறிவியலும் சிறப்பு தகவல் தருகிறார் யோகா.

பயிற்றுனர் சுபாஷினி மோகன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:30 மதுரத்தென்றல், 8:00 செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 8:02 மதுரத்தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 8:30 மதுரத்தென்றல், 9:00 அரங்கிசை சென்னேஞ்சலாக. பி வரமூர்த்தி மற்றும் குழுவினர் வழங்கும் நாதஸ்வர இசை கேட்கலாம். 10:00 செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 10:02 எனக்கு பிடித்த பாடல், 11:00 செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 11:02 இலக்கியம் பேசுவோம். தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்களுடன் நேர்முகம் சென்னேஞ்சலாக. 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசை மேடை. இதில் பாலக்காடு கே.வி. நாராயணசுவாமி அவர்களின் பாடல் கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னஞ்சலாக, 12:50 மெல்லிசை சென்னஞ்சலாக, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 எண்ணுயிர் தோழி. தேன்கூடு சிறப்பு நிகழ்ச்சி பெயர் சொல்லும் கதை வழங்குவோர் முனைவர் என். சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை வழங்குவோர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள். சட்டம் நமக்காக வழங்குவோர் வழக்கறிஞர் சரளா அவர்கள். கதை அரங்கம் வழங்குவோர் திவ்யா அவர்கள். தொகுப்பு எம். விஜயகாந்த். அமைப்பு டாக்டர் கே. வித்யாவதி. 1:45 மாநில செய்திகள் சென்னஞ்சலாக, 1:55 பாரதியார் பாடல், பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுரத்தென்றல், 2:35 சேர்ந்திசை பாடல் பயிற்சி சென்னேஞ்சலாக, 2:55 வானிலை அறிக்கை, 3:00 பகல் நேர ஒளிபரப்பு நிறைவு பெறும், மாலை 5:27 தொடங்கும் மாலை நேர ஒளிபரப்பில் குரல் அமுதம் 291 கேட்கலாம். 5:30 மீண்டும் பள்ளிக்கு போகலாம். சர்வதேச குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தின சிறப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் வழக்கறிஞர் எஸ். வசந்தி. உடன் உரையாடுகிறார் கே. வேல்முருகன் அவர்கள். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒருபட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல், 7:10 சேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி. விஜயகுமார் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். தோட்டக்கலை பயிர்களில் உயர் விளைச்சலுக்கான தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண்மை அறிவியல் மைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி. ராஜாராமன் அவர்கள் தரும் தகவல் பகுதி 2 கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல் விடைபெறும் முன் கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தென்றல், 8:30 அறிவியல் வெள்ளி நுண் நெகிழிகள். தகவல் வழங்குவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் கடலியல் மற்றும் கடலோரவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ். பரமசிவம் அவர்கள். 8:45 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை சென்னேஞ்சலாக கேட்கலாம். இதில் எஸ். மாளவிகா அவர்களின் பாடல், வி. எல். குமார் வயலின், பி. சிவராமன் மிருதங்கம், வி. அனிருத் ஆத்ரேயா கஞ்சிரா கேட்கலாம். இன்று இரவு 10:45 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நிகழ்ச்சி நிறைவு பெறும். இனி தொடர்ந்து கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக.

0: தலைவர்
1: குடியரசு துணை தலைவர்
0: ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்.
1: மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார்.

எம்சான், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச் செயலர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மன்னார்குடி மற்றும் உளுந்தூர்பேட்டை அருகே ஏற்பட்ட இருவேறு சாலை விபத்துகளில் உயிரிழந்த மாணவர்கள் 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா, கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: அறிவியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம். நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி, நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452-25-30-410.
3: நேரம் சரியாக 6:04. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில்லை 1669 கிலோஹெர்ட்ஸில். இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதுவரை தொடர்ந்து இணைந்து இருங்கள் நேயர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: செய்யப்பட்டது யாருக்காக என்ற ஒரு வரையறையும் தந்துள்ளார். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சார்பின் வரைத்து. உதவியின் அருமை சிறப்பு போற்றப்படுவது உதவி செய்பவரை பொறுத்தல்ல, உதவி பெற்றுக்கொள்பவருடைய குணத்தை பொறுத்ததே என்று வள்ளுவர் பெருந்தகை அறுதியிட்டு கூறியுள்ளார். பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்பதும் உதவி பெறுபவரின் பண்பை சுட்டி காட்டுவதாக சொன்ன பழமொழிதான். உதவியின் அருமைதனை வள்ளுவர் பட்டியலிடுகிறார். பயன் தூக்கா செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது. அதாவது பிரதிபலன் கருதாமல் செய்யப்படுகின்ற உதவிக்கு ஒப்பாக கடலை கூறி கடல் சிறிது அந்த உதவி அதனிலும் பெரிது என்கிறார். செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்று தமக்கு எந்த உதவியும் செய்யாத ஒருவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்படும் உதவியின் பயனை நினைக்கும்போது இந்த உலகமும் வானமும் சிறிதாகி அதைவிட உதவியின் பயன் பெரிதாக உணரப்பட வேண்டும் என்கிறார் குரல் தந்த ஆசான். மனிதன் முதல் மற்ற உயிர்கள் வரை ஒன்றை ஒன்று சார்ந்தே உதவித்தான் வாழ முடியும். அது இயற்கையின் சட்டம். அதற்கு நாமும் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். பஞ்சபூதங்களே ஒன்றை ஒன்று சார்ந்துதானே இயங்குகின்றன. அதுபோலத்தான் நமது உடலும் பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டுள்ளது. அதில் ஒன்று ஒத்துழைக்கவில்லை என்றால் நம் உடல் நோய்வாய்ப்பட்டுவிடும். இது நம் உடல் அமைப்பு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நமது தமிழினம் நன்றி உணர்வில் அதை வெளிப்படுத்தும் பண்பில் உலகில் மற்றைய மக்களை காட்டிலும் உயர்ந்து நிற்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக நாம் கொண்டாடும் பொங்கல் விழாவினை கூறலாம். உலகில் சிறந்த தொழிலாம் உழவு தொழில். அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற மழை தரும் வானம், தினம் வரும் சூரியன், நீர்நிலைகள், விளை நிலங்கள், பயிர்த்தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கின்ற கால்நடைகள், இவைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லவே பொங்கல் மாட்டுப்பொங்கல் விழாவினை கொண்டாடுகின்றோம். நன்றி உணர்வின் செய்திகளை இலக்கியத்திலிருந்து அறிவோமானால் இராமாயணத்தில் கும்பகர்ணனையும் சுக்கிரீவனையும் மகாபாரதத்தில் வள்ளல் கர்ணனையும் நாம் கூறலாம். உரிமைச்சோருண்டு தன் அண்ணன் இராவணனுக்காக தன் நன்றி உணர்வோடு தன் உயிர் நீத்தவன் கும்பகர்ணன். வாலியை வதைத்து ஆட்சி தந்ததற்காக சீதாதேவியை இலங்கை நின்று மீட்டி வர ராமனுக்கு நன்றி உணர்வோடு உதவினான் சுக்ரீவன். நல்லபடியாக நம்மை படைத்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் நம்மை பெற்றவர்கள் நம் ஆசான் நல்ல நண்பர்களுக்கும் நாள்தோறும் நன்றி சொல்வோம். அந்த பழக்கத்தை கடைபிடிப்போம். சாதாரணமாக ஒருவர் செய்த உதவிக்கு நாம் மறக்காமல் நன்றி சொல்வோம். நன்றி என்ற ஒற்றை வார்த்தை நம்மை பண்பிற் சிறந்தவராய் சிகரத்தில் ஏற்றிவிடும். மேலும் நமக்கு உதவி செய்த ஒருவருக்கு நாம் நன்றி சொல்லும் பட்சத்தில் அவர் மேலும் நமக்கு உதவி செய்ய தூண்டிவிடும். ஆதலால் நல்லதை நினைப்போம், நன்றியோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் பாப்பாக்குடி அ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் சரியாக 6:15 ஆறு நொடிகள். இனி கேட்கலாம் பக்தி மாலை.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோ ஹெர்ட்ஸ். இன்று பார்பவ வருடம் வைகாசி மாதம் 29 நாள் வெள்ளிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி.
1: விவசாயிகளே, இடிஐஐ பெரியகுளம் தோட்டக்கலை தொழில்நுட்ப மேம்பாட்டு மையத்தின் சார்பில் வருகின்ற 13 தேதி

அதாவது சனிக்கிழமை தோட்டக்கலை கல்லூரி மாணவர்களுக்கான ஒரு நாள் இலவச செயல்பாட்டு கருத்தரங்கு விவசாயத்தில் செயற்கை நுண்ணறிவு என்ற தலைப்பில் நடைபெற உள்ளது. ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தலைவர் தெரிவிக்கின்றார். தென்னை விவசாயிகளே, தென்னை மரத்தில் குரும்பைகள் காய்ந்து விடுகின்றனவா? கோடை காலத்தில் போதிய நீர் கிடைக்காததால் குரும்பைகள் காய்ந்து உதிரும். பொட்டாசியம் மற்றும் போரான் சத்து குறைபாட்டால் குரும்பை உதிர ஏதுவாகும். அதிக வெப்பம், காற்று அல்லது மழையால் மகரந்த சேர்க்கை பாதிக்கப்பட்டிருக்கலாம். யூரியோஃபைட் சிலந்தி, கருந்தலை பூச்சி அல்லது பூஞ்சை நோய்கள் தாக்கினால் குரும்பைகள் உதிரக்கூடும். இதை தவிர்க்க வாரத்திற்கு 2 முதல் 3 முறை ஆழமான பாசனம் வழங்க வேண்டும். ஒரு மரத்திற்கு 120 முதல் 150 லிட்டர் தண்ணீர் தேவை. சமச்சீர் உர மேலாண்மை அவசியம். ஒரு மரத்திற்கு ஆண்டிற்கு NPK 500 × 320 × 1200 கிராம் வழங்க வேண்டும். பொட்டாசியம் சத்து போதுமான அளவில் இருக்க வேண்டும். நுண்ணூட்ட சத்து வழங்குதல் அவசியம். போராக்ஸ் 50 முதல் 100 கிராம் ஒரு மரத்திற்கு ஒரு ஆண்டுக்கு இட வேண்டும். ஜிங்க் சல்ஃபைட் 25 கிராம் மற்றும் மைக்ரோ நியூட்ரியன் கலவை மரம் ஒன்றிற்கு அளிக்க வேண்டும். பூச்சி மற்றும் நோய் கண்காணிப்பு சரியாக இருந்தால் யூரியோஃபைட் சிலந்தி, கருந்தலை பூச்சி ஆகியவற்றின் தாக்குதலை கண்காணித்து தேவைக்கேற்ப உரிய மருந்துகளை தெளித்தால் தென்னை மரத்தில் குரும்பைகள் உதிர்வதை தடுக்கலாம். அன்பார்ந்த விருதுநகர் மாவட்ட விவசாயிகளே, கோடை காலத்தில் ஏற்படும் வெப்ப அலையில் இருந்து விவசாய பயிர்கள், தோட்டப்பயிர்கள், மாடி தோட்ட பயிர்களை பாதுகாக்க உரிய வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். மாடி தோட்ட பயிர்களுக்கு தற்காலிக நிழற்பந்தல் அதாவது கிரீன் நெட் அமைக்கலாம். நீர்ப்பாசனம் காலை மாலை ஆகிய இரு நேரங்களில் சொட்டு நீர், தெளிப்பு நீர் பாசன முறையில் அளிக்கலாம். இதனால் நீர் ஆவியாதல் தடுக்கப்படுகிறது. இதன் மூலம் நீரானது செடிகளின் வேரின் தொகுப்பிற்கு நேரடியாக செல்வதால் வெப்ப அலையால் வேர் பாதிக்காது. வெப்ப அலை ஏற்படும் காலங்களில் பயிர்கள் செடிகளுக்கு அடியில் உரமிடக்கூடாது. அவ்வாறு இட்டால் கடுமையான வெப்பத்தால் போதிய தண்ணீர் கிடைக்காத சூழ்நிலையில் பயிர்களின் திசு வளர்ச்சி பாதிக்கப்பட்டு பயிர் கருகிவிடும். இது போன்ற காலங்களில் தேவைப்பட்டால் இலைவெளி தெளிப்பாக உரமிடலாம். தரையில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருவதை தடுக்க வைக்கோல் தளம் போன்றவை மூலம் மூடாக்கு நிலப்போர்வை அமைக்க வேண்டும். இதனால் மண்ணின் ஈரம் ஆவியாவது தடுக்கப்படுவதுடன் களைகள் முளைக்காது. வெப்ப அலையிலிருந்து தாவரங்களின் பச்சையத்தை பாதுகாக்க மெத்தைலோ பாக்டீரியா 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 மில்லி வீதம் காலை மாலை நேரங்களில் தெளிக்கலாம். இதனால் 10% வரை மகசூல் அதிகமாக கிடைப்பதுடன் வறட்சியிலிருந்து பயிரை காப்பாற்றலாம். வெப்ப அலை மற்றும் நீராவி போக்கினை கட்டுப்படுத்த பயிர்கள் மீது 5% கயோலின் என்ற களிமண்ணை தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறையும். களையெடுத்தல், பூ பறித்தல் போன்ற தோட்ட வேலைகளை அதிகாலை அல்லது மாலை நேரங்களில் செய்யலாம். கால்நடைகளை காலை மற்றும் மாலை நேரங்களில் மேயவிடலாம். வெயில் நேரங்களில் வெளியே அனுப்பக்கூடாது. இது போன்ற வெப்ப அலையில் பயிர் மற்றும் கால்நடைகளை பாதுகாப்பது மிகவும் அவசியம். இது போன்ற காலத்தில் தங்கள் பகுதியில் இதுவரை சாகுபடி செய்யாத பயிரை சாகுபடி செய்வதை விவசாயிகள் தவிர்க்க வேண்டும். இவ்வாறு விருதுநகர் வேளாண்மை துறையினர் அனுப்பிய வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த விவசாயிகளே, பயிர்களில் விதை மூலம் பரவக்கூடிய பூஞ்சான நோய்களிலிருந்து பாதுகாப்பதற்கு விதையுடன் பூஞ்சான மருந்து கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதை மூலம் பரவும் இலை புள்ளி, இலை கருகல், இலை உரை அழுகல் மற்றும் குலை நோய் போன்ற பூஞ்சான நோய்களை தடுக்க 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கார்பன்டசிம் கலந்து 24 மணி நேரம் வைத்திருந்து பின் விதைக்க வேண்டும். இல்லாவிட்டால் 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வீதம் ட்ரைகோடர்மா விரிடி அல்லது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் வீதம் சூடோமோனஸ் ஃப்ளூரசன்ஸ் என்ற உயிரியல் பூஞ்சான மருந்தை விதைப்பதற்கு முன் கலந்து விதைக்க வேண்டும். 1 ஏக்கர் விதைக்க தேவையான விதைக்கு விதை நேர்த்தி செய்ய 10 ரூபாய்
ரூபாய் முதல் 20 ரூபாய் வரையே செலவாகும். ஆனால் விதை நேர்த்தி செய்வதால் பயிர் வளர்ச்சி காலத்தில் நோய்கள் தாக்கி அவற்றை கட்டுப்படுத்த மருந்திற்கு செலவு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும்.

0: அது நெல், சிறுதானியங்கள், பருத்தி, கரும்பு, எள் மற்றும் சூரியகாந்தி பயிர்களுக்கு விதை நேர்த்தி செய்வதற்கு ஒரு ஏக்கர் விதைக்கு அசோஸ்பரில்லம் ஒரு பாக்கெட் ஆரிய வடிகஞ்சியில் கலந்து அதனுடன் பூஞ்சான விதை நேர்த்தி செய்த விதையை கலந்து நிழலில் 30 நிமிடம் உலர்த்தி பின்பு விதைக்க வேண்டும். இதன் மூலம் உரச் செலவை குறைக்கலாம். எனவே விவசாயிகள் பூசணக்கொல்லி விதை நேர்த்தி செய்து பயிர்களை நோய்களிலிருந்து வருமுன் காக்க வேண்டும் என வத்ரா இருப்பு வேளாண் துறையினர் அனுப்பிய செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் குறித்த தகவல்கள் வழங்குபவர் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர் கமலேஸ்வரன் அவர்கள்.
1: இந்த மண்ணில் பார்த்தோம் அப்படின்னா சத்துக்கள் அப்படிங்கிறது இயற்கையாகவே மண்ணில் அதிகமாக இருக்கும். ஸோ ஆனால் இப்போ நம்ம இன்டென்சிவ் கல்டிவேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா ஃபுட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நிறைய கிராப்பிங் பேட்டர்ன்ஸ் நிறைய கிராப் எடுத்து போறதுனால ஸோ இந்த சத்துக்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை சத்துக்களை பற்றி நமக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் மண்ணை பற்றின ஒரு முழு புரிதல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ சத்துக்கள் நம்ம பார்க்கக்குள்ள சிறப்பு நிலை சத்துக்கள், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஸோ இந்த சிறப்பு நிலை சத்துக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு நிலை சத்துக்கள் நம்ம பார்க்கக்குள்ள கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் சொல்லிட்டு மூணு வகையாக பிரிப்பாங்க. ஸோ இந்த மூணு சத்துக்களும் பார்த்தோம் அப்படின்னா தாவரத்துக்கு காற்று மற்றும் நீர்ல இருந்து கிடைக்குது. மீதமுள்ள சத்துக்கள் எல்லாமே நம்ம மண்ணில் இருந்து தாவரங்கள் எடுத்துக்குது. ஸோ இந்த சத்துக்கள் வந்து இப்போ ரீசன்ட் சயின்டிஃபிக் ஸ்டடீஸில் ஸோ என்னன்னா ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மண் பரிசோதனை பண்ணுறது மூலயமா மண்ணோட உர மேலாண்மையை நம்ம வந்து மேம்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றுச்சூழல் பாதிப்படைகிறதுலையும் நம்ம தடுக்க முடியும். கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன், ஸோ நீர் அடியில் இருக்க நீர் வந்து கண்டாமினேஷன் ஆகிறதையும் நம்ம குறைக்கலாம். அப்புறம் நம்ம மண்ணோட உப்புத்தன்மை அது மாறாமல் இருக்கிறது நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ இந்த மண் பரிசோதனை பண்றதுக்கு முதல்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்தோட பார்டரை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ பார்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா வேறு வேறு நிலங்கள் வேறுபட்டால் அந்த ஒவ்வொரு நிலத்தையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தனித்தனியாக இந்த மண் மாதிரிகள் அப்படிங்கிறது எடுக்கணும். நில அமைப்பு வந்து மாறும், தரிசு நிலமும் அப்படியே கூட போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிசைட் பண்ணிக்கணும். ஸோ இதில் பயிர் வகை வேறுபட்டாலும் இல்லை இந்த வேற ஏதாவது மேலாண்மை வேறுபட்டாலும் அதை தனித்தனியாக பிரித்து அதிலிருந்து மண் மாதிரிகளை சேகரிக்கணும்.
0: இதுவரை மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர் கமலேஸ்வரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் இலக்கிய செழுமை ஆகியவற்றின் மீது பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமதிப்பும் அன்பும் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் செல்லும் இடங்களில் எல்லாம்

தமிழின் சிறப்பை பிரதமர் எடுத்துரைத்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். திருக்குறளை மேலும் பல மொழிகளில் மொழிபெயர்ப்பது பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த அரிய தொல்பொருட்களை மீட்கப்பட்டது என பிரதமர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதை திரு சி பி ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் காத்திருப்பு நேரத்தை குறைக்கும் வகையில் செயலி அடிப்படையிலான முன்பதிவு நடைமுறை அறிமுகப்படுத்த

0: கிருஷ்ணன் கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் நந்தம் கிராமத்தில் விவசாயிகளிடம் கலந்துரையாடிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும், லஞ்சம் உள்ளிட்ட முறைகேடுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தனியார் பள்ளிகள் நியாயமான கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். கோவை வாவுசி மைதானத்தில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் பள்ளிகளின் உரிமம் மற்றும் புதுப்பித்தலுக்கான நடைமுறைகள் ஒற்றைச்சாளர முறை மூலம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து அரசு பள்ளிகளிலும் அடிப்படை வசதிகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். தமிழகத்தில் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில நிர்வாகக் குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாவேக்க தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தவாறு ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச்செயலர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். மாநிலத்தில் பரவலாக மின்வெட்டு பிரச்சினை நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார். நிறைவேற்ற முடியாத தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக்க தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உதகமண்டலம் நகரின் மேம்பாட்டுப் பணிகளுக்கு மத்திய அரசு அதிக முன்னுரிமை அளிப்பதாக பிஜேபி தேசிய துணைத் தலைவர் திரு அப்துல்லா குட்டி தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலா நகரமான உதகையை மேலும் மேம்படுத்த மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பெற்றிருப்பது வரலாற்று சாதனை என்று அவர் தெரிவித்தார். ஊழலற்ற நிர்வாகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கி வருவதால் மக்களின் ஆதரவை பெற்றுள்ளதாகவும், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்த முயல்வதாகவும் திரு அப்துல்லா குட்டி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவான மறுசீரமைப்பு பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இந்த ரயில் நிலையம் செயல்பாட்டுக்கு வந்து நேற்றுடன் 118 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இத்தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய முகப்பு மற்றும் கட்டடக்கலை தன்மையை பாதுகாக்கும் அதே வேளையில் அதிநவீன வசதிகளை வழங்குவதே இந்த மறுசீரமைப்பு திட்டத்தின் நோக்கம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ரயில் நிலையங்களில் ஒன்றாக திகழும் எழும்பூர் ரயில் நிலையத்தின் 118 ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் சிறப்பு கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, திருவள்ளூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, தருமபுரி, தேனி உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் நேற்று மாலை பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இருவரிச் செய்திகள். ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும், அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு டேராடூனில் உள்ள ராணுவ பயிற்சி மைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்க 2 நாள் பயணமாக இன்று உத்தராகண்ட் மாநிலத்துக்கு செல்கிறார். அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று தஜிகிஸ்தான் புறப்பட்டுச் செல்கிறார். நாடு முழுவதும் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களை மேம்படுத்துவது தொடர்பான பணிக்குழுவின் முதலாவது கூட்டம் மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்தி சௌத்ரி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மன்னார்குடி மற்றும் உளுந்தூர்பேட்டை அருகே ஏற்பட்ட இருவேறு சாலை விபத்துகளில் உயிரிழந்த மாணவர்கள் 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில்

மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தில் கட்டுமானப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி உரிய விலையில் கிடைப்பதை உறுதி செய்வது குறித்து மாநில அமைச்சர் திரு டி கே பிரபு தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் செயல்படுத்தப்படும் மின்னணு வேளாண் சந்தை திட்டம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். தேசிய அயோடின் குறைபாடு நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினமான ஜூன் 26 சென்னையில் நடைபெறவுள்ள விழிப்புணர்வு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 22 வரை www.sdaat.tngov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி கட்டுப்பாட்டு அறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து வேலை நாட்களிலும் செயல்படும் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். சென்னை கண்ணகி நகர் சுகாதார மையத்தில் மக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் கலப்பு குழு பிரிவில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத்து இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்த இணை அரையிறுதியில் ஜெர்மனியின் கேத்ரினா பவுர் மொரிட்ஸ் வெய்சர் இணையை வென்றது. இதன் மூலம் இப்போட்டியில் இந்தியாவுக்கு முதல் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இறுதிச் சுற்றில் இந்திய இணை கொரியாவின் கிம் ஜே ஓ ஏஜின் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத்து இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில்லை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் சரியாக 6:55.
2: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
3: ஒரு பட்டாம்பூச்சி உங்கள் தோட்டத்தில் பறந்து வந்தால் என்ன செய்வீர்கள்? சில நொடிகள் அதை ரசித்து பார்ப்போம். குழந்தைகள் என்றால் அதை பிடிக்க ஓடுவார்கள். ஆனால் அந்த சிறிய பூச்சி நமக்கு இயற்கையை பற்றியும் சுற்றுச்சூழலை பற்றியும் உயிரினங்களின் உலகை பற்றியும் எவ்வளவு பெரிய பாடங்களை கற்றுத்தருகிறது தெரியுமா? இந்தியாவில் இப்போது பட்டாம்பூச்சி பார்வையிடுதல், அதாவது பட்டர்ஃப்ளை வாட்சிங் என்பது ஒரு புதிய ஆர்வமாக வளர்ந்து வருகிறது. பறவைகள் பார்ப்பதைப் போலவே பட்டாம்பூச்சிகளை தேடி சென்று அவற்றை கவனிப்பது, புகைப்படம் எடுப்பது, அவற்றை பற்றி அறிந்து கொள்வது போன்ற செயல்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். பெங்களூருவில் 2012 தொடங்கப்பட்ட பெங்களூர் பட்டர்ஃப்ளை கிளப் இன்று சுமார் 600 உறுப்பினர்களை கொண்ட பெரிய இயக்கமாக வளர்ந்துள்ளது. வார இறுதிகளில் பட்டாம்பூச்சிகளை தேடி பயணங்கள் நடத்தப்படுகின்றன. இயற்கையை ரசிக்க விரும்பும் குடும்பங்கள், மாணவர்கள், புகைப்பட கலைஞர்கள் என பலரும் இதில் ஆர்வத்துடன் பங்கேற்கிறார்கள். இதில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இப்போது பட்டாம்பூச்சிகளை பார்ப்பதற்காகவே சுற்றுலாக்கள் கூட ஏற்பாடு செய்யப்படுகின்றன. கர்நாடகாவின் கூர்க், அருணாச்சல பிரதேசத்தின் அப்பர் சியாங், மேகாலயாவின் காரா ஹில்ஸ் போன்ற இடங்களுக்கு மக்கள் குறிப்பாக பட்டாம்பூச்சிகளை பார்ப்பதற்காக பயணம் செய்கிறார்கள். அவற்றின் வாழ்க்கை முறையே வியப்பூட்டும் ஒன்று. உதாரணமாக, சில ஆண் பட்டாம்பூச்சிகள் மண், ஈரமான நிலம் அல்லது விலங்குகளின் கழிவு அருகே கூட்டமாக அமர்ந்திருப்பதை பார்க்கலாம். இதை மட் பட்லிங் என்று அழைக்கிறார்கள். அங்கே இருந்து அவை தங்களுக்கு தேவையான உப்புகள் மற்றும் தாதுக்களை பெற்றுக்கொள்கின்றன. சில பட்டாம்பூச்சிகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்கின்றன. வட அமெரிக்காவில் வாழும் மோனார்க் பட்டர்ஃப்ளை எனும் பட்டாம்பூச்சி 3000 கிலோமீட்டர் வரை பறந்து இடம்பெயர்வது விஞ்ஞானிகளையே ஆச்சரியப்படுத்துகிறது. பறவைகளைப் போலவே பட்டாம்பூச்சிகளும் நம்மை இயற்கையுடன் நெருக்கமாக இணைக்கின்றன. குறிப்பாக குழந்தைகளுக்கு அது ஒரு சிறந்த தொடக்க பாடமாக அமைகிறது.

0: வண்ணங்களை ரசிக்க ஆரம்பிக்கும் குழந்தைகள் பின்னர் மரங்கள், பூக்கள், பறவைகள், பூச்சிகள் என முழு இயற்கை உலகையும் ஆர்வத்துடன் கவனிக்க தொடங்குகிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பட்டாம்பூச்சிகளும் அவற்றின் உறவினர்களான இரவு நேர அந்துப்பூச்சிகளும் ஒரு பகுதியில் சுற்றுச்சூழல் நலனை சுட்டி காட்டும் உயிரியல் குறியீடுகளாக கருதப்படுகின்றன. ஒரு பகுதியில் பட்டாம்பூச்சிகள் அதிகமாக இருந்தால் அங்கு இயற்கை சூழல் நன்றாக இருக்கிறது என்பதற்கான வாய்ப்பு அதிகம். அவை மலர்களுக்கு மகரந்த சேர்க்கை செய்ய உதவுகின்றன. பல பறவைகள், வௌவால்கள் மற்றும் சில உயிரினங்களுக்கு உணவாகவும் இருக்கின்றன. அதாவது உணவு சங்கிலியின் முக்கியமான ஒரு இணைப்பாக செயல்படுகின்றன. தேனீக்கள், பட்டாம்பூச்சிகள், அந்துப்பூச்சிகள் ஆகியவை இல்லாமல் போனால் பல தாவரங்கள் விதைகள் உருவாக முடியாது. அதன் தாக்கம் இறுதியில் மனிதர்களின் உணவு பாதுகாப்பிற்கே பாதிப்பை ஏற்படுத்தும். நம் தமிழ்நாட்டிலும் பட்டாம்பூச்சிகளை பார்க்க அருமையான இடங்கள் இருக்கின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைகள் உலகின் முக்கியமான பல்லுயிர் வளப்பகுதிகளில் ஒன்று. தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகளில் மட்டும் நூற்றுக்கணக்கான பட்டாம்பூச்சி இனங்கள் காணப்படுகின்றன. தேனி மாவட்டத்தில் உள்ள மேகமலை பட்டாம்பூச்சி ஆர்வலர்களின் பிரபலமான இடமாக மாறி வருகிறது. இங்கு பல அரிய இனங்கள் பதிவாகியுள்ளன. குளிர்ச்சியான வானிலை, காடுகள், பலவகை பூக்கும் தாவரங்கள் ஆகியவை காரணமாக கொடைக்கானல் பகுதியில் பல பட்டாம்பூச்சிகளை எளிதில் காண முடிகிறது. திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களை உள்ளடக்கிய களக்காடு, முண்டந்துறை புலிகள் காப்பகம் பகுதி பறவைகளுக்கு மட்டுமல்ல பட்டாம்பூச்சிகளுக்கும் முக்கிய வாழ்விடமாக உள்ளது. சிறுமலை, ஏற்காடு, நீலகிரி மலைப்பகுதிகள் அனைத்தும் பட்டாம்பூச்சி ஆர்வலர்கள் அடிக்கடி செல்லும் இடங்களாக உள்ளன. குறிப்பாக மலைக்கு பிறகு இப்பகுதிகள் வண்ணத்து பூச்சிகளால் சொல்லப்பட்டிருக்கும். தமிழ் யோமன் என்ற பட்டாம்பூச்சி தமிழ்நாட்டின் மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒரு மாநிலத்திற்கு தனியாக பட்டாம்பூச்சி அடையாளம் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பட்டாம்பூச்சி பார்க்க மலைக்கு போகணுமா என கேட்கலாம், அவசியமில்லை. சுற்றுவட்டார கிராமங்கள், வேளாண் நிலங்கள், பூங்காக்கள், வீட்டு தோட்டங்கள் ஆகிய இடங்களிலும் பல பொதுவான பட்டாம்பூச்சிகளை காணலாம். நந்தியாவட்டை, அரளி, துளசி, எலுமிச்சை, கருவேப்பிலை போன்ற தாவரங்களை வளர்த்தால் பட்டாம்பூச்சிகள் உங்கள் தோட்டத்திற்கே வரத் தொடங்கும். ஒரு பகுதியில் பட்டாம்பூச்சிகள் அதிகமாக இருந்தால் அந்த பகுதியின் தாவர வளமும் சுற்றுச்சூழல் நலனும் நன்றாக இருக்கிறது என்பதற்கான நல்ல அறிகுறியாக விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். தமிழ்நாட்டின் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு மலைகளுக்கு பிறகு குறிப்பாக ஆகஸ்ட் முதல் ஜனவரி வரை பட்டாம்பூச்சிகளை அதிகமாக காண முடியும். நாளை காலை வீட்டின் வெளியே சிறிது நேரம் நின்று பாருங்கள். ஒரு சிறிய வண்ணத்து பூச்சி உங்கள் கவனத்திற்காக காத்திருக்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

இலக்கிய பயிற்சி என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் இன்று இடம்பெறுகின்றன. டால்ஸ்டாய் பண்ணையில் தேக பயிற்சிக்கு ஏற்பாடு செய்ததோடு தற்செயலாக தொழிற்கல்வியும் போதித்து வந்ததை குறித்து முந்தைய அத்தியாயத்தில் கூறியிருக்கிறேன். எனக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இவை நடந்தன என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஏறக்குறைய வெற்றிகரமாக நடந்தன என்றே சொல்லலாம். ஆனால் இலக்கிய கல்வி அளிப்பது அதிக கஷ்டமான விஷயமாக இருந்தது. அதற்கு வேண்டிய வசதிகளோ தேவையான இலக்கிய ஞானமோ என்னிடமில்லை. அதோடு இத்துறையில் செலவிட வேண்டும் என நான் விரும்பிய அளவு அவகாசமும் எனக்கு கிடைக்கவில்லை. உடல் உழைப்பில் நான் ஈடுபட்டு வந்ததால் மாலையில் முற்றும் களைத்து போய்விடுவேன். இவ்விதம் எனக்கு ஓய்வு மிகவும் அவசியம் என்றிருக்கும் நேரத்தில்தான் வகுப்புகளை நான் நடத்த வேண்டியிருந்தது. ஆகையால் வகுப்புகளை நான் நடத்துவதற்கு எனக்கு மன உற்சாகம் இருக்காது. தூங்கிவிடாமல் விழித்து கொண்டிருப்பதற்கே அதிக சிரமப்பட வேண்டியதாயிற்று. காலை நேரமெல்லாம் பண்ணை வேலைக்கும் வீட்டு வேலைகளுக்கும் சரியாக போய்விடும். எனவே மத்தியான சாப்பாட்டிற்கு பிறகே பள்ளிக்கூடத்திற்கு உரிய நேரமாக வைத்து கொள்ள வேண்டியதாயிற்று. இவை தவிர பள்ளிக்கூடத்திற்கு தகுதியான நேரம் கிடைப்பதில்லை. இலக்கிய பயிற்சிக்கு அதிகபட்சமாக 3 பாட நேரங்களை ஒதுக்கினோம். ஹிந்தி, தமிழ், குஜராத்தி, உருது மொழிகள் போதிக்கப்பட்டன. சிறுவர்களின் மொழியிலேயே அவர்களுக்கு பாடங்களை போதித்தோம். ஆங்கிலமும் கற்பித்து வந்தோம். குஜராத்தி ஹிந்து குழந்தைகளுக்கு கொஞ்சமாவது சமஸ்கிருதமும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமாயிற்று. எல்லா குழந்தைகளுக்குமே சரித்திரம், பூகோளம், கணக்கு இவைகளில் ஆரம்ப பாடங்களையாவது போதிக்க வேண்டியிருந்தது. தமிழும் உருதும் சொல்லிக் கொடுப்பதை நான் ஏற்றுக்கொண்டேன். எனக்கு தெரிந்த சொற்பமான தமிழ் என் கப்பல் பிரயாண காலத்திலும் சிறையிலும் கற்றுக்கொண்டதாகும். போப் என்பவர் எழுதிய சிறந்த தமிழ் பாட புத்தகத்தை தவிர வேறொன்றையும் நான் படித்ததில்லை. ஒரு கப்பல் பிரயாணத்தில் நான் கற்றுக்கொண்டதே உறுதி எழுத்துக்களை குறித்து எனக்கிருந்த ஞானம். முஸ்லீம் நண்பர்களுடன் பழகியதால் நான் தெரிந்து கொண்ட சாதாரணமான பர்சிய அரபு சொற்களே உருதுவில் எனக்கு தெரிந்ததெல்லாம் ஆகும். உயர்தர பள்ளியில் நான் படித்ததற்கு மேல் எனக்கு சமஸ்கிருதமும் தெரியாது. பள்ளிக்கூடத்தில் படித்து கற்றுக்கொண்டதற்கு அதிகமானதும் அல்ல என் குஜராத்தி மொழி ஞானம். இத்தகைய மூலதனத்தை கொண்டே நான் சமாளித்து கொள்ள வேண்டியதாயிற்று. இலக்கிய தகுதியில் என் சகாக்கள் என்னை விட அதிக வறுமையில் இருந்தனர். ஆனால் என் நாட்டு மொழிகளில் எனக்கிருந்த ஆசை உபாத்தியாயராக இருக்க முடியும் என்பதில் எனக்கிருந்த

நம்பிக்கை என் மாணவர்களின் அறியாமை, அதைவிட அவர்களுடைய தாராள மனப்பான்மை ஆகியவைகளெல்லாம் சேர்ந்து என் வேலையை எளிதாக்கின. தமிழ்ச்சிறுவர்கள் எல்லோரும் தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவர்கள், ஆகையால் அவர்களுக்கு தமிழ் அவ்வளவாக தெரியாது. தமிழ் எழுத்துக்கள் அவர்களுக்கு கொஞ்சமும் தெரியாது. ஆகவே அவர்களுக்கு நான் தமிழ் எழுத்துக்களையும் ஆரம்ப இலக்கண விதிகளையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருந்தது. இது மிகவும் எளிதானது. தமிழில் பேசுவதில் என்னை எப்போதும் தாங்கள் தோற்கடித்து விட முடியும் என்பதை என் மாணவர்கள் அறிவார்கள். ஆங்கிலம் தெரியாத தமிழர்கள் என்னை பார்க்க வந்தபோது அம்மாணவர்கள் என் மொழிபெயர்ப்பாளர்களாக இருந்தனர். எனக்கிருந்த அறியாமையை என் மாணவர்களுக்கு தெரியாமல் மறைக்க நான் என்றுமே முயன்றதில்லை. ஆகையால் நான் சந்தோஷமாகவே சமாளித்து வந்து உண்மையாகவே எல்லா விஷயங்களிலும் நான் எவ்விதம் இருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு காட்டி வந்தேன்.

0: பெற்றது காந்தி அஞ்சலி. ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை 31
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
0: நேரம் 7:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதுரத்தென்றல் திரை இசையை கேட்கலாம். கேட்பதற்கு முன் விளம்பரங்கள்.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா?
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்ளோ பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிடுவான்.
0: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க் RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மாமா.
0: ஹாய்.
3: RBI சொல்கிறது
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அஸ்ஸாம், நாகாலாந்து மாநிலங்களின் எல்லைப்பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு தொடர்பான பணிகளை எளிதாக்கும் வகையில் மத்திய அரசுக்கும் இவ்விரு மாநிலங்களுக்கும் இடையே முத்தரப்பு ஒப்பந்தம் புதுதில்லியில் நேற்று கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித்ஷா, இந்த ஒப்பந்தம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவித்தார். வடகிழக்கு பகுதியில் எண்ணெய், எரிவாயு உள்ளிட்டவை மட்டுமின்றி கனிம வளமும் அதிகளவில் உள்ளதாக கூறினார். தற்போதைய ஒப்பந்தத்தின் மூலம் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி திறன் இப்பகுதியில் 10 மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2019 முதல் வடகிழக்கு பகுதி தொடர்பாக 12 வெவ்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தங்கள் வன்முறையை குறைத்து அமைதியை ஏற்படுத்தி வளர்ச்சியை அதிகரித்துள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி, அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா, நாகாலாந்து முதலமைச்சர் திரு நெஃபியூ ரியோ ஆகியோர் கலந்து கொண்டனர். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உலகளாவிய வளர்ச்சி குறித்த

0: மாநாட்டில் காணொலி மூலம் பேசிய அவர், நாடுகளுக்கிடையான மோதல்கள் வளரும் நாடுகளையே அதிகம் பாதிப்பதாக கூறினார். நிலையான வளர்ச்சியை உறுதி செய்ய அதிக ஒத்துழைப்பு அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். உலகளாவிய சிக்கல்களின் தாக்கங்களை இந்தியாவும் எதிர்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமையால் இந்தியா கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா தொடர்ந்து நீடிக்கிறது என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் பொருளாதாரம் 7% என்ற வலுவான நிலையில் வளர்ச்சியடையும் என கணிப்புகள் தெரிவிப்பதை திருமதி நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டினார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் தலைமையில் நடைபெற்ற இந்த காணொலி வாயிலான கூட்டத்தில் G7 நாடுகளின் பிரதிநிதிகளும் பிரேசில், சீனா உள்ளிட்ட நாடுகளின் அமைச்சர்களும் பங்கேற்றனர். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச முதலீடுகள் தொடர்பான மாநாட்டின் நிறைவு அமர்வில் பேசிய அவர், இந்தியா மேற்கொண்டு வரும் தடையற்ற பொருளாதார ஒப்பந்தங்கள் வளர்ச்சியை அதிகரித்து பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்றார். வளர்ச்சியடைந்த நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தங்கள் இருதரப்புக்கும் பெரிய அளவில் பயனளிக்கும் என்று கூறினார். இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மிகப்பெரிய ஒப்பந்தம் என்று அவர் தெரிவித்தார். இதில் 4 நாடுகளிலிருந்து மட்டும் 15 ஆண்டுகளில் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் 10 லட்சம் புதிய நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 3.5 ஆண்டுகளில் 38 நாடுகளை உள்ளடக்கிய வகையில் 9 தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று சுவிட்சர்லாந்து புறப்பட்டுச் செல்கிறார். அங்கு அந்நாட்டு அமைச்சர்கள் மற்றும் தொழில்துறையினரை சந்தித்து திரு பியூஷ் கோயல் பேச்சு நடத்தவுள்ளதாக வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. பின்லாந்துடன் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டுக்கு சென்றுள்ள அவர் நேற்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திருமதி எலினா வாலன்டினை சந்தித்து பேசினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர், முக்கிய கனிமங்கள், 6G தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி, விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்தார். பின்னர் அங்கு நடைபெற்ற மாநாடு ஒன்றில் பேசிய அவர், உலக அளவில் நிலவும் பதற்றத்தை தணிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த மாநாட்டுக்கிடையே பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டப், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியுறவு இணையமைச்சர் திரு லானா நுசபே ஆகியோருடனும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாட்டில் உயர்கல்வி நிறுவனங்களில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களை அமைக்க மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே நேற்று அவர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவை தொடர்ந்து குவாண்டம் தொழில்நுட்பமும் வரும் காலத்தில் முக்கியத்துவம் பெறும் என்று கூறினார். அடுத்த சில ஆண்டுகளில் நாட்டில் செமிகண்டக்டர் உற்பத்தி துறையில் 10 லட்சம் பணியாளர்கள் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தேவையை பூர்த்தி செய்ய அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறை தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இத்துறையில் தனியார் துறைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதன் மூலம் குறுகிய காலத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் என்றார். முன்பு இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் மிக குறைவாக இருந்தன என்றும் தற்போது அது 400 கடந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிறுவனங்கள் விண்வெளி தொழில்நுட்பங்கள் தொடர்பாக பல்வேறு தீர்வுகளை உருவாக்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், உலகளாவிய விண்வெளி பொருளாதாரத்தில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டுமென்றும் திரு ஜிதேந்தர் சிங் கேட்டுக் கொண்டார். நிலக்கரி வாயுவாக்கல் திட்டங்களுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியா உலகின் இரண்டாவது பெரிய உற்பத்தியாளராக உள்ளது என்று கூறினார். இத்துறை சார்ந்து பல லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் மின் உற்பத்தி பெருமளவு நிலக்கரியை சார்ந்துள்ளது என்று அவர் கூறினார். இந்தியாவில் பரந்த அளவில்

0: நிலக்கரி வளம் இருந்தாலும் தேவை அதிகம் உள்ளதால் இறக்குமதி சார்பு நிலை உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இறக்குமதி சார்பு நிலையை குறைக்க நிலக்கரி வாயுவாக்கல் திட்டங்களுக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் ஒரு பகுதியாக 46,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வாயுவாக்கல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இத்திட்டம் நாட்டின் எரிசக்தி பயணத்தில் திருப்பு முனையாக அமையும் என்றும் பெரிய அளவிலான வாயுவாக்கல் திட்டங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறினார். பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டம் இந்தூரில் இன்று தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் வேளாண் துறையில் ஒத்துழைப்பு, சந்தை வாய்ப்புகள், மண்வள வேளாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெறவுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. வலுவான கட்டமைப்புடன் கூடிய நகரங்களை உருவாக்குவதில் பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பு என்ற கருப்பொருளில் இந்த 2 நாள் மாநாடு நடைபெறுகிறது. இதனை தொடங்கி வைத்து பேசிய மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் நகர்ப்புற மேம்பாட்டில் வலுவான ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். இந்தியாவில் பருவநிலை மாற்றம், பேரிடர்களை தாங்கும் திறன் ஆகியவற்றை கொண்ட நகர்ப்புற உள்கட்டமைப்புகளை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு மனோகர்லால் தெரிவித்தார். நாடு முழுவதும் 99% ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே துணை இணையமைச்சர் திரு சோமனா கூறியுள்ளார். கோவாவில் மட்கோன் கார்வார் இடையிலான ரயில் சேவையை நேற்று அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ரயில்வே கட்டமைப்பை விரிவுபடுத்தவும் நவீனமயமாக்கவும் அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக திரு சோமனா கூறினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 1வது ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்காவை வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்ற இப்போட்டியில் அந்த அணி 2-0 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வென்றது. தென்கொரியா செக் குடியரசு இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. பர்மிங்காம், பிரிஸ்டல், லண்டன் உள்ளிட்ட 6 நகரங்களில் இப்போட்டி நடைபெறுகிறது. பர்மிங்காமில் இன்று நடைபெறும் 1வது ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி இலங்கை அணியை எதிர்கொள்கிறது. 14ஆம் தேதி நடைபெறும் தனது முதல் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கும் இந்திய துப்பாக்கிச் சுடும் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மனுபாக்கர் உள்ளிட்ட 30 வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 1வது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோ ஹெட்ஸில் நலமாய் வாழ. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகாவும் அறிவியலும் சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோக சிகிச்சையாளர் மற்றும் யோக பயிற்றுனர் சுபாஷினி மோகன் அவர்கள்.
1: யோகா வந்து நம்ம புத்தகம் மூலியமா, நியூஸ் பேப்பர் செய்தித்தாள் மூலியமா, நண்பர்கள் மூலியமா, அந்த மாதிரி தான் நம்ம வந்து பல வருஷமா போயிட்டே இருக்கிற ஒரு விஷயத்த வந்து அறிவியல் பூர்வமா எப்படி எல்லாம் வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க உலக அளவுல. உலக அளவுல வந்து இது எந்த நிலையில இருக்கு அப்படின்றத வந்து நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆகையால் நம்ம வந்து என்னென்ன நம்ம வந்து பயிற்சி பண்றோம் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு செய்யறப்போ வந்து அதோடைய பலன்கள் வந்து இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். தியானம் பண்ற உடம்புல என்ன நடக்கும், என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஆராய்ச்சி வந்து நிறைய லெவல்ல நடந்துகிட்டே இருக்கு. உலக லெவல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சொல்றோம் இல்லையா, பிசிக்கல் ஃபிட்னஸ் சொல்றோம், வெல்பீயிங் அப்படின்னு பேசுறோம், மென்டல் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்றோம், இதெல்லாம் வந்து எதுக்குள்ள அடங்கும் அப்படின்னா ஒரு ஆராய்ச்சியில வந்து இதெல்லாம் சொல்வாங்க. இதெல்லாம் செஞ்சு ஒரு ட்ரையல் பார்த்து இதெல்லாம் வந்து வெளிப்பாடு இருக்கு. ஒருத்தர் வந்து இப்போ மனதளவுல ரொம்ப வந்து கவலையில இருக்காங்க, ஒரு டிப்ரெஷன்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களை எப்படி வந்து வெளியே கொண்டு வர்றது, அவங்களுடைய உடம்பு வந்து ஒரு தியானம் செய்யறதுனால எப்படி எல்லாம் மாறுது, ஒரு நர்வ்ஸ் வந்து கரண்ட் பாஸ் ஆகுற மாதிரி அந்த கரண்ட் பாஸ் ஆகுறத வந்து செக் பண்ணுவாங்க. அப்படி பாக்குறப்போ அந்த மனுஷன் உடம்புல வந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது ஒரு தியானம் செய்யறதுனால, ஒரு மூச்சு பயிற்சி செய்யறதுனால, சின்ன சின்ன ஆசனங்கள் செய்யறதுனால, இதனால வந்து அவங்களுடைய உடம்புல இவ்வளவு மாற்றம் வருது அப்படின்னா நம்ம இதை வந்து இன்னும் எவ்வளவு வந்து மேன்மைப்படுத்தணும், இன்னும் நம்ம வந்து எவ்வளவு கத்துக்கணும். நம்ம மட்டும் இல்லாம இதுக்கு வயது வரம்பே கிடையாது. 5 வயசு குழந்தையில இருந்து சரி கடைசி மூச்சு வரைக்கும் வந்து எப்பவுமே பண்ணலாம். ஆனா கண்டிப்பா யோகா பயிற்சி

0: நண்பர்கிட்ட மட்டும்தான் வந்து கத்துக்கிட்டு பண்ணணும். எல்லாருக்கும் இன்னொன்று சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து யூடியூப் பார்த்து தானா தேடி போய் கண்டுபிடிச்சு சில தப்பான விளைவுகள் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுவும் வந்து நம்ம இங்க பதிவு பண்ணணும். நல்லபடியா சொல்லிக் கொடுக்குற யோகா பயிற்சியாளர் இருக்கட்டும் இல்ல சிகிச்சையாளரா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு தவறான பெயர்கள் வருது. இது வந்து மக்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்க விரும்புறேன். இந்த நாள் அன்னைக்கு நம்ம யோகா தினத்துக்காக உலக அளவுல நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு யோகா தினத்துக்காக நான் பேசுறேன். பக்கத்துல இருக்கிற எந்த ஒரு பயிற்சியாளர்கிட்டயும் வந்து போய் பேசின உடனே யாருமே வந்து போர்ஸ் பண்ண போறது கிடையாது, சேருங்க கண்டிப்பா செய்யணும் அப்படின்றதெல்லாம். நீங்க கேட்டு பேசுறப்போ நிறைய விஷயங்கள் தெரியும், உங்க உடம்ப பத்தி நீங்க தெரிஞ்சுப்பீங்க. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரிதான் அதோடைய விளைவுகளும் பலன்களும் உங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். எல்லா லெவல்லையும் வந்து எப்படி கத்துப்போம் எப்படி புரிஞ்சுப்போம்னா அதோட பயிற்சியை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுப்போம். ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸ் பத்தி பேசலாம், இல்லாட்டி வந்து ஒரு மனசுல வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும், பரீட்சைக்கு போற ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல இப்ப ஸ்கூல் திறந்த உடனே இருக்கிற சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே நம்ம வந்து தினமும் ஸ்கூல்ல வந்து தியானம் சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா ஸ்கூல் திறந்துட்டே இருக்காங்க, இப்பதான் எல்லாருக்கும் ஓரளவுக்கு சீரா ஸ்கூல் திறந்து பசங்க போக ஆரம்பிச்சிருக்காங்க. சோ டீச்சர்ஸ்க்கா இருக்கட்டும் புது பசங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு சமநிலை வரணும். அப்பதான் வந்து அந்த ஒரு ஆசிரியருக்கும் வந்து பாடம் எடுக்கிறதுக்குமே வந்து சுலபமா இருக்கும், அதை கவனிக்கிறதுக்கும் வசதியா இருக்கும். ஏன்னா 2 மாசம் வந்து நம்ம ஒரு ரொட்டீன் இல்லாம இருந்திருக்கும், அதனால புதுசா ஒரு விஷயம் பண்றப்போ கஷ்டமா இருக்கும். அவங்களோட மனசை வந்து அமைதிப்படுத்தணும், அந்த இடத்துக்கு பழக்கப்படுத்தணும்னா காலையில வந்த உடனே கிளாஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஒரு தியானமோ ஒரு சின்ன சின்ன ஆசனங்கள் வந்து மொதல் செய்யறது வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பள்ளிக்கூடங்கள்ல நான் பாக்குறேன் இது வந்து முடியறப்போ ஒரு லஞ்சுக்கு அப்புறம் பண்றீங்க, இது வந்து மொதல் செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறவங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை கண்டிப்பா கொண்டு வாங்க. எல்லா லெவல்லையும் சின்ன பசங்களுக்கு இல்லாம ஒரு எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து +2 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இதை வந்து நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். இதோடைய சப்போர்ட் வந்து அவங்களுடைய படிப்புல வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இத பயிற்சி பண்ற மாணவனுக்கும் பண்ணாத மாணவனுக்குமான ரிசல்ட்ஸ் வந்து நீங்க கண்கூடா பாக்கலாம். இதை வந்து கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்து நம்ம செய்ய வைக்கணும் பசங்களுக்கு. அது உங்க படிப்புக்கும் மட்டும் இல்லாம நல்ல டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஒருத்தவங்களை எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்தணும் அப்படின்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். யோகாவை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம லைஃப்ல சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து நம்ம லைஃப் வந்து இன்னும் சந்தோஷமா திருப்தியா வாழலாம்.
1: சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகாவும் அறிவியலும் சிறப்பு தகவல்கள் வழங்கினார் யோக சிகிச்சையாளர் மற்றும் யோக பயிற்றுனர் சுபாசினி மோகன் அவர்கள். சர்வதேச யோகா தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி நாளை காலை மணி 7:25 கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: நேரம் 7:30, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்று ஒரு தகவல் கேட்கலாம். வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு முனிவர் ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கிறார். சும்மா உட்காந்துருக்கல, ஒரு ஊசியில் நூலை கோத்து தன்னுடைய வேட்டியில் இருந்த ஒரு கிழிசலை தச்சுக்கிட்டு இருக்கார். கைதான் கடமையை செஞ்சுக்கிட்டு இருந்தது, மனசு கடவுளை நினச்சிக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் பார்வதியும் பரமசிவனும் ஆகாய வீதியில் அப்படியே வலம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மரத்தடியில் ஒளிப்பிழம்பாக உட்காந்துருந்தார் முனிவர். பார்வதி இதை கண்டதும் உடனே பரமசிவன் பக்கம் திரும்பி அங்கே மரத்தடியில் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். பார்த்தேன்னார் அவர். அப்புறம் என்ன, அதை பார்த்ததுக்கு அப்புறமும் நாம் எப்படி சும்மா போகிறது, வாங்க அங்கே போய் அவருக்கு ஏதாவது வரம் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னாங்க. பரமசிவன் முகத்தில் புன்னகை. அவனை பற்றி லேசாக நினைக்காத, அவன் அந்த நிலையெல்லாம் கடந்தவன். இப்போதைக்கு நாம் அவங்ககிட்ட போகிறது வீண் வேலை, அதனால் வேணாம் வா, நாம் நம்ம வழியிலேயே போவோம் அப்படின்னார். இருந்தாலும் பெண்கள் சொன்னால் சொன்னது தானே, பிடிவாதத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்களே. அப்படி இருக்கிறப்போ அம்மைங்கிற மாயாசக்தி ஆண்டவனை சும்மா விட்டுருமா, கட்டாயப்படுத்தி மரத்தடிக்கு அழைச்சிட்டு வந்துட்டுது. வழக்கமாக ஆண்கள் என்ன செய்வாங்களோ அதே தான் அவரும் செஞ்சுட்டார். அதாவது சொல்கிறத சொல்லி பார்த்துட்டு வேறு வழி இல்லைன்னு தெரிஞ்சதும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்துட்டார். ரெண்டு பேரும் வந்து அந்த முனிவர் முன்னாடி நின்று வணக்கம் சொன்னாங்க. முனிவர் நிமிந்து பார்த்தார். அடடே அம்மையும் அப்பனுமா, வாங்க அப்படின்னு சொல்லி அன்பாக வரவேற்றார். தாகத்தோடு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி மோர் கொடுத்து உபசரித்தார். அவ்வளவுதான், அதை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு துணி கிழிச்செல்லாம் தைக்க ஆரம்பிச்சுட்டார். பரமசிவனும் பார்வதியும் கொஞ்ச நேரம் பொறுமையாக உட்காந்துருந்து பார்த்தாங்க. அவர் நிமிந்து பார்க்குற வழியை காணும். சரி நாங்கள் புறப்படுறோம் அப்படின்னு குரல் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க வணக்கம்னார் முனிவர். அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் துணியை தைக்க ஆரம்பிச்சுட்டார். பார்வதி பரமசிவன் பக்கம் திரும்பி கேளுங்கங்கிறது மாதிரி எப்படி கண்ணை காட்டுறாங்க.

0: அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு முனிவரை பார்த்து, தவ செல்வரே, நாங்கள் ஒருத்தருக்கு காட்சி தந்துட்டா ஏதாவது வரம் கொடுத்துட்டு போகிறது தான் பழக்கம். அதனால் உங்களுக்கும் ஏதாவது வரம் அப்படின்னு இழுத்தார். முனிவர் சிரித்தார். வரமா? உங்கள் தரிசனத்தை விடவா? அதெல்லாம் இந்த கட்டைக்கு ஒன்றும் வேணாம், நீங்கள் உங்கள் வழியை தொடருங்க அப்படின்னார். சொல்லிவிட்டு மறுபடியும் தைக்க ஆரம்பிச்சுட்டார். இருந்தாலும் பார்வதியும் பரமசிவனும் விடுற மாதிரி இல்லை, ஏதாவது வரம் கொடுக்காமல் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு புடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தார் முனிவர், சரி அப்படி கட்டாயமாக வரம் கொடுத்துட்டு தான் போகணும்னு நீங்கள் நினச்சா ஒன்று செய்யுங்க, எனக்கு ஒரு வரம் கொடுங்க, அதாவது இந்த ஊசிக்கு பின்னாடியே இந்த நூல் போகிறதுக்கு வரம் கொடுங்கன்னார். அவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏற்கனவே தான் இந்த ஊசிக்கு பின்னால் இந்த நூல் போயிட்டுருக்குதே, இதுக்கு நாங்கள் என்னத்துக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னாங்க. அதைத்தான் நானும் கேட்குறேன், நான் ஒழுங்கு தவறாமல் நடந்துக்கிட்டு வந்தால் வரவேண்டிய பலன் நியதிப்படி தானாக பின்னாடி வரும், இடையில் நீங்கள் எதுக்கு எனக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் முனிவர். இதை கேட்டதும் பரமசிவனும் பார்வதியும் சிரிச்சுக்கிட்டே அவங்க வழியில் போயிட்டாங்களாம். இந்த முனிவர் எழுதிய காட்சிக்கு பேர் தான் மருள் நீங்கிய மாசறு காட்சி அப்படிங்கிறார் நினைவு கலை ஏந்தல் பதின் கவனகர் திருக்குறள் ராமையா. 30 வயசில் பார்வையை இழந்த இவர் முப்பால் ஒளியின் துணையால் வந்து காலத்தை வென்றவர், கடந்த காலத்தில் வாழ்ந்தவர். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீக்கி மாசறு காட்சி அவருக்கு அப்படின்னு ஒரு குறள் வருது இல்லையா, அதாவது இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி அவருக்கு. அந்த மருள் நீங்கிய மாசறு காட்சின்னா என்ன அப்படிங்கிறத விளக்கறதுக்கு அவர் இந்த கதையை சொல்லியிருக்கிறார். மனசை வந்து தூய்மைப்படுத்த தவறியவர் இறைவனை நம்பியும் பயனில்லை, இறைவனை நம்பாமல் இருந்தும் பயனில்லை. ஆக உண்டுங்கிறதும் இல்லைங்கிறதும் உள்ளம் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு புள்ளியில் போய் முடியுது அப்படிங்கிறார் அவர். அதனால் ஒருத்தன் வந்து ஆத்திகனா நாத்திகனாங்கிறது முக்கியம் இல்லை, அவன் மனசு தூய்மை உள்ளவனா இல்லையா அப்படிங்கிறதான் முக்கியம். இதுதான் இன்றைக்கி தகவல் அப்படின்னு சொல்லி முடிக்கிற இந்த நேரத்தில் எதிரில் ஒரு வானொலி நேயர் வந்து நிற்கிறார். என்னங்க விஷயம்னு விசாரிக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் ஒரு வரம் கொடுக்கணும் அப்படிங்கிறார். என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு கேட்குறோம். அடிக்கடி புராண கதைகளை சொல்லி நீங்கள் எங்கள் பொறுமையை சோதிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறார்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம், வழங்கியவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 7:35. மதுரை தென்றல் திரை இசை கேட்கலாம். முதலில் ஒலிப்பது தில்லுக்கு தொட்டு திரைப்பட பாடல்.

0: இனி ஒலிப்பது துருவ நட்சத்திரம் திரைப்பட பாடல்.
1: கே டி மேஜர். டைம் சிக்னேச்சர் 24 பிபிஎம் 76. சாங் ஒரு மனம், லவ் பேலட்.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: பொதுநலன்
2: அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஒலித்தது டிக்கி லோனா திரைப்பட பாடல். இனி டாக்டர் திரைப்பட பாடலை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருக்கும் மதுரை தென்றல் திரை இசை நிகழ்ச்சி நிறைவாக எனிமி திரைப்பட பாடலை கேட்கலாம். பாடல் ஒலிக்கும் நேரம் 7:55.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: பொது நலன்
2: அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். பிரதமர் திரு நரேந்திரமோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சான், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச் செயலர் திரு டி டி வி தினகரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவான மறுசீரமைப்பு பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது தாக்குதல் எதுவும் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா, கும்கும் மோகத் இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 8:02. மதுரை தென்றல் திரையிசை கேட்கலாம். ஒலிப்பது ஈஸ்வரன் திரைப்பட பாடல்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: எல்லாம்
1: எதற்கும் துணிந்தவன் திரைப்பட பாடலோடு நிறைவு பெற்றது மதுரத்தென்றல். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

அடைச்சிட்டா எல்லாம் நலம்தான். அந்த சமநிலையை தடுத்திடத்தான் கழகம், அது பொறாமையில தானே தொடங்கும். இது காணகம், இங்க கட்டுப்பட்டா கட்சி தின்ன சூத்துற மிருகங்கள் சூழ்ச்சி பண்ணும். நீ

நிம்மதி கேட்க போறியா? உனக்குள்ள நிம்மதி

0: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
2: நினைக்கிறேன்டா.
0: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா.
2: அதாவது
0: ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்கக்கா.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா.
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பள்ளம் பள்ளம்.
0: இங்கே உட்காரங்க, நான் பாத்துக்கிறேன்.
1: ஏண்ட கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
0: அத அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல இல்ல.
1: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
0: உன் தம்பி தான்.
1: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களே.
0: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான். அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான்.
2: பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்ப பாருங்க விழுந்து கிடக்கு.

0: நல்ல வேளை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
1: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நிறைவு பெற்றது மதுர தென்றல் திரை இசை நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் அரங்கிசை சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் பி வரமூர்த்தி குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் சரவண பவா என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனை, ராகம் பசுபதி பிரியா, ஆதி தாளம்.

நேரம் 9:29 45 அரங்கிசையில் பி வரமூர்த்தி குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இனி ஈசனை என தொடங்கும் முத்துத்தாண்டவர் பாடல், ராகம் பந்துவராளி, மிஸ்ரசாப்பு தாளம்.

நேரம் 9:48 25 அரங்கிசையில் பி வரமூர்த்தி குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் நிறைவாக சின்னஞ்சிறு கிளியே என தொடங்கும் சுப்பிரமணிய பாரதியார் பாடல் காபி ராகம் ஆதிதாளம் திசிரநடை.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து துறைகளிலும் மகளிரின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சன், கருங்கல், ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்ய மாநில அரசு மாற்றுத் திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேனி மாவட்டத்தில் பட்டாவில் பெயர் திருத்தம் தொடர்பான பணிக்கு லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,400 ரூபாய் உயர்ந்து 110,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது ஆட்டத்தில் தென்கொரிய அணி 2-1 என்ற கோல் கணக்கில் செக்குடியரசு அணியை வென்றது. 1வது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
3: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இதோ பாடல்களை கேட்டு மகிழலாம். முதலில் ஒலிப்பது இது ஒரு தொடர்கதை திரைப்பட பாடல்.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
0: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பள்ளம் பள்ளம்,
0: இங்கே உட்கார, இங்கே நான் பாத்துக்கிறேன்.
1: சொன்னேன்
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வரேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒலித்துக் கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. அடுத்து கேட்கலாம் உருவங்கள் மாறலாம் திரைப்பட பாடலை.

0: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டேய், அந்த காலக்கை ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
2: நினைக்கிறேன்டா. ஆனா
0: அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா.
2: அதாவது
0: ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்கக்கா.

0: இனி தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். அதனைத் தொடர்ந்து இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியையும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன் எப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் நாட்டின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உட்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 134.83 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தனியார் பள்ளி கட்டணங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். எம்சான், கருங்கல் ஜல்லி போன்றவற்றை அதிக விலைக்கு விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் மாம்பழ கண்காட்சியை மாநில அமைச்சர் திரு வினோத் தொடங்கி வைத்தார். குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படாததால் வறட்சி பாதித்த பகுதிகளாக டெல்டா மாவட்டங்களை மாநில அரசு அறிவிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 110400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: சுவாமிகள் இதுவரை 30 புத்தகங்களை எழுதியுள்ளார். சுவாமிகள் அண்மையில் எழுதிய விவேகானந்தர் வேண்டிய 100 இளைஞர்களுள் நீங்களும் ஒருவரா? மாணவனே, மாணவியே, நீ தலைவனாகணும் ஆகிய 2 நூல்களும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. அது மட்டுமல்லாமல் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் பத்திரிகையான ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம் பத்திரிகையின் ஆசிரியராக 16 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியுள்ளார். தஞ்சாவூர் ஸ்ரீராமகிருஷ்ண மடம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அவரது சீடர் விவேகானந்தரின் சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் அயராது பணியாற்றி வருகிறார். இன்று இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் மாணவனே, மாணவியே, நீ தலைவனாகணும் என்கிற புத்தகம் குறித்து பேச இருக்கிறோம்.
1: இந்நூலானது வெளியிட்ட 20 நாட்களுக்குள் 1000 பிரதிகள் விற்பனையாகி 2வது எடிஷனுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்பது கூடுதல் தகவல்.
0: வணக்கம் சுவாமி.
2: வணக்கம் ஐயா.
0: சுவாமி, இந்த நூல் எழுதுவதற்கு உங்களுக்கு தூண்டுகோலாக இருந்தது எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா?
2: ஐயா சொன்ன மாதிரி ஒரு 15 ஆண்டுகள் ராமகிருஷ்ண விஜயத்தின் ஆசிரியராக பொறுப்பேற்று அதை நல்லபடியாக நடத்த முடிந்தது. அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் சந்தாதாரர்கள் இருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட சுமார் 75,000 மாணவ மாணவிகள் சந்தாதாரர்களாக அந்த பத்திரிகைக்கு இருந்தாங்க. தமிழ்நாட்டிலேயே, ஏன் இந்தியாவிலேயே மாணவ மாணவிகள் இவ்வளோ இருந்த ஒரே பத்திரிகை ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயமாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறேன். அதில் ஒரு 15 வருடங்கள் சேவை புரிந்ததால் அதில் கிடைத்த அனுபவங்கள் பல. அதிலும் மாணவ மாணவிகளை சந்திக்கிறது,

0: நிறைய பள்ளி கல்லூரி இதுக்கெல்லாம் நம்ம போகும்போது நம்முடைய உரையை கேட்ட பிறகு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்ட பிறகு அவங்க நேரடியாக கேள்வி கேட்கும்போது ஒரு 5-6 கேள்விகளுக்கு தான் பதில் தர முடியும். ஆனால் பலரும் கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விகளெல்லாம் எழுதி கொடுங்க, நாங்கள் வந்து இதை பத்திரிகையில் போடுறோம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் இதை ஆரம்பித்தது. அதாவது தேவை அறிந்து சேவை, இது நல்லபடியாக நடந்தது. அது சுவாமி விவேகானந்தர் சொல்வார், நீ வந்து ஒரு ஆன்மீக மா மனிதனாக மாறுவதற்கு முன்பு ஒரு ஜென்டில்மேனாக மாறு. நம்ம வந்து உயர்ந்த சமய கருத்துக்கள் ஆன்மீக கருத்துக்கள் எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இளைஞன் தன்காலில் தான் நிற்க வேண்டும். தெய்வீக கருத்துக்கள் போகிறதுக்கு முன்னாடி தன்னம்பிக்கை கருத்துக்கள் போகணும். இப்போல்லாம் ஜென்ஜியெல்லாம் நிறைய பேர் வர்றாங்க, இப்போல்லாம் அவங்க அவங்கள பற்றியே யோசிக்க வேண்டியிருக்கு, வேறு எதையுமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நாம் வந்து விவேகானந்தருடைய கருத்துக்கள் அடிப்படையில் இளைஞன் அப்படின்னா அவன் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் விட்டு உன்னுடைய கூட்டிலிருந்து வெளியே வா அப்படிங்கிறதா இந்த நூலின் ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கிறது.
1: அதாவது நீங்கள் சொல்கிறது கேட்கும்போதுங்க சாமி, நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெறும், கடைசி நேரத்தில் சொல்லுவாங்க உங்களுக்கான கேள்விகளை கேட்கலாம் அப்படின்பாங்க, கடைசி ஒரே ஒரு குவஷ்சன் மட்டும் அலவுடு அப்படின்பாங்க, மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குற ஒரு இதாக மாற்றிக்கிட்டீங்க கேள்வி பதில் செஷன்.
0: இவ்வளோ அருமையான கேள்விகள்லாம் கேட்பாங்க தம்பி தங்கைகள், இந்த கேள்வியெல்லாம் வேணும்னே கேட்குறாங்களோ அப்படின்னு கூட தோணும், சும்மா கேட்டு வைக்கணுங்கிறதுக்காக. அப்படி இருந்தால் கூட வேற ஏதாவது கேட்டிருக்கலாம்ல, ஒரு நல்ல கேள்வி தானே கேட்டிருக்கான், அவனுக்கு என்ன பிரச்சனையோ அவனுக்கு என்ன சங்கடமோ அவனுக்கு என்ன குழப்பமோ அது வேறு யாரிடமும் சொல்ல முடியாமல் நம்மிடம் வருவது அதுவே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம செய்கிற சேவை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறது அது ஒரு அருமையான ஒரு தருணம் அதெல்லாம்.
1: அப்புறம் சாமி, இந்த மாணவர் மாணவிகளின் கேள்விகளுக்கான பதில்ங்கிற முறையில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்லையோ இல்லை மற்ற மொழிகள்லையோ இது மாதிரி நூல்கள் இருப்பதாக நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா நிறைய பார்க்குறோம், இதுக்கு முன்னாடியெல்லாம் சில இதழ்களில் ஆசிரியர் வந்து சொல்லுவார், பெரும்பாலும் அரசியல் சார்ந்த கேள்விகளாக இருக்கும். வானதி பதிப்பகத்தினுடைய பதிப்பாளர் கூட டி ஆர் ராமநாதன் ஐயாவும் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய முன்னுரையில், மாணவர்களுக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட அதனால் முதல்ல தமிழில் வெளிவந்த நூலாக கூட இது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நூலினுடைய முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்க.
0: நிறைய பத்திரிகைகளில் கேள்வி பதில்கள் வந்தது வந்து கொண்டிருக்கு வரும். அது எல்லாமே சினிமா அரசியல் ஊர்கதை இது போன்ற ஒரு பொதுவான விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் மாணவ மாணவிகளுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களுடைய சிந்தனைகள் என்ன, அவர்களுடைய கேள்விகள் என்ன, அவர்களை சிந்திக்கும் போக்கு எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது. நிறைய பேர் வந்து இன்றைய இளைஞர்கள்லாம் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. அது கெட்டு போன இளைஞர்கள் இருக்காங்க, அது யாருக்கு எடுக்கிறாங்கங்கிறதும் நமக்கே தெரியும். ஆனால் நிறைய இளைஞர்கள் எல்லாமே அக்னி குஞ்சுகளாகத்தான் இருக்கிறார்கள், அதை ஊதி ஊதி இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும். அப்படி இருக்கும்போது அவர்களிடம் என்ன குறைபாடு இருக்குது, எதை கொண்டு அதை நிரப்பலாம், அவர்களுக்கு என்ன தேவை இருக்குது, அவர்கள் எதை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள், தேடிக்கொண்டு இருக்கும் போது கண்டதெல்லாம் அவர்கள் முன்னாடி எப்படி காட்டி அவர்களுடைய கவனத்தை கவர்கிறார்கள் அல்லது கவனத்தை களவாடுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்க்கணும். இந்த புத்தகத்தில் ஒரு 2 வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகளாக இருக்கும். இளைஞர்களுடைய கவனச்சிதைவு என்பது ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் கருச்சிதைவு போன்றது. ஒரு கருச்சிதைவு வந்தால் எவ்வளவு கொடுமையாக இருக்கும் ஒரு பெண்ணுக்கு, அதே மாதிரி தான் இளைஞர்களுக்கு கவனச்சிதைவு என்பது அவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம். அது சர்வசாதாரணமாக நம்முடைய சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கவனம் என்பது கரன்சி, கரன்சின்னா செல்வம். நம்முடைய இன்றைய இளைஞர்கள் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டோ அல்லது ஃபோன்லேயோ இல்லை சோசியல் மீடியாவிலேயோ நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுடைய முழு நேரமே அதில் தான் இருக்குது. இதை வந்து அந்த ஃபோன் கம்பெனிக்காரங்க அல்லது வெளிநாட்டுக்காரங்க இவங்க எல்லாமே இந்த கவனத்தை எப்படி கரன்சி ஆக்கலாம் அப்படிங்கிறதுல மும்முரமாக இருக்காங்க. நாம் இந்த புத்தகத்தின் மூலமாக என்ன சொல்கிறோம்னா, இளைஞனே யுவதியே, உன்னுடைய கவனம் உனக்கே தெரியல, அது எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது, எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அந்த கவனத்தினால் அது உனக்கு தெரியவில்லை. ஆனால் வெளிநாட்டுக்காரனுக்கும் வெளியாளுக்கும் தெரியுது, அவனுக்கு தெரிந்ததை நீ தெரிந்து கொள். உன் கவனம் என்பது காசாக்கப்படுகிறது, அது களவாடப்படுகிறது. நீ கொஞ்சம் கவனமாக இருந்தால் உன்னுடைய கவனம் எப்படி இருக்கு என்பதை நீ புரிந்து

0: கொண்டால் நிச்சயமாக நீதான் பெரிய செல்வந்தனாக இருப்பாய். கவனம் ஈஸ் ஈக்குவல் டு கரன்சி அப்படிங்கிறத நம்ம இந்த நூலில் சொல்லியிருக்கோம். அது இளைஞர்கள் அது ரொம்ப வரவேற்கிறாங்க அது போன்ற கருத்துக்களை. ஏன்னா ஒன்று அவங்கள பேரண்டிங் சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைகளை வளர்ப்பது. நிறைய இடங்களில் குழந்தைகளை வளர்ப்பதில்லை. இந்த நூலில் ஒரு அத்தியாயமே இருக்குது, குழந்தைகளை வளர்க்காதீர்கள், அவர்களை வளர விடுங்கள். அதே மாதிரி இளைஞர்களுக்கு வந்து எது எது வேணுங்கிற சொல்லிட்டா போகிறோம், அவங்களே தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அதனால் அவருடைய கவனம் களவாடப்படுகிறது என்று சொல்லும்போது பல கல்லூரிகளில் இதை நேரடியாக நாங்கள் பார்த்துருக்கோம். அப்படி சொல்லும்போது 100 பேர் கேட்டாங்கன்னா 30 பேர் உதாசீனமாக தான் இருப்பாங்க, போயிடுவாங்க. அதில் ஒரு 40 பேர் வந்து அப்போ புரியாதவங்களுக்கு அதுக்கப்புறம் புரியும். மீதி இருக்கக்கூடிய ஒரு 30 பேர் அதை கவனிக்கிறாங்க. வேடிக்கை அதை சொல்வோம், ஒரு வகுப்பில் 50 பேர் படிக்கிறாங்கன்னா 30 பேர் நடுத்தரம், எந்த பக்கம் இழுக்கிறாங்களோ அந்த பக்கம் போகக்கூடியவங்க. அவங்க நல்லவங்களும் கிடையாது, கெட்டவங்களும் கிடையாது, ரொம்ப பெரிய திறமைசாலியும் கிடையாது, நடுத்தரம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வகுப்புலேயே அவங்க தான் ஆதாரம், நல்ல சிறந்த மாணவர்களாக இருப்பாங்க. அது வந்து அந்த ஆசிரியருக்கே ஆதாரமாக இருப்பவர்கள். இன்னொரு 10 இந்த மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சேதாரம், அது டிஃபெக்டிவ் தான் அது. அப்போ ஒரு 50 பேரில் 10 சேதாரம், 10 ஆதாரம், 30 நடுத்தரம். நம்முடைய கவனம் எப்படி இருக்கணும்னா ஆதாரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும், அவங்களுக்கு வேண்டியது நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. 30 நடுத்தரம் இருக்கு இல்லையா, அவர்களை ஆதாரத்தின் பக்கம் திருப்ப வேண்டியது. கடைசியாக இருக்கக்கூடிய சேதாரம் 10 இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் ஏதாவது அப்பப்போ நம்ம சொல்லி அவர்களையும் நல்ல மார்க்கத்திற்கு கொண்டு வருவது தான் ராமகிருஷ்ண மடம், ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம், சுவாமி விவேகானந்தர் சொன்ன ஒரு அருமையான ஒரு விஷயம். அதைத்தான் நம்ம இந்த நூல் மூலமாக செய்திருக்கிறோம்.
1: சுவாமி நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இருந்தாலும் இந்த காலத்து இளம் மாணவ மாணவியருக்கு வந்து நம்ம சமுதாயத்தின் மேலே உண்மையிலுமே அக்கறை இருக்கா? ஏன்னா நீங்கள் நிறைய மாணவர்களை கல்லூரிகளில் பள்ளிகளில் போய் சந்திக்கிறீங்க. அப்புறம் இந்த புத்தகத்தில் அவங்க அந்த கேட்டிருக்க கேள்வியெல்லாம் உண்மையிலுமே அவங்களுக்குள்ள சந்தேகம் தானே, அது எப்படி நீங்கள் உணர்றீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சுவாமி.
0: பலரும் கேட்ட அதே சந்தேகத்தை நீங்களும் கேட்குறீங்க, இதெல்லாம் கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யும். ஏனென்றால் இளைஞர்கள் மீதான சாதாரண புரிதல் தான் நமக்கு நிறைய பேருக்கு இருக்குது, அல்லது அதுதான் காட்டப்படுது. இளைஞன் அப்படின்னாலே தாட் புட் அப்படியே ஓடுறவன் இப்படி தான் இருக்குது. எத்தனையோ இளைஞர்கள் நல்ல வழியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அவர்களுக்கான அவர்களுக்கு வேண்டிய சிறந்த கருத்துக்களை நாம் கொடுக்கறது வந்து ஒரு தவமாகவே செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு சம்பவம் நினைவிற்கு வருகிறது. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு துறவி ஒரு ஜெயிலுக்கு போனார். அங்கே இருக்கக்கூடிய கைதிகள்னு சொல்கிறதில்ல, சிறைவாசிகள், அவர்கள் மத்தியில் போய் நல்ல விஷயங்கள்லாம் சொன்னார். உண்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்களுக்கு உதவணும், நல்ல விஷயங்களை படிச்சிட்ருக்கணும், நம்முடைய வாழ்க்கை நமக்கும் பயனுடையதாக இருக்க வேண்டும், பிறருக்கும் பயனுடையதாக இருக்கணும், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். கதையெல்லாம் சொன்னார், காந்திஜி பற்றி சொன்னார், வல்லபாய் பட்டேல் பற்றி சொன்னார், நேருஜியை பற்றி சொன்னார், சாக்ரட்டிஸ் பற்றி சொன்னார், ராமகிருஷ்ணரை பற்றி சொன்னார், விவேகானந்தரை பற்றி எல்லாம் சொன்னார். திடீர்னு பார்த்தா அந்த சிறைவாசிகள் நடுவுலேருந்து ஒருத்தர், முரட்டுத்தனமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வேகமாக வந்தார். காவலர்களுக்கெல்லாம் பயமாக போயிடுச்சு, நேராக வந்து இந்த சுவாமி அடிக்க வந்துட்டார் போல இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் ஓடி வர்றாங்க. வேகமாக வந்துட்டு சுவாமிஜியோட சட்டையை பிடிச்சிட்டு, இது ஏன் இவ்வளவு லேட்டாக சொல்கிறீங்க, அங்கெல்லாம் சின்ன வயசாக இருக்கும் போது இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருந்தால் நாங்கள் இந்த கேடுகட்ட வாழ்க்கைக்கு வந்திருக்கவே மாட்டோமே, யாருமே எங்களுக்கு சொல்லவே இல்லை, இப்போ வந்து சொல்கிறீங்களே அப்படின்னு அந்த சுவாமிஜியோட கையை பிடிச்சிட்டு அப்படியே இருந்தார். போலீஸ் வந்து அவரை பிடிச்சி இழுக்கிறதுக்கு வந்தது. ஆனால் அந்த சுவாமிஜி அமைதியாக நின்று கொண்டு இருந்தார். போலீஸ்காரர்கள் கொஞ்சம் தடுத்துட்டு, கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைதியை, கொலைகாரரை கொஞ்ச நேரம் அப்படியே அளவுட்டார். சாமியில் கண்ணெல்லாம் கலங்கி போயிருந்தது. அப்படியே மேலே தூக்கி அவரை, நீ சொல்கிற சரிதான்ப்பா, உங்களுடைய சின்ன வயசில் நாங்கள்லாம் சொல்லியிருக்கணும், தப்பு எங்கள் மேலே தான், நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையை மட்டும்தான் கவனித்து கொண்டிருந்தோம், சமுதாயத்தில் எப்படி நாம் தார்மீகமான வாழ்க்கையை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது, அதை நாங்கள் செய்யாத குற்றம்தான் உங்களை மாதிரி ஆட்களெல்லாம் தோன்றியதுக்கு, பல காரணங்களும் நாங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அவரும் அழுதார். அந்த கொலகாரர் அப்படி உருகி போயிட்டார். அவர் பின்னாடி வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கார். அதனால் இந்த சம்பவம் என்னை ரொம்ப சிந்திக்க வச்சது. என்னென்னா சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லிடணும். 4 வயதில் சொன்னால் அவன் தேசியவாதி, 24 வயதில் நல்ல விஷயத்தை சொன்னால் அதுக்குள்ளே அவன் தீவிரவாதியாக மாறிடுறான். அதனால் சின்ன வயசுலேயே நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கணும். கேட்குறவன்

0: நிச்சயம் கேட்பாங்க. இந்த 30 நடுத்தரம் இருக்கு இல்லையா, அதை இன்க்ரீஸ் பண்ணிடக்கூடாது, அதை குறைச்சிக்கிட்டே இருக்கணும். சேதாரத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பேருமாவது நல்ல விதத்தில் நம்ம இழுக்கணும். அப்போ 50 ஆதாரம், நடுத்தரம், சேதாரம், இது எல்லா இடத்துலையும் இருக்கும். வகுப்பில் மட்டுமல்ல, சமுதாயத்திலும் இருக்குது, நமக்குள்ளேயே இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குள்ளறைய இந்த 3 தன்மைகளும் இருக்குது.
1: சாமி, அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாம் நல்ல கருத்துக்கள் தான் சாமி. இந்த புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம், நீ வந்து மன உறுதியோடு இரு, தொடர்ந்து போராடணும், நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு பயனுள்ளதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே சிறு கதைகள் வழியாக, கேள்வி பதில் வழியாக சொல்லியிருக்கீங்க. ஆனால் இது எல்லாமே வந்து மாணவர்கள் ஏற்றுக்குவாங்களா, கேட்டு நடப்பாங்களா?
0: ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு போயிடலாம். ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா நேரடியாக வந்து சுவாமிஜி நான் உங்கள் கருத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இப்போ ஏற்றுக்காமல் இருக்கலாம், அல்லது ஏற்றுக்கொண்டதை சொல்லாமலும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நாம் தொடர்ச்சியாக சொல்லும் போது, நெல் செய்ய புழு தேயுமா போலே அப்படின்னு ஒரு அருமையான வார்த்தை ஒன்று இருக்கிறது. இப்போ நாம் ஒரு தரிசு நிலத்தை அப்படியே போட்டு வச்சிட்டோம்னா புல் முளைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல அது கொஞ்சம் தோண்டி உழுது அங்கே நெல் பயிரிடும் போது புற்கள் என்னாகும், அந்த நெல்லுக்கு உகந்ததாக மாறி இதோட வளர்ச்சி அதோட வளர்ச்சியோடு இணைந்து விடும். நல்ல விஷயத்தை நம்ம செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா புற்கள் முளைத்து கொண்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் தோண்டி தோண்டி இது பண்ணாலும் இங்கே தோணுனா அங்கே வரும், அங்கே தோணுனா இங்கே வரும். அதனால் நல்லது செய்தால் அல்லது நீங்கும். இது வந்து எல்லா இடத்துக்கும் பொருந்தும், அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ரொம்பவும் பொருந்தது. இன்னொன்று, அவன் ஏன் இந்த மாதிரி சுற்றுறான் அப்படின்னா அவனுடைய சக்திக்கு மனோபலத்துக்கு ஏற்ற ஒரு டார்கெட் நம்ம கொடுக்கலன்னு தோணுது. சமுதாயத்தை பற்றி பொறுப்பு அவனுக்கு நம்ம ஊட்டவில்லை, அதே மாதிரி நாட்டை பற்றிய ஒரு பெருமிதம் அவனுக்கு தெரியவில்லை. சுதந்திர போராட்டத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டதால தான் இன்றைக்கி நீ பைக்கில் வேகமாக சுத்த முடியுது அவனுக்கு சொல்லித்தரப்படவில்லை. ஏன்னா திடீர்னு அவன் வானத்திலேருந்து குதித்த மாதிரி ஆகுது அவனுக்கு. அப்படி இல்லாமல் சமுதாயத்தை பற்றி, சமயத்தை பற்றி, நாட்டை பற்றி உண்மையான வரலாறுகள், தியாக வரலாறுகள். தியாக வரலாறுகள் அப்படின்னா துறவிகளும் ஆன்மீக சான்றோர்கள் மட்டுமல்ல, இன்றைய சமுதாயத்தில் வந்து எவ்வளோ பேர் நல்லவங்க இருக்காங்க, எவ்வளோ நல்ல வியாபாரிகள் இருந்திருக்கிறார்கள், இன்னும் இருக்காங்க. சமுதாயத்தில் எங்கெங்கே நல்லது நடக்குதோ அதெல்லாம் பார்க்கக்கூடிய கண்கள் அவனுக்கு வேண்டும். நல்ல விஷயத்தை கேட்கக்கூடிய காதுகள் அவனுக்கு இருக்குது, இன்ஆக்டிவாக இருக்குது. இளமை என்ற, வாலிபம் என்ற ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்ம தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் இருக்குது. அவங்க அந்த இளமையை ஆப்ரேட் பண்ண தெரியணும், தெரிவிப்பதற்கான ஒரு நல்ல முயற்சி தான் இந்த நூல்.

0: தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்களுடன் தொடர்ந்து பேசுவோம். இது அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம்.
1: சுவாமி, இந்த மாணவனே மாணவியே, நீ தலைவனாகணும் அப்படிங்கிற இந்த புத்தகத்தினுடைய உண்மையான பயன் நீங்க எதை கருதுறீங்க?
2: ஒரு காலத்தில் ஒரு குடும்பம் என்றால் மூன்று தலைமுறைகள் இருக்கும். தாத்தா இருப்பார், அப்பா அம்மா, பேர குழந்தைகள் இருப்பாங்க. மூன்று தலைமுறை இருப்பது தான் முழு குடும்பம். என்னென்னா, தாய் தந்தையர் சொல்ல முடியாததை பாட்டியும் தாத்தாவும் சொல்லுவாங்க. அதாவது பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படியே குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி அப்படியே வரும். தாத்தா பாட்டிக்கும் பேரன் பேத்துக்கும் நல்ல இணக்கமான உறவு இருந்தது, அன்பு இருக்கும், அரவணைப்பு இருக்கும், நல்ல விஷயங்களும் கேட்க முடியும். இப்போ அந்த கூட்டு குடும்பங்கள் என்பது கூட்டு புழு குடும்பங்களாக மாறிவிட்டன. புழுக்களாகவே நிறைய பேர் இருக்க வேண்டியிருக்கு. அப்பா ஓடுறார் வேகமாக, அம்மா வேலைக்கு போகிறாங்க, குழந்தைகள் தவிக்கிறார்கள். அந்த கூட்டு புழு என்ற குழந்தை கூட்டு புழுவாகவே இருந்து விடுகிறது. அது பூச்சியாக வளர்ந்து போவதற்கான வாய்ப்பு இல்லாமலேயே போய்விடுகிறது. தாய் தந்தையர்கள் நல்ல விஷயங்களை பிள்ளைங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு கட்டம் இருக்குது. ஆசிரியர்கள் பாடத்தை மட்டுமே நடத்த வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். இப்படி தாய் தந்தையாராலும் முடியாத ஒரு விஷயம், பெற்றோராலும் சொல்ல முடியாத அந்த ஒரு கேப், அந்த ஒரு பெரிய வெற்றிடத்தை நாம் நிரப்புவதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்தோம்.
1: சுவாமி, இந்த நூலை படித்ததுலேருந்து பார்த்தா இது மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் முக்கியமாக பெற்றோர்களையும் ஆசிரியர்களுக்குமாகவே எழுதியிருக்கிறதா நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அது சரிதானாங்க சுவாமி?
2: ரொம்பவும் சரி. ஒரு மாணவன் அப்படிங்கிறவன் ஒரு பறவை போன்றவன். அந்த பறவைக்கு இரண்டு இறக்கைகள் உண்டு. ஒரு பக்கத்து இறக்கை பெற்றோர்கள், இன்னொரு பக்கத்து இறக்கை ஆசிரியர்கள். அந்த மாணவ பறவை மிக உயர உயர பறக்க வேண்டும் என்று

0: என்றால் இந்த ரெண்டு ரெக்கைகளும் நன்றாக விரிந்திருக்க வேண்டும், சக்தி மிக்கதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமா அந்த பறவை பறக்கும். இந்த நூல் மாணவ மாணவிகள், குழந்தைகள், இளைஞர்கள், அவங்க மனசுல என்னென்ன கேள்விகள் இருக்கோ, குழப்பங்கள் இருக்கோ, எத்தனையோ பேர் தங்களுடைய கஷ்டத்தை வந்து பெயர் போட்டே எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, எனக்கு பொறாமை இருக்கு, இன்னொருத்தன் நல்ல மார்க் வாங்கினா எனக்கு பொறாமையா இருக்கு, எனக்கு அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கும் போது அவனுடைய தைரியத்தை நம்ம பாராட்டணும். நிறைய பேர் வந்து நல்லது மட்டுமே கேட்பாங்க, இல்லை நான் கண்ணை மூடினா எனக்கு அப்படியே என்னென்னமோ வருது, அதனால வந்து நான் தியானமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இப்படி ஒரு கேள்வி வருது. டீச்சரே கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி, என்னென்னா என்னுடைய வகுப்பில் இருக்கிறவங்க அடுத்த ஆசிரியரை மதிக்கிறாங்க, என்னையே மதிக்கிறது இல்லை, இப்படி ஒரு கேள்வி. இந்த கேள்விகள் வந்து இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சந்தேகங்கள், தெளிவின்மைகள், அவங்க எதை தேடுறாங்க, இதெல்லாம் பெரியவங்க குறிப்பாக ஆசிரியர்கள், பெற்றோர்கள் இவர்கள் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக குழந்தைகள் நல்ல விதமாக வளர்வார்கள், பெற்றோர்கள் பெருமைப்படும்படி நிச்சயமாக வளர்வார்கள். ஒரு உதாரணம் சொல்லணே, ஒரு நல்ல குடும்பத்து பையன் 8வது 9வது படிக்கிறான், திடீர்னு அவனுக்கு முன்கோபம் வருது. அப்பா அம்மா சொல்லி பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கலை. ஆனால் பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த பையனுடைய பாட்டி ராமகிருஷ்ண விஜயத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க, ஒரு 3 மாதம் முறை நடந்தது. என்னுடைய பேரன் இப்படி இருக்கான், ரொம்ப நல்ல பையன் தான், நாங்களும் நல்ல விஷயங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், ஆனால் திடீர்னு அவன் முன்கோபம் வருது அப்படின்னு ஒரு கேள்வி. என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து குழந்தை வளர்க்கும் ஒரு கலை ராமகிருஷ்ண மடத்திலிருந்து கற்றுத்தரப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். உங்கள் சக்தி உங்களுக்கு இருக்கிற மாதிரி, இந்த வயசுக்கு ஏத்த சக்தி இருக்கிற மாதிரி அவனுக்கு அந்த சக்தி இருக்குது, அது கொஞ்சம் வேகமாக இது பண்ணும்போது நீங்கள் பயப்படக்கூடாது, கொஞ்சம் விட்டுப்பிடிங்க, பையன் நல்ல பையன், நல்ல குடும்பத்து பையன், ஜீனை நம்புங்க. அவன் கைகால் ஆட்டி அவன் விஷமம் பண்ணுறாங்கிறது வேறு விஷயம், ஆனால் என்னுடைய பேரன் அப்படின்னா நல்ல பையனாக தான் இருப்பான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க, நல்ல விஷயத்தை செய்யுங்க, சொல்லுங்க, எல்லாம் நல்லபடியாக வரும் அப்படின்னு அந்த பாட்டிக்கு சொல்ல வேண்டியதாக இருந்தது. இப்போது பெற்றோர்கள், ஆசிரியர்கள் தாங்கள் செய்ய முடியாத ஒரு வேலையை இந்த நூல் செய்யுது அப்படிங்கிற ஒரு பெருமை எங்களுக்கு இருக்குது.
1: ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம் தொடர்ந்து மாணவர்கள் படிச்சிருப்பாங்க, இப்போ யாராவது இதே மாதிரி ஒரு பாட்டியோ இல்லை ஒரு தாத்தாவோ, ஐயா இந்த மாதிரி எங்களுடைய பேத்திக்கோ இல்லைனா என்னுடைய மகனுக்கோ வழிகாட்டணும், நல்லா இருக்கான் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா, கடிதம் வந்திருக்கிறதா?
0: எத்தனையோ பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பல பள்ளிகளில் ராமகிருஷ்ண விஜயத்தில் வந்த இந்த பகுதியை எடுத்து பெரிதுபடுத்தி முக்கியமான அந்த நோட்டீஸ் போர்டில் ஒட்டி வைப்பாங்க. எல்லா மாணவ மாணவிகளும் அதை வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி இருக்குது. அதை விட இன்னொன்று, எந்த பள்ளியிலிருந்து கேள்விகள் கேட்கிறார்களோ அந்த பள்ளியிலிருந்து அந்த பிள்ளைகளுடைய படங்கள் வெளியிட்டு அந்த கேள்விக்கான பதிலையும் சொல்லும்போது ஆச்சரியம், அந்த பிள்ளைங்க எனக்கு இந்த குறைபாடு இருக்குது அதை போகணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவன் தன்னுடைய ஈகோ விட்டு வெளியில் வரும்போதே நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கை நல்ல பிரகாசமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை.
1: சாமி, அப்புறம் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பே மாணவனே மாணவியே நீ தலைவன் ஆக வேண்டும் அப்படின்னு தானே வரணும், அது ஆகணும் அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கில் இருக்கிற மாதிரியே, அது ஏன் சாமி?
0: குழந்தைகளோடலாம் பேசுகிறோம் ஆக வேண்டும் அப்படின்னு, அப்படியே தூய தமிழில் பேசுகிறோம், அவங்களுக்கு புரியுமோ புரியாதோ, ஆகணும் தம்பி, ஆகணும் பாப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இது இருக்குது. ஆக வேண்டும் அப்படின்னா ஒரு கட்டளையிடுற மாதிரி இருக்குது. ஆகணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப வேண்டியவங்ககிட்ட அரவணைப்போடு நம்ம பேசுகிற மாதிரி இருக்குது. பிரியமான ஆசிர்வாதமான ஒரு சொல்லாக அதை நாம் பார்க்கிறோம். ஆகணும் அப்படின்னா ஒரு வேகமும் இருக்குது, அதே சமயத்தில் என்னுடைய விருப்பமும் இருக்குது, இறைவனுடைய ஆசிர்வாதமும் அது இருக்குது, அதுக்காக தான் அந்த மாதிரி போட்டது.
1: புத்தகத்தினுடைய தலைப்புகள் இருக்குல்ல, 10 தலைப்புகள் வச்சுருக்கீங்க, அந்த 10 தலைப்புகளையும் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா என்னவோ எனக்கு பாரதியாருடைய புதிய ஆத்திசூடிய படித்த மாதிரி ஒரு ஞாபகம். அருமையான தலைப்புகள், 10 பிரிச்சிருக்கீங்களா, அது ஏதாவது காரணம் உண்டா?
0: தேவையா தேர்வு பயம், உன் மனதிற்கு நீயே தைரியம் ஊட்டு, ஆர்வமாக இரு, ஆற்றலுடன் செயல்படு, இது மாதிரி அந்த தலைப்புகள்லாம் அமைஞ்சிருக்கு. அதில் ரொம்ப முக்கியம் தன்னம்பிக்கை தங்கமாகு. இந்த நூல் சென்னையில் வெளியிட்டோம், அந்த சமயத்தில் வந்து நிறைய பேர் ஏதாவது எழுதி கொடுங்க எழுதி கொடுங்க அப்படின்னு நிறைய கூட்டம் இருந்தப்போ எதை எழுதுறேன்னு தெரியல. அப்போ தன்னம்பிக்கை தங்கமாகும் சொன்ன உடனே இவ்வளோ பேருக்கு சந்தோஷமாக இருந்தது. தங்கமாக அப்படின்னு தெரியும், தன்னம்பிக்கை தங்கமாகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் துன்பம் துணிவை தரும், குழந்தைகளை வளர விடுங்கள்.

0: வளர்க்காதீர்கள். இது வந்து நாம் எழுதணும் அப்படிங்கிறது இல்லாமல் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல உயர்ந்த கருத்துக்கள், அதை நாம் அவதானிக்கும் போது, அதை நாம் தியானிக்கும் போது, சிந்திக்கும் போது நம் மூலமாக உயர்ந்த சிந்தனைகள் வரும். அது பதிவு செய்ய வேண்டியது நம்முடைய வேலையாக இருக்கிறது. நம்மாழ்வார் ஒரு இடத்தை விட்டு வெளியே போனதே கிடையாது. புளிய மரத்தில் பொந்தில் தான் உட்கார்ந்திருந்தார். ஆனால் அவர் பாசுரம் பாடும் போது கருத்துக்கள், உயர்ந்த சிந்தனைகள், பக்தி மிக்க சிந்தனைகள், சொற்கள் எல்லாமே வந்து சூக்ஷ்ம ரூபத்தில் வந்து அவர் முன்னாடி நிற்குமா. ஆழ்வாரே, நீங்கள் பாடுறீங்க, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். சிந்தனைகள் வந்து அவரிடம் கெஞ்சுமா, உங்களுடைய பாசுரத்தில் எங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு. அது மாதிரி தான் நல்ல சொல்லாடல் வந்ததென்றால் அது இறைவனிடமிருந்து தான் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
1: அதே போலங்க சாமி, இந்த புத்தகத்தில் நீங்கள் சொல்கிறீங்க, இளைஞர்கள்ட்ட கெட்ட விஷயம் போய் சேர்றதுக்கு முன்னாடி நம்ம விவேகானந்தருடைய சிந்தனைகளை உள்ள புகுத்திடணும் அப்படின்னு சொல்றீங்க, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா?
0: பாரம்பரிய ஹிந்து சனாதன தர்மத்தில் பாரம்பரியமான ஒரு சிந்தனை உண்டு. மனிதனுக்கு ரொம்ப தொந்தரவு செய்யக்கூடியது என்ன? காமம். காமம் அப்படின்னா உடல் இச்சை மட்டுமல்ல, எதா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பேராசை. சாதாரணமான ஆசைகள் இருந்தால் போறோம், பேராசைன்னு வரும்போது தான் அது வந்து காமம் அப்படின்னு நம்ம சொல்றோம். காமம் மனதில் புகும் முன்பு காயத்ரி மந்திரம் புக வேண்டும். அந்த மந்திரத்தை சுவாமி விவேகானந்தர் எல்லா இளைஞர்களும் குழந்தைகளும் கற்க வேண்டும் என்று விரும்பினார். ஓம் பூர் புவஸ்வாஹா தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத் அப்படின்னு ரொம்ப அருமையான மந்திரம் அது. அதோட பொதுவான பொருள் நான் சொல்கிறேன், இறைவா எங்கள் புத்தியை தூய்மைப்படுத்தி சத்தியத்தை அறியும் ஞானத்தையும் சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்கும் விவேகத்தையும் அருள்வாயாக அப்படின்னு அதோட பொதுவான பொருள் நம்ம சொல்லலாம். காயத்ரி மந்திரம் புத்திக்கு ஒளியளிக்கும் பிரார்த்தனை, மனிதனின் அறிவை வெளிப்பூட்டி உயர்ந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டும் மந்திரம் என்று சுவாமி விவேகானந்தர் கூறினார். அந்த மந்திரத்தை சிறு வயதிலேயே நம்ம குழந்தைகள் கற்க வேண்டும். கற்றுக்கொண்டால் நிச்சயமாக மேதாவிகளாக எல்லோருமே வருவார்கள். இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு சிந்தனை. அதனால்தான் குழந்தைகளுக்கு 9 வயதில் 12 வயதில் காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வாங்க. அப்படி வேண்டிக் கொள்ளும் போது யாரெல்லாம் இப்படி வேண்டிக் கொண்டார்களோ அவர்கள் மிகச்சிறந்த சிந்திக்கும் நபர்களாக, மிகச்சிறந்த ஆளுமையாக மாறியிருக்கிறார்கள். அதே மாதிரி தான் குழந்தைகளின், இளைஞர்களின், மக்களின் மனங்களில் சஞ்சலம் புகும் முன்பு சுவாமி விவேகானந்தருடைய சிந்தனைகள் புக வேண்டும். அப்படி புகுந்து விட்டால் என்ன நடக்கும்? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். 2012 ராமகிருஷ்ண விஜயத்தில் ஆசிரியராக நான் இருந்தபோது ஒரு போட்டி நடத்தினோம். என்னென்னா, சக்தி பெற சுவாமிஜியை முழங்கு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் விவேகானந்தருடைய 40 பொன்மொழிகளை முழங்க வேண்டும். ஒவ்வொரு பள்ளியும் பிரார்த்தனை கூட்டத்தின் போது, பிரார்த்தனை முடிந்த பிறகு சின்ன குழந்தைகளுக்கு 20, பெரியவங்களுக்கு ஒரு 20 பொன்மொழிகள். அதில் அஞ்சாதே அஞ்சாதே, தைரியமாக இரு சகோதரா, நீ எதையும் சாதிக்க பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 40 கொட்டேஷன். மாணவ மாணவிகளுக்கு அவசியமான ஒன்று, எல்லாமே ஒரு ஆட்டோ சஜஷன் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 12,000 மாணவ மாணவிகள் தமிழகமெங்கும் அதை ஓதினார்கள். சக்தி பெற சுவாமிஜியை முழங்கு அப்படிங்கிற ஒரு திட்டம் அது. ரொம்ப நல்லா நடந்தது. அதில் சென்னையில் ஒரு பொண்ணு, 6வது படிக்கிற அந்த பொண்ணு, ஹரினின்னு பேர். அவள் வந்து 40 கொட்டேஷனை நல்ல மனப்பாடம் பண்ணி தனியாக சொல்லி பார்ப்பாள். அது சொல்லும் போது குட்டி பையன், அவனோட தம்பி குருன்னு பேர், ரொம்ப ரொம்ப சின்ன பையன், அவனும் காதால் கேட்டு கேட்டு அஞ்சாதே அஞ்சாதே அந்த மழலை சொல்லி அதை சொல்லுவான். அவங்க வீட்டில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். கிச்சனில் அப்படியே தண்ணி குடிக்க போகிறான், அங்கே இருட்டாக இருக்குது, ஓடி வந்துடுறான். அக்கா ஹரிணி கிண்டல் பண்ணுறான், அஞ்சாதே அஞ்சாதேன்னு இப்போ தானே சொன்னேன்னு, உள்ளார போனவுடனே பயந்துட்டு வந்துட்டீ அப்படின்னு அந்த பையன் யோசிக்கிறான் அப்படின்னு. தண்ணி குடிக்கணும், அதே சமயத்தில் பயப்படக்கூடாது. மறுபடியும் கம்பீரமாக உள்ளார போனான் அந்த குட்டி பையன், மழலை சொல்லல அப்படியே அஞ்சாதே அஞ்சாதேன்னு சொல்லிட்டு உள்ளார போனான். அங்கேயே தண்ணி குடித்தான், திரும்பி வந்தான், ஜெயிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொன்னாவன். அப்போ இது மாதிரி சின்ன விஷயத்தில் அப்படி போனதென்றால் விவேகானந்த சுவாமி சொல்கிறார், மை

இன்ட்ரெஸ்ட் இஸ் நாட் ஓன்லி நேஷ்னல், இட் இஸ் இன்டர்நேஷ்னல். அதாவது உலகம் தழுவிய சிந்தனைகளை கொண்டவர் சுவாமி விவேகானந்தர். அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பயமின்மை நமக்கு வேணுமா வேணாமா, அது சுவாமி விவேகானந்தர் திரும்ப திரும்ப சொல்கிறார். தன்னம்பிக்கையாக இருக்கணும், சேவை உள்ளம் படைத்தவர்களாக இருக்கணும், எதையுமே ஆழ்ந்து கற்கும் திறன் உடையவர்களாக இருக்கணும். இதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறவங்க இருக்காங்க, ஆனால் உடம்பு பார்த்தோம் அப்படின்னா சொத்தையாக இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் உடல் வலிமை இருக்கணும், மன வலிமை இருக்கணும், தேசபக்தி இருக்கணும், தெய்வ பக்தி இருக்கணும், எதையுமே ஆராயும் திறன் கொண்ட ஆழ்ந்த நுண் அறிவு வேணும். இவ்வளவையும் சுவாமி விவேகானந்தர் சொல்ல, இதை தவிர எண்ணற்ற விஷயங்கள் சொல்கிறார். இது எல்லாமே சின்ன வயசுலேயே எல்கேஜி யூகேஜி அதுக்கு முன்னாடி ப்ரீகேஜி இருக்கு இல்லையா, அந்த கேஜியில் இருக்கும் போதே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைகள் நிச்சயமாக சாதாரண குழந்தைகளாக இருக்க மாட்டார்கள், சாதிக்கக்கூடிய குழந்தைகளாக இளைஞர்களாக இருப்பார்கள். அது சத்தியம்.

0: நாம் இணைந்திருக்கிறோம் அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் நம்முடன் தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள்.
1: சுவாமி, இந்த புத்தகத்துல முழுக்க பாத்தீங்கன்னா மொத்தம் 261 கேள்விகள், அதற்கான பதில்கள் இடம்பெற்றிருக்கு. இதுல உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான பிடிச்ச கேள்வினா எதை சொல்லுவீங்க?
2: ஒரு அம்மாவுக்கு வந்து 10 குழந்தைங்க அப்படின்னா எந்த குழந்தை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்கு. கேட்ட கேள்வியை விட கேள்வி கேட்டவர்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும். சுவாமி விவேகானந்தர் சொல்வார், கேள்விக்கு பதில் சொல்வது சாதாரணமான விஷயம், கேட்பவனுக்கு பதில் சொல்கிறது தான் மிகச்சிறந்தது. எங்கிருந்து அவனுக்கு கேள்வி வருது? ரமண மகர்ஷி யாராவது அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டாருன்னா அதுக்கு வந்து சாப்பிட்டியா சாப்பிடல அப்படின்னு பதிலாம் வராது. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டான்னா இந்த கேள்வி கேட்குறது யாருன்னு கேட்பார், மூலத்துக்கே போ அப்படிம்பார். அதே மாதிரி இந்த பிள்ளைங்கள்லாம் கேட்குறாங்கன்னா இவங்க யார், எப்படி இவங்க கேட்குறாங்கன்னு யோசிக்க தோணும். ஏன்னா அதில் ரொம்ப எனக்கு பிடித்த கேள்வின்னு நம்ம அப்படி யோசனை பண்ணதில்லை. ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் பிடித்ததால் தான் பதில் சொல்ல முடிந்தது. அப்படி இருக்கும்போது ரொம்ப முக்கியமாக எனக்கு வந்து தன்னுடைய குறைபாட்டை மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டால் தன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கிற காலகட்டத்தில், பொத்தி பொத்தி வைக்கக்கூடிய காலகட்டத்தில் இளைஞர்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குது. மதுரையிலேருந்து ஒரு பையன் எழுதுகிறான், வகுப்பில் வந்து மற்றவங்கெல்லாம் நல்லா படிக்கும்போது என் மனசில் பொறாமை வருது அப்படின்னு சொல்கிறான். அவன் பேர் போட்டே சொல்கிறான், எனக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னு. எது தன்னை பிடித்து வைத்திருக்கிறதோ அதை மீறி வரணும்னு நினைக்கிறான்ல, அதுதான் இளமை சக்தி அப்படின்னு தோன்றுறது.
1: அதாவதுங்க சாமி, இந்த புத்தகத்தில் ஒரு தம்பி கேட்டிருக்கேன் அப்படி, என்னென்னா எனக்கு பெற்றோர்களெல்லாம் திட்டணும்னு வருது, நான் எப்படி சாமி கட்டுப்படுத்திக்கிறதுன்னு கேட்குறேன் அப்படி.
2: ஆமாம், அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பெரிய கேள்வி என்னென்னா, பள்ளியிலையும் கல்லூரியிலையும் பாடம் நடத்துகிறாங்க, இது ஒரு கல்லூரி மாணவன் கேட்டது நினைக்கிறேன், எல்லாமே அவங்க என்ன சொல்லித் தர்றாங்களோ அதை விட அதிகமாக எனக்கு தெரியுது. இவங்க

0: மூணு மாதம் சொல்லித்தர்றது எனக்கு மூணு மணி நேரத்திலே கூகுள் பாபா சொல்லி கொடுத்துட்றார், நான் ஏன் காலேஜுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ அந்த தம்பிக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு, இது வந்து ஏட்டறிவு மட்டும் நினைக்காத, ஒரு குருமுகமாக வந்தால் எப்போவுமே நல்ல விதமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி, ஆசிரியரிடம் நீ காணக்கூடிய ஒரு சில குறைபாட்டை பெரிதாக்காத, படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுற நல்ல விதமாக படி. கூகுள் பாபா உனக்கு வந்து தகவல் அறிவு தான் கொடுக்கும், ஆனால் நல்ல ஆசிரியர் தகவல் அறிவோடு என்கரேஜ்மெண்ட்டும் கொடுப்பார். மிகச்சிறந்த ஆசிரியர்கள் இன்ஸ்பிரேஷனே கொடுப்பாங்க. அதனால் நீ இன்ஸ்பிரேஷனை பெறும் வகையில் உன் ஆசிரியரை நீ தேட முடியாது, ஆனால் இன்ஸ்பிரேஷன் பெறும் வகையில் நீ இருந்தால் நிச்சயமாக இன்ஸ்பயர்டு டீச்சர்ஸ் உன் முன்னாடி வந்தே தீருவார்கள். அதுக்கு ஒரு உதாரணம், ஒரு அருமையான பொன்மொழி இருக்கிறது, நிலம் தயாராக இருந்தால் வீரியமிக்க விதைகள் தாமாக வந்து சேரும். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்வார், நீ உன்னை தகுதிப்படுத்தி கொண்டால் மிகச்சிறந்த ஆசிரியர்கள்லாம் உனக்கு வந்து, அல்லது சாதாரண ஆசிரியர்களாக இருந்தால் கூட அவர்களிடம் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்களை நீ கற்க முடியும் அப்படிங்கிறத அவருக்கு சொல்ல வேண்டியிருந்தது.
1: சுவாமி, இந்த மாணவனே மாணவியே நீ தலைவனாகணும் அப்படிங்கிற இந்த நூலை யாரெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆசிரியர்களா இல்லை பெற்றோரா இல்லை மாணவர்களா?
0: அந்த வரிசையை சரியாக நீங்களே சொல்லிட்டீங்களே. ஆசிரியர்கள் படித்தால் அவர்கள் சிறந்த ஆசிரியர்கள் ஆவது திண்ணம், அவர்கள் சிறந்த மாணவ மாணவிகளை உருவாக்குவது நிச்சயம். பெற்றோர்கள் படித்தால், அந்த வார்த்தையை பாருங்கள், பெற்றோர் அப்படின்னா உருவாக்கியவர்கள் அல்ல, இறைவன் இந்த குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை பெற்றோரிடம் கொடுத்திருக்கிறார்கள். இறைவன் கொடுத்து தாய் தந்தையர்கள் பெற்றுக்கொண்டதால் குழந்தைகளை நல்ல விதமாக வளர்க்கும் பொறுப்பை பெற்றுக்கொண்டதால் அவர்கள் பெற்றோர்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் படித்தால் இன்னும் சிறந்த பெற்றோர்களாக மாறுவார்கள். நிறைய பெற்றோர்கள் நம்ம பார்க்குறோம், ஒரு குழந்தை மேக்சிமம் ரெண்டு குழந்தைகள், அதை வளர்ப்பதற்கு அவர்கள் அவ்வளவு தடுமாறுகிறார்கள், அதையும் நாம் பார்க்குறோம். ஒரு 15-20 வருடத்திற்கு முன்பு சர்வசாதாரணமாக ஒரு வீட்டில் 6 குழந்தைகள் 8 குழந்தைகள் எல்லாம் இருப்பார்கள். அந்த அம்மா படிக்காதவர்களாக கூட இருக்கலாம், ஆனாலும் நல்ல விதமாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக, அவர்களுக்கு பட்டப்படிப்பு இருக்காது ஆனால் பட்டறிவு உண்டு, பொறுப்பு ஏற்றுக்கொண்டதால் திறமை தானாக வந்தது. இப்போ நம்ம பார்க்கும்போது நல்ல பெற்றோர்களாக அவர்கள் மாறுவதற்கு இந்த நூல் நிச்சயமாக உதவும். என்னுடைய மகனிடம் என்னுடைய மகளிடம் என்ன கேள்விகள் இருக்கின்றன, என்ன குறைபாடு இருக்கிறத டக்குன்னு சொல்லிட முடியும், ஆனால் அவனுடைய கேள்விகள் என்ன இருக்குது, குழப்பங்கள் என்ன இருக்குது, எப்படி நம்ம உதவி செய்ய முடியும், எப்படி அவனுக்கு நல்ல விஷயங்களை சொல்ல முடியும், இது வந்து அந்த கேள்விகளுக்கு அந்த குழப்பங்களுக்கு ஒரு விதமான தீர்வு வச்சுருக்கோம். இந்த தீர்வை படித்து இதுதான் தீர்வுன்னு அவங்க சொல்ல வரல, இதை படித்தோன்னா ஓ இப்படி கூட பதில் சொல்லலாம் போல் இருக்குது, என் பிள்ளைக்கு என் பொண்ணுக்கு என் பையனுக்கு இப்படி ஒரு குழப்பம் இருக்குது, நான் என்ன செய்யணும், நான் எவ்வளோ குவாலிட்டி நேரத்தை நான் தர முடியும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்க முடியும். ஆசிரியர்களும் என்னுடைய வகுப்பை சரியாக கேட்கறதில்ல அப்படின்னு குறைபட்டு கொள்ளாமல் மாணவ மாணவிகளிடத்தில் என்னென்ன தேடல்கள் இருக்குன்னு பார்க்கணும். மாணவ மாணவிகளிடத்தில் என்ன தேடல்கள் இருக்குது என்பதை தேடிக்கொண்டே இருப்பவன் தான் சிறந்த ஆசிரியன். இந்த ரெண்டு இறக்கைகளும் நன்றாக பறக்க ஆரம்பித்து விட்டதென்றால் பறவை என்ற மாணவன் மாணவி மிகச்சிறப்பாக தலைவன் ஆகியே தீருவான்.
1: ஜென்சி ஜென் ஆல்ஃபா என கூப்பிடக்கூடிய இந்த இளைஞர்கள் யுவதிகள் இந்த நூலை வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, வாசிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறோமா?
0: எனக்கு தெரிந்த நிறைய பள்ளிகள் இந்த நூலை தங்களுடைய ஆசிரியர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒருத்தங்க சொன்னாங்க, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி கிட்டத்தட்ட ஒரு 200 பிரதிகள் வாங்கியிருக்கிறார்கள். 200 பிரதிகளாக எதற்கு அப்படின்னு மாணவர்கள் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சேன்னா, இல்லை எங்களுடைய ஆசிரியர்களுக்கு கொடுக்க போகிறோம், அவர்கள் முதல் படித்தா அவர்கள் படித்து அதை மாணவர்களுக்கு புரிய வைப்பார்கள், மாணவர்கள் அவங்களுக்கும் நேரடியாக கொடுக்குறோம், முக்கியமாக ஆசிரியர்கள் இதை படிக்கணும் அப்படின்னு. அப்போ தான் நினச்சேன்னா, ஒரு கை குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு மருந்து கொடுக்கணும், அந்த மருந்து நேரடியாக குழந்தைக்கு ஊட்ட முடியாது, அப்போ என்ன செய்வாங்க, தாய்க்கு அந்த மருந்து கொடுத்து அந்த மருந்தை தாய் உண்டு அந்த தாய்ப்பால் மூலமாக குழந்தைக்கு சென்றால் அந்த குழந்தையும் நன்றாக இருக்கும், அந்த மருந்தும் நன்கு வேலை செய்யும். அது மாதிரி இது இருக்குதுன்னு நினச்சேன்னா, ஜென்சி ஜென் ஆல்ஃபா இது எல்லாமே வந்து நம்ம வைக்கிற பேர் தான். சுவாமி விவேகானந்தர் ஒருத்தில் சொல்கிறாரு, இந்த நாட்டில் பிறந்தவன் ஒரு நாத்திகனாக இருப்பான்.

0: அப்படின்னு நம் நினச்சி பார்க்கவே முடியாதனால் நம்பவே முடியாது அப்படிம்பார் சுவாமி விவேகானந்தர். நான் கடவுளை நம்ப மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், அது செய்ய மாட்டேன், எதுக்கும் நான் பணிய மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. அது வந்து யௌவன கர்வம் அப்படின்னு ஆதிசங்கர் சொல்வார். கொஞ்ச நாளைக்கு அந்த திடீர் ஹார்மோன் அவனால் சமாளிக்க முடியல. ரெண்டு விதமான சோம்பேறித்தனத்தை சொல்வாங்க, ஈஸ்டர்ன் லெதர்ஜி, வெஸ்டர்ன் லெதர்ஜி அப்படிம்பாங்க. கிழக்கத்திய சோம்பேறித்தனம் எப்படி இருக்கும் என்றால், நல்லா சாப்பிடுவான், தூங்குவான், ஒரு கதை பேசுவான், அப்படியே படுத்துருவான். மேற்கத்திய சோம்பேறித்தனம் எப்படி இருக்கும்னா, பைக் எடுத்துக்கிட்டு வேகமாக போயிட்டுருப்பான். எங்கேயா போகிற அப்படின்னு கேட்டால் யாருக்கு தெரியும் அப்படிமா. அதே மாதிரி 120 சேனல்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு சேனலில் அப்படியே டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு 40 செகண்டு மாற்றிடுவான், அதுக்கப்புறம் 60 செகண்டுக்கு மாற்றிடுவான். அவனால் எதையுமே ஆழ்ந்து பார்க்க முடியாது. அதே மாதிரி வாட்ஸ்அப் பார்க்குறான்னு கூட அதே தான் இருக்கும். என்னென்னா, இது வந்து வெஸ்டர்ன் லெதர்ஜி அப்படிம்பாங்க. வெளியில் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளம் பார்த்தோம் அப்படின்னா அலையும். பரபரப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. சுறுசுறுப்பு என்றால் ஒன்றில் கவனம் வை, ஒவ்வொன்றிலும் கவனம் வை, உலகம் உன்னை கவனிக்கும் அப்படிங்கிறதான் சுறுசுறுப்பு. எதை செய்தாலும் அதுலேயே தீவிரமாக போகிறது. அந்த குணம் நம்ம இளைஞர்களுக்கு வரணும். இல்லைன்னா அது வந்து எதா ஒன்று சாதிக்கணும் அப்படின்னா ஒன்றில் கவனம் வை, அதற்காக மற்ற எல்லாத்துலேயும் கவனம் வை. இப்போ நான் இதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இளைஞர்களுக்கு, இப்போ ஒரு யூபிஎஸ்சி படிக்கிறார் அப்படின்னா அவருக்கு என்ன தேவை, அதுலேயே முழு கவனம் இருக்கணும். அதுக்காக அவன் சாப்பிட்றதில் கவனம் இருக்கணும், ஓய்வில் கவனம் இருக்கணும், உழைப்பில் கவனம் இருக்கணும், உணர்ச்சிகளில் கவனம் இருக்கணும். உணர்ச்சிகள்லாம் என்ன வேணாலும் பார்க்கலாம், எங்கே வேணாலும் சுற்றலாம் அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது ஓய்வு, உழைப்பு, உடல் நலன் எல்லாத்துலேயும் கவனம் வைத்தார் என்றால் நிச்சயமாக அவர் சர்வசாரமாக சாதிக்க முடியும். இந்த ஃபோக்கஸ் ஏற்கனவே அவங்ககிட்ட சக்தி நிறைய இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை நாம் அவர்களுக்கு புரிய வைத்து விட்டோம் என்றால் நிச்சயமாக இந்த மாணவ மாணவிகள் சாதாரணமாக இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு கேள்விக்கு ஒரு பதில் இருக்கும், நான் சாதாரணமாக இருக்கேனே அந்த வாழ்க்கை எனக்கு போதுமே அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த மாணவனுக்கு பதில் எப்படின்னா, அவன் வந்து பெருசாக எதிர்பார்க்கலை, அந்த சாதாரணமாக இருந்தாலே போகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சாதாரணமாக அப்படின்னா அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் தெரியுமா தம்பி? பதில் இதுதான். அந்த வார்த்தை பிரித்து பாரு, சதா ரணம். சாதாரணம் அப்படின்னா சதா ரணம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அதே மாதிரி ஆர்டினரி அப்படின்னு சொல்கிறோம், சாதாரணம் அப்படின்னா இங்கிலீஷில் ஆர்டினரி. அந்த ஆர்டினரிங்கிற வார்த்தையை தமிழில் சொல்லிப்பார், ரெண்டு விதமான விலங்குகள் வரும், ஆடு நரி. ஆர்டினரி அப்படின்னா ஆடுன்னா என்ன, ஒரு மந்தமான ஒரு பிராணி, யார் வேணாலும் அதை அடித்து சாப்பிட்லாம் இல்லையா. அப்போ விவேகானந்தர் என்ன சொல்கிறாரு, நீ ஆடு அல்ல சிங்கம் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப அப்புராணி இந்த ஆடு. நரி அப்படின்னா என்ன, நரி தன் திறமையை வளர்த்து கொள்ளாமல் மற்றவர்கள் வேட்டையாடியதை சுரண்டி அல்லது அபகரித்து திருட்டுத்தனமாக தந்திரமாக சாப்பிடக்கூடிய ஒன்று. ஆர்டினரி அப்படின்னா இந்த நிலை தான். இந்த நிலை உனக்கு தேவையா? சாதாரணம் என்ற நிலை உனக்கு தேவையா? ஆடாகவும் நரியாகவும் நீ இருக்க வேணுமா, சிங்கமாக இருக்க வேண்டாமா அப்படின்னு பதில் சொல்கிறோம். இந்த மாதிரி சொல்லும்போது ஜென்சியோ ஜென் ஆல்ஃபாவோ நிச்சயமாக ஜென் ஃபிலாசபிக்கு வந்தே தீர்வாங்க.
1: இந்த ஜென்சி ஜென் ஆல்ஃபாலாம் இந்த நூலை படிக்கும்போது எப்படி அவங்க மாறுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. எங்களுக்கு இந்த ஜென்சி ஜென் ஆல்ஃபா இளைஞர்கள் இதை படிக்கும்போது அவங்களுக்கு உண்டாகக்கூடிய நன்மை என்ன அப்படிங்கிறத ஒரு வரி ரெண்டு வரியில் சொல்லுங்கள் சாமி.
0: இது ஜென்சி ஜென் ஆல்ஃபா மட்டுமல்ல, வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற யார் இந்த நூலை படித்தாலும் சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்கள் என்ன செய்யுமோ அதே பலனைத்தான் இந்த நூலும் கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன்னா. அது என்னது அது அப்படின்னா, உன்னை உன் காலில் நிற்க வைக்கும், கடவுளின் திருவடிகளை பிடிக்க வைக்கும். அதுதான் அருமையான ஒரு விஷயமாக நூலின் பயன் என்பது போல் இருக்கிறது.
1: சுவாமி இதுவரை எங்களோட இணைஞ்சு கொண்டு, மாணவனே மாணவியே நீ தலைவன் ஆகணும் அப்படிங்கிற அந்த புத்தகம் எப்படி உருவானுச்சு, அதில் உள்ள கருத்துக்கள் என்ன, யார் படித்து பயன்பெறலாம், இது இளைஞர்களுக்கு போய் சேரும்போது நம்மளுடைய நாடு எப்படி வளர்ச்சி அடைந்த நாடாக மாறும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா படம் பிடிச்சு ரொம்ப அழகாக சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் உங்களுடைய எழுத்து பணியும் விவேகானந்தருடைய சேவை பணியும் தொடர்ந்து இந்த சமூகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி உங்களுக்கு நன்றி கூறி

0: நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் சாமி.
1: மிகவும் நன்றி. வானொலி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி. அந்த நூல் நமக்குள் நுழைய வேண்டும். நூலின் கருத்துக்கள் நுழைந்ததென்றால் நிச்சயமாக அது எப்படி, என்ன ஒரு பிராணவாயு நமக்குள்ளற புகுந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரியான சிந்தனைகள் நமக்கு உள்ளே செல்ல வேண்டும். இதற்கு ஒரு நல்ல ஏற்பாடு செய்து கொடுத்த வானொலி அன்பர்கள் அனைவருக்கும் எங்களது நல்ல பிரார்த்தனைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.

0: வானொலி நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது நல்ல பிரார்த்தனைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்முடன் பயணித்தவர் தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள். தொகுப்பு தனலட்சுமி மயில்வாகனன். அமைப்பு கு அடைக்கலராஜ். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: நிற்பதுவே நடப்பதுவே
3: நேரம் 11:50. 7 அறிவு திரைப்படத்திலிருந்து பல்ராம் சுஜித் சுரேசன் பாடிய பாடலை கேட்கலாம்.

நமது மதுரை வானொலியில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து மணி 12:10 இசை மேடை நிகழ்ச்சியில் பாலக்காடு கேவி நாராயணசாமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 மெல்லிசை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இன்று பகல் மணி 1:10 எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். பெயர் சொல்லும் கதை முனைவர் என் சுலோச்சனா அவர்கள் வழங்கியது. தொடர்ந்து எழுத்தின் இசை கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள் வழங்கியது. சட்டம் நமக்காக வழக்கறிஞர் சரளா அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். நிறைவாக கதையரங்கம், வழங்குபவர் திவ்யா. இந்நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

பகல்மணி 1:55 மெல்லிசை கேட்கலாம். 2:15 மதுரத்தென்றல். பிற்பகல் மணி 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. கன்னட மொழி பாடல் இடம்பெறும் நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 மணிக்கு எமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறும்.

இன்றைய மாலை ஒலிபரப்பில் 5:30 குறளமுதம், தொடர்ந்து மீண்டும் பள்ளிக்கு போகலாம். சர்வதேச குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தின சிறப்பு நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் வழக்கறிஞர் எஸ் வசந்தி அவர்கள், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:10 ஒருபட பாடல்கள் கேட்கலாம். 6:40 இரவு 7:00 மதுர தென்றல் திரையிசை. 6:55 சேவை செய்திகள். 7:10 சேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் தோட்டக்கலை பயிர்களில் உயர் விளைச்சலுக்கான தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண்மை அறிவியல் மைய தோட்டக்கலை துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி ராஜாராமன் அவர்கள் தரும் தகவல்கள் பகுதி 2 இடம்பெறும். தொடர்ந்து வேளாண் தகவல், விடைபெறுமுன் ஆகியவை கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05 மதுர தென்றல் திரையிசை. 8:30 அறிவியல் வெள்ளி நிகழ்ச்சியில் நுண் நெகிழிகள் தகவல்கள் வழங்குபவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் கடலியல் மற்றும் கடலோரவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் பரமசிவம் அவர்கள். 8:45 மதுர தென்றல் திரையிசை கேட்கலாம். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 அரங்கிசையில் எஸ் மாளவிகா அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:45 நட்சத்திர கீதங்கள் பழைய திரையிசை பாடல்கள் கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறும். இதுவரை நமது மதுரை வானொலி மத்திய அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம். Oh,

0: நேரம் 12:10.
1: ஆகாஷ்வாணி மதுரை, மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் பாலக்காடு கே.வி. நாராயணசாமி அவர்கள் பாடியுள்ள தியாகராஜ கீர்த்தனைகள் கேட்கலாம். முதலாவதாக அட்டானா ராகத்தில் நாரத கான ரூபக தாளம்.

0: இதுவரை பாலக்காடு கே வி நாராயணசாமி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: நிறைவு பெற்றது இசை மேடை நிகழ்ச்சி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வி, சுகாதாரம், வீட்டு வசதி, விளையாட்டு, அறிவியல், நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மகளிர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ட்ரோன் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் மகளிருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மகளிர் தலைமையில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெற்று வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். சுய உதவிக் குழுக்கள் மூலமாக மகளிருக்கு கடனுதவி அளிப்பதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதற்காக பல்வேறு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அறிவியல், விண்வெளி, புதுமை கண்டுபிடிப்புகளில் மகளிரின் பங்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் மகள்கள் அனைத்து துறைகளிலும் முக்கிய பங்காற்றி வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அமர்நாத் புனித யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி, தேசிய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு அஜித் தோவல், ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா, எல்லை பாதுகாப்புப் படை, மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் மத்திய தொழிலக பாதுகாப்புப் படையின் தலைமை இயக்குநர்கள் இதில் பங்கேற்றனர். அமர்நாத் புனித யாத்திரை அடுத்த மாதம் 3 தேதி ஆகஸ்ட் மாதம் 28 தேதி வரை நடைபெறுகிறது. தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. மத்திய பெட்ரோலிய இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் 90 நாட்களுக்கு இந்த கட்டுப்பாடு செயல்பாட்டில் இருக்கும் என்று கூறியுள்ளது. நுகர்வோருக்கு ஒரு நாளில் அதிகபட்சமாக 200 லிட்டர் ஹைஸ்பீட் டீசல் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேற்காசிய பிரச்சினை காரணமாக டீசல் தட்டுப்பாட்டை தவிர்க்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சரக்கு, வேளாண், பயணிகள் போக்குவரத்து, அவசர சேவைகள், தேசிய பாதுகாப்பு சேவைகளுக்கு டீசல் பயன்பாடு முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டு ஹைஸ்பீட் டீசல் விற்பனையில் கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் தங்கப்பதக்கங்களை வென்ற ஜஸ்பால் ராணா பயிற்சியாளராக பணியாற்றி வந்தார். ஜெர்மனியின் முனிச் நகரில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியுடன் புதுதில்லி திரும்பிய நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தில்லி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு அவர் உயிரிழந்ததாக தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சங்க தலைவர் திரு காலிகேஷ் நாராயண் சிங் தெரிவித்துள்ளார். அவரது மறைவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ஜஸ்பால் ராணா சிறந்த விளையாட்டு வீரர் என்று கூறியுள்ளார். சர்வதேச போட்டிகளில் இந்தியாவுக்காக பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவரது அர்ப்பணிப்பையும் விளையாட்டுத்துறையில் அவரது ஈடுபாடும் இளையோருக்கு எப்போதும் ஊக்கம் அளிக்கும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் நாட்டிற்கு பதக்கங்களை வென்று பெருமை சேர்த்தவர் ஜஸ்பால் ராணா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பயிற்சியாளராகவும் அவரது பங்களிப்பு மூலம் இளைய விளையாட்டு வீரர்களுக்கு வழிகாட்டியாக இருந்ததாக பிரதமர் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ஜஸ்பால் ராணா சிறந்த விளையாட்டு வீரர் மட்டுமின்றி திறமையான பயிற்சியாளர் என்று தெரிவித்துள்ளார். அவரது மறைவு இந்திய விளையாட்டுத்துறைக்கு பேரிழப்பாகும் என்று அவர் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள செய்தியில், ஜஸ்பால் ராணா சிறந்த வீரராகவும் பயிற்சியாளராகவும் திகழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு அவர் அளித்த பங்களிப்புகள் மகத்தானது என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி மற்றும் பாதுகாப்புக்கான உரிமை உள்ளதாக தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர் முறை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ள அவர், குழந்தைகளுக்கு தரமான கல்வி வழங்கினால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே குழந்தை தொழிலாளர் முறை என்பது சமூகத்தில் நிலவி வரும் பெரிய குற்றம் என்று தமிழகத்தின் தருமபுரி மாவட்ட தொழிலாளர் நல உதவி ஆணையர் திரு ராஜசேகரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இன்னைக்கு June 12 குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம். குழந்தை தொழிலாளர் முறைன்றது இந்த சமுதாயத்துக்கு நிலவி வர்ற ஒரு பெரிய ஒரு குற்றத்துல அது ஒண்ணு. நீங்க எங்காவது குழந்தைகள் பணிபுரியறத பாக்குறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க செய்ய வேண்டியது 10 9 8 அப்படிங்கிற ஒரு கட்டணம் இல்லாத தொலைபேசி இருக்கு, பென்சில் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்கு, இதுல எதுல வேணாலும் நீங்க புகார் கொடுக்கலாம். உங்களோட அடையாளங்கள் எதுவும் தேவைப்படாது. இந்த புகார்கள் மூலமா நாங்க ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வுல குழந்தை தொழிலாளர் இருப்பது உறுதி செய்யப்பட்டா அந்த குழந்தைகளை மீட்டு மீண்டும் இந்த சமுதாயத்தில் அவங்க ஒரு சிறந்த மனிதராக வர்றதுக்கான ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம். அந்த பணியமர்த்தினாங்க இல்லையா, அந்த வேலையளிப்போருக்கு கடுமையான சட்டங்கள் இருக்கு. இந்த சட்டங்களில் உள்ள தண்டனைகளை பெற்றுத்தருவோம்.
1: இந்தியாவில் நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றி சாதனை படைத்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் பிரெஞ்ச் ஹில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா மிகச்சிறந்த ஜனநாயக நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பிராட் ஷர்மன் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்தியாவும் அமெரிக்காவும் பழமையான மற்றும் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் என்று கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா கூட்டமைப்பும் பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்க நிறுவனமான வார்பர்க் தலைவர் சார்லஸ் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா உலகிலேயே மிகச்சிறந்த பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான சிஸ்கோ நிறுவன தலைவர் ஜீது பட்டேல் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான இந்தியா தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். அரிசி, கோதுமை, மின்சாரம் உள்ளிட்டவற்றின் விலைவாசி உயர்வை கண்டித்து பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக 70,000-க்கும் மேற்பட்டோர் ராவல்கோட்டில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடந்த செவ்வாய்க்கிழமை பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்ததை எதிர்த்தும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டக்காரர்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் இவர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-6, 21-9 என்ற செட் கணக்கில் தைவானின் சூயு சென்னை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோவில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் தென்கொரியா 2-1 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசை வென்றது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் கனடா போஸ்னியா ஹெர்ஜகோவினா அணியை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலாபள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று தொடங்குகிறது. 11:00 நடைபெறும் முதலாவது ஆட்டத்தில் இங்கிலாந்து இலங்கையை எதிர்கொள்கிறது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் ஸ்னேகித் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 8-11, 9-11, 11-7, 11-9, 12-10 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பயாஸ் ஜெயின் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மனோ தாக்கர், அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கி

0: சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50 15 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 16 வரை பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும்.

மாலத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, தெற்கு வங்க கடற்பரப்பின் பல பகுதிகள், கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பு, மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். நாளை மறுநாள் 14 அன்று காற்று இதே வேகத்தில் தென்மேற்கு வங்க கடற்பரப்பு, மேற்கு மத்திய மற்றும் தென்கிழக்கு வங்க கடற்பரப்பு, அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். 15 பதினாறாம் தேதியன்றும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும், தெற்கு வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள். சேர்ந்திசை பாடற் குழுவினர் பாடியுள்ள பாடல் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பாடலுக்கு இசை டி கே ஜெயராமன்.

0: சூரியன் உதித்தது பா, சுதந்திர சூரியன் உதித்தது பா, சூரியன் உதித்தது பா, சுதந்திர சூரியன் உதித்தது பா, சூரியன் உதித்தது பா, சுதந்திர சூரியன் உதித்தது பா, சூரியன் உதித்தது பா, சுதந்திர சூரியன் உதித்தது பா.
1: இ ஆனந்தன் இயற்றிய பாடல். பாடியவர்கள் தீபன் சக்கரவர்த்தி குழுவினர்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், நேரம் 1 மணி.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள்.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா?
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்ளோ பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
0: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மம்மா.
0: ஹாய்.
3: RBI சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சி இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.

0: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
1: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்தும், அதனைத் தொடர்ந்து மணி 1:10 எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சி சென்னையிலிருந்தும் அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi today highlighted that from financial inclusion and entrepreneurship to education, healthcare, sanitation, housing, sports, science and governance, women are playing a prominent role across diverse sectors. In a social media post, Mr. Modi said the growing participation of women in emerging fields such as drone technology is opening new avenues of opportunity and transforming the development landscape.

0: இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஒரு ஊர் பேட்டை என்ற ஒட்டுடன் இணைந்த ஊர். பேட்டை அப்படின்னா நாம் பொதுவாக தொழில் பேட்டை அப்படின்ற சொல்லில் நாம் நிறையா இருந்திருப்போம். கிண்டி தொழில் பேட்டை அப்படின்னு சொல்கிறோம், வண்ணாரப்பேட்டைன்னு சொல்கிறோம். இப்படி பேட்டை என்ற ஒட்டுடன் இணைந்த ஊர் பெயர்கள் தமிழகத்தில் நிறைய இருக்கிறது. பேட்டை என்பது பொதுவாக ஒரு நகரத்தின் புறநகர் பகுதி, சந்தை கூடும் இடம் அல்லது ஊர் அருகில் வணிகம் நடைபெறும் இடத்தை குறிப்பதுதான் இந்த பேட்டை என்னும் சொல். இது வரலாற்று ரீதியாக 16ஆம் நூற்றாண்டில் உருவான சந்தை பகுதியை குறிக்கும் சொல்தான் இந்த பேட்டை. இது தவிர ஊர் பெயர்களின் பின்னொட்டாகவும் பேட்டை என்ற ஒரு சொல் இணைந்து நிறைய ஊர் பெயர்களை நாம் பார்க்கலாம். பொதுவாக சென்னையில் பேட் என்ற முடியும் இடங்களின் பெயர்கள் தமிழில் பேட்டை என்றே அழைக்கப்பட்டு வருகின்றன. பொதுவாக சிந்தாதிரிப்பேட், சைதாப்பேட், தொண்டையார்பேட், குரோம்பேட், வண்ணாரப்பேட், ராயப்பேட், தேனாம்பேட் அப்படின்ன மாதிரி நிறைய பேட் என்ற ஒரு சொல், பேட்டை என்ற பொருளில் நிறைய ஊர் பெயர்கள் இருக்கின்றன. சிந்தாதிரிப்பேட்டையை பொதுவாக சொல்கிறாங்க, சின்னத்தரிப்பேட்டை. பொதுவாக நெசவாளர்கள் நிறைய வாழ்ந்த குடியிருப்பு பகுதியில் இறைந்த ஒரு இடம்தான் இந்த சிந்தாதிரிப்பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. சைதாப்பேட்டைக்கு சையதுசா பேட்டை என்பதுதான் சைதாப்பேட்டை என்று மருவி வழங்கப்படுவதாக சொல்லுவாங்க. அதுபோல் தொண்டையார்பேட் அப்படின்றதுக்கு தண்டையார்பேட்டை என்பது தான் தொண்டையார்பேட் என்று சொல்லப்படுகிறது. பேட்டை என்னும் சொல் தமிழ்நாட்டில் விஜயநகர பேரரசுக்கு பின்னர் உருவானது. ஆங்கிலேயர்கள் தங்களது எளிமையான உச்சரிப்புக்காக பேட்டையை பேட் என்று அழைக்க தொடங்கியதோடு அவ்வாறு எழுதவும் செய்திருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு பேட்டை என்று நிலைத்த பெயராகவும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி பொதுவாக தேனாம்பேட்டை அப்படி பார்ப்போம். தேனாம்பேட்டைக்கு பழைய பெயராக தென்னம்பேட்டை என்று தான் இருந்திருக்கிறது. நம்மளுக்கு இன்னைக்கு யோசிக்க தோணும், தேனாம்பேட்டை எப்படி மக்கள் நெருக்கடி இருக்கக்கூடிய ஒரு சாலையாக இருக்கிறப்ப எப்படி ஒரு வயல்கள் சூழ்ந்த இடமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன தோன்றும். ஒரு காலத்தில் இங்கே தென்னை மரங்களும் வாழை தோப்புகளும் நிறைந்த, நெல் வயல்களும் நிறைந்த வயல் பகுதியாகத்தான் இருந்திருக்கிறது. அதனால் அது தென்னம்பேட்டை என்பது தான் தேனாம்பேட்டை என்று வழங்கப்படுகிறதாகவும் சொல்லிடும். அதுபோல தெய்வநாயகம் என்ற ஒரு பெரியவர் வந்து அங்கே இருக்கும் மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்து மக்கள் மனதில் வாழ்வராக இருந்திருக்கிறார் தெய்வநாயகம். அதனால் அவருடைய பெயரிலேயே அந்த இடத்திற்கு பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது தெய்வநாயகம் பேட்டை சுருக்கி தேனா பேட்டை என்பது தான் தேனாம்பேட்டை ஆகிவிட்டது என்று சொல்லும். பொதுவாக ஒரு ஊருக்கு ஒரு காரணம் மட்டும் இருப்பது இல்லை, பல்வேறு காரணங்கள் இருக்கும். ஒன்று புராண பேராக இருக்கும், இல்லை தொன்ம அடிப்படையில் பேராக இருக்கும், தொல்லியல் களத்தின் அடிப்படையிலையும் பேராக இருக்கும், அதுபோல நிறைய அறிவியலின் அடிப்படையில் காரண பேராக இருக்கலாம், பண்பின் அடிப்படையில் இருக்கலாம், நில புவியியல் அமைப்பின் படியும் ஊர் பெயர்கள் அமையலாம். அப்படியாக இங்கே பேட்டை என்ற அடிப்படையில் சென்னையில் தண்டையார்பேட்டை இருக்கிறது. அதாவது தண்டையார்பேட்டைன்னு ஏன் பேர் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புகழ்பெற்ற இஸ்லாமிய துறவிதான் குணங்குடி மஸ்தான் சாஹிப். அவர் பிறந்த ஊர் ராமநாதபுரத்தில் இருக்கு, தொண்டியில். ஆனால் அவர் அங்கிருந்து சென்னையில் வந்து வாழ்ந்ததனால் அவர் வாழ்ந்த இடம் என்பதனால் அது தொண்டியார்பேட்டை என அழைக்கப்பட்டுதான் பின்னர் தண்டையார்பேட்டை என மருவி வழங்கப்படுகிறதை நாம் அறிகிறோம். உள்ளூர் மக்கள் அவரை தொண்டியார், தொண்டி நாயகன் என மரியாதையுடன் அழைப்பதை இப்பெயருக்கு காரணமாக அமைகிறது. இப்படியாக இது வடசென்னையில் அமைந்துள்ள மிக முக்கியமான மற்றும் பழமையான குடியிருப்பு பகுதிகளில் ஒன்றுதான் இந்த தண்டையார்பேட்டை. இந்த பேட்டை என்ற ஒட்டுடன் இணைந்த ஒரு ஊர் பெயராக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற வாலாஜாப்பேட்டையை நாம் அறியலாம். அதாவது அந்த வாலாஜாப்பேட்டைக்கு ஏன் அப்படி ஒரு பேர் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஆற்காடு நவாப் முகமது அலி வாலாஜா என்பவரின் நினைவாக பெயரிடப்பட்டதுதான் இந்த வாலாஜாப்பேட்டை. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நவாப் வாலாஜா இந்த நகரத்தை ஒரு வணிக மையமாக உருவாக்கி தனது பெயரையே அந்த ஊருக்கு சூட்டியிருக்கிறார். அதுதான் வாலாஜா என்றால் பாரசீக சொல்லாகும். இந்த பாரசீக சொல்லுக்கு நிகரான தமிழ் பொருள் உயர்ந்த அந்தஸ்து உடையவர் என்ற பொருள். அப்படி உயர்ந்த அந்தஸ்து உடையவருடைய பெயரில் அழைக்கப்படுவதுதான் இந்த வாலாஜாப்பேட்டை.
1: இல்லை இல்லை சொல் ஒரு கணம் போதும், இல்லை என்று சொல்லி தாங்குவதென்றா, இன்னும் இன்னும் எனக்கோர் ஜென்மம் வேண்டும், என்ன சொல்லு

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள்.
1: கவிதையின் தலைப்பு ஆற்று நீர் அருமை. ஒட்டகத்தின் தண்ணீர் பைக்கு ஒத்த உடல்வாக இருந்திருக்கலாம். காவிரியில் கொஞ்சம், கொள்ளிடத்தில் கொஞ்சம் அள்ளி வந்திருப்பேன் என்றேன். கொஞ்சமே கொஞ்சத்தையும் நீ அள்ளி போனால் நாங்கள் யாரைக் கெஞ்ச? அங்காளைப்பு என்னவோ அக்கரை வரை கேட்கிறது. அக்கரை இருக்கும் மக்கள் இருக்கும் வரை எக்கரைக்கும் பங்கம் வராது என்று நிம்மதியடைகிறேன். பஞ்சம் பிழைக்க வந்த பாலைவன பூமியில் சுத்திகரிப்பு செய்த கடல் நீரில் பருப்பு வேக 4 விசில் அதிகமாக கேட்கிறது. கிடைத்த காய்கறியில் கொதிக்கும் சாம்பாரில் எந்த மண்மணமும் ஒட்டிக்கொண்டில்லை. நதி மூலம் ரிசி மூலம் பார்க்கக்கூடாதாம். நதியே இல்லாத ஊரில் நான் ஏன் அதை கேட்கப் போகிறேன்? இந்த கவிதை ஆறில்லாத ஊருக்கு அழகு பால் என்ற பழமொழியை நினைவுபடுத்தும் விதமானது இந்த கவிதை. பாலைவன மண்ணில் வளைகுடா நாட்டில் வாழும் ஒருவர் அங்கு வாழ்க்கை சூழலை விவரிக்கும் வகைமையில் ஒட்டகம் போன்ற உடல்வாக இருந்திருக்கலாம் என்றும், இந்த பாலை நிலத்தில் 6 ஒன்றும் இல்லை என்று தெரிந்திருந்தால் காவிரியில் கொஞ்சம், கொள்ளிடத்தில் கொஞ்சம் எடுத்து வந்திருப்பேனே என்று கற்பனையாக சொல்ல, அதற்கு ஊரில் கொஞ்சமே ஓடும் ஆற்று நீரையும் நீ எடுத்துச் சென்றால் நீருக்கு நாங்கள் எங்கே போவது என்று பதிலளிப்பது போலவும், இப்படி அக்குறையுடைய மக்கள் நீர் மேலாண்மை குறித்த விழிப்புணர்வுடன் இருப்பதில் மகிழ்ந்து, ஏதோ பஞ்சம் பிழைக்க வந்த நாட்டில் இருக்கும் கடல் நீரில் கிடைக்கும் உணவை உண்டு வாழ்ந்து கொள்கிறோம். அதில் மண்ணின் மனமோ ருசியோ குறைந்துதான் இருக்கும். நதியே இல்லாத ஊரில் நதி மூலமும் ரிசி மூலமும் பார்ப்பதற்கில்லை என்று தனது மனதை சமாதானப்படுத்திக் கொள்வதுமான நீர் மேலாண்மை கவிதை இது.

0: சட்டம் நமக்காக பகுதியில் வழக்கறிஞர் சரளா அவர்கள் உரையாற்றுகிறார்.
1: போஸ்ட் ஆக்டில் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட், அதாவது பெண்கள் வந்து தனக்கு இப்படி ஒரு சட்டம் இருக்குது, இதை மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா நடக்காத ஒரு விஷயத்த தனக்கு பாலியல் துன்புறுத்தல்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி பொய்யாக ஒரு புகாரை கொடுத்தாங்கனாக்கா அவங்களுக்கு தண்டனை இருக்கா, அதை பற்றி பார்க்கலாம். இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்த நினச்சி பெண்கள் பணிபுரியும் இடங்களில் உள்ள ஆண்கள் மீது பழி வாங்கும் நோக்கத்தோடு புகார் அளிச்சிருந்தாங்க அப்படின்னு அந்த கமிட்டி விசாரணை மூலமாக தெரிய வந்தால்,

அந்த பெண்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வழங்கப்படும். பாலியல் துன்புறுத்தல் சட்டத்தோட நோக்கமே பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட பெண்ணோட பாதுகாப்புக்காக இருந்தாலும் பொய்யான புகார்களை குறித்து தவறான குற்றங்களை பதிவு செஞ்சவங்க அல்லது தவறான ஆதாரங்களை வழங்கினாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் சின்னதாக இருந்தால், அதாவது சும்மா கண்ணடித்தான் இல்லை விசில் அடித்தான் தொட முயற்சி பண்ணான் அப்படின்னு பொய்யா அந்த பெண் வந்து புகார் கொடுத்துருந்தா அந்த பெண்ணை எச்சரித்தோ இல்லைனா பணி நீக்கமே கூட செய்யலாம். இது வந்து போஸ்ட் ஆக்ட் செக்ஷன் 14 படி அந்த நிறுவனத்தோட முதலாளிக்கு வழங்கப்படுது இந்த உரிமை. ஸோ அந்த முதலாளி வந்து அந்த பொண்ணை வேலையிலேருந்து நீக்கலாம், பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாக்கா. அப்படி இல்லைனாக்கா கொஞ்ச நாளைக்கு மட்டும் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாம், இல்லைனா வார்ன் பண்ணி விடலாம். அதுக்கு வந்து சட்டமே வந்து அந்த நிறுவனத்தோட முதலாளிக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பொய் புகாரில் அந்த பெண் ரே பட்டம்ட்டு அப்படின்னு பெரிய லெவலில் பொய் புகாராக கொடுத்து இந்த கமிட்டி விசாரிக்கும் போது அந்த விசாரணையில் தெரிய வந்தால் அந்த பெண்ணுக்கு ஐபிசி ஆக்ட் மூலயமா, அதாவது இந்திய தண்டனை சட்டம் மூலமாக, தவறான குற்றச்சாட்டுக்கு சிறை தண்டனையும் விதிக்கப்படும். இந்த புகார் தீங்கிணைக்க நோக்கத்தோட வேணும்னே வந்து தவறான ஆதாரங்களை கொடுக்கப்பட்டிருந்தா அப்படின்னு அந்த ஐசிசியில் குழு விசாரிக்கும் போது தெரிய வந்தால் போஸ்ட் ஆக்டு 14 படி அந்த நிறுவனத்தின் முதலாளியே நடவடிக்கை எடுக்க சட்டம் வந்து பரிந்துரைக்குது. இப்போ வந்து ஷீபாக்ஸ், அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எலக்ட்ரானிக் பாக்ஸ். ஷீபாக்ஸ்னால் வந்து பணியிடங்களில் பெண்கள் சந்திக்கும் பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்த புகார் அளிக்க இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு மின் புகார் பெட்டி, அதாவது இ கம்ப்ளைண்ட் பாக்ஸ். இது வந்து July 24, 2017 மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் பணியிடங்களில் நடக்கிற பாலியல் துன்புறுத்தல்களில் ஆன்லைன் மூலமா புகாரை பதிவு செய்கிறதுக்காக தொடங்கப்பட்டது. ஷீபாக்ஸ் இணையதளத்தில் போய் hhebox.wcd.government.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா புகார் பதிவான உடனே அது ஆட்டோமேட்டிக்காக உரிய அதிகாரிக்கு அனுப்பப்படும். அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண 3 மாதத்துக்குள்ளே நடவடிக்கை எடுக்கப்படும்.

பொதுவா நல்ல மனசுக்காரங்களுக்கு தான்ப்பா நிறைய சோதனை வருதுன்னு சொல்வாங்க. ஆனா சோதனைகளை கடந்து இந்த சிறுவன் மாதிரி நம்ம நம்மளா இருந்தா எப்படிப்பட்ட நன்மைகள்லாம் வரும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு அழகான பசுமை நிறைந்த கிராமம் அது. அந்த கிராமத்துடைய ஓரத்துல ஒரு குட்டி குடிசை வீட்டுலதான் அருண் அப்படின்ற இந்த சிறுவன் வாழ்ந்துட்டு வந்தான். அம்மா அப்பா ரெண்டு பேருமே அருணுக்கு இல்ல, அவ்வளவு கஷ்டமா தனக்கு தானே எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு தான் முன்னேறணும் அப்படின்றதுக்காக ஒரு பக்கம் அருண் பள்ளிக்கூடத்துக்கும் போயிட்டு இன்னொரு பக்கம் தன்னுடைய வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு அப்படியே வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சிறுவனுடைய கையில காசு இல்லைனாலும் மனசு ரொம்ப பெருசு. யாருக்காவது உதவி தேவைப்பட்டா அருண் ஓடி போய் செய்வாங்களாம். வயசான பாட்டிக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறது, பசிச்ச நாய்களுக்கு உணவு கொடுக்கறது, நண்பர்கள் கிட்ட தங்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு பகிர்ந்துக்கிறது, இந்த மாதிரியான நல்ல குணங்கள் அருண் கிட்ட இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு நாள் மாலை நேரத்துல வானம் மேகமூட்டத்தோடு இருந்திருக்கு. பள்ளி முடிஞ்சு வழக்கம் போல அருண் வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருந்தாங்க. கையில பழைய புத்தக பை, கால்ல கிழிஞ்ச செருப்பு, ஆனா முகத்துல அந்த சிரிப்பு எப்பவுமே இருக்குங்க. ஒரு காட்டு பாதையை கடக்கும் பொழுது யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கான். யார் அழுறாங்க அப்படின்னு பதறி போய் அருண் திரும்பி பார்த்திருக்காங்க. ஒரு பெரிய மரம், ஆலமரம் எல்லாம் பார்த்திருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஆலமரத்துக்கு அடியில ஒரு குட்டி குழந்தை அழுதுகிட்டு இருந்திருக்கு. இந்த சிறுவன் பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டான். என்னடா இது, இந்த இடத்துல ஒரு பெண் குழந்தை இப்படி அழுதுகிட்டு இருக்கே, என்ன ஆச்சு, யார் இங்க விட்டுட்டு போனாங்கன்னு அருணுக்கு ஒண்ணுமே புரியல. ஓடி போய், தங்கச்சி தங்கச்சி அழாதீங்க, எப்படி நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த குழந்தையும் கண்ணை தொடச்சுக்கிட்டு, எனக்கு வீட்டுக்கு போக வழி தெரியல, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அருண் அவளை பார்த்த உடனே பரிதாபமா இருந்துச்சு. தன்ன மாதிரி இந்த குழந்தையும் பாவம், யாருமே இல்லாம தனியா இருக்காங்க, நம்ம தான் உதவணும் அப்படின்னு சொல்லி அருண் அந்த குழந்தைய சமாதானப்படுத்தி, பயப்படாத, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மெதுவா எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காட்டு பகுதியில கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா குழந்தைக்கு திடீர்னு தாகம் எடுத்துச்சு. உடனே அருண் தங்கிட்ட இருக்கிற தண்ணீர் பாட்டில் எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா எதை பத்தியும் யோசிக்காம அந்த தண்ணி பாட்டில் எடுத்து கொடுத்தாச்சு. குழந்தையும் குடிச்சிட்டாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா, எனக்கு பசிக்குது அப்படின்னு அந்த குழந்தை மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அருண் தான் பையில இருந்து ஒரு சின்ன ரொட்டி துண்டு எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தையும் அதை சாப்பிட்டுருக்கு. அருணுக்கு இரவு உணவே அந்த ரொட்டி தானாமா. இருந்தாலும் குழந்தையுடைய பசி போகணும்ல அப்படின்னு சொல்லி அந்த ரொட்டி எடுத்து கொடுத்துட்டாங்க. சிரிச்சபடியே, நீ சாப்பிடு அப்படின்னு வளர்ந்த குழந்தையான அந்த சிறுவன் சொல்லியிருக்கான். அப்புறம் குழந்தை அமைதியாகி அங்கிருந்து மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அடடா, முதல்ல குழந்தைய தான் நம்ம பாதுகாக்கணும்னு அந்த சிறுவன் தான் கிட்ட இருந்த பழைய துணிய அவ மேல போட்டு அவளை நனையாம பாத்துக்கிட்டானா. ஆனா அவன் முழுசா நனைஞ்சிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க காட்டுக்கு நடுவுல இருக்கிற அந்த பெரிய ஆலமரத்துக்கு போயிருக்காங்க. அப்போ திடீர்னு ஏதோ பிரகாசமான ஒளி தோன்றி இருக்கு. மெதுவா காத்து வீச ஆரம்பிச்சிருக்கு. அந்த சின்ன குழந்தைல குட்டி பாப்பா சிரிக்க ஆரம்பிச்சிருக்கா. அருண் ஆச்சரியமா, என்ன நடக்குதுங்க, என்ன வித்தியாசமா இருக்கே இந்த இடம் அப்படின்னு சொல்லி வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த குழந்தை திடீர்னு வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குழந்தைக்கு பின்னாடி வெள்ள நிறத்துல சிறகுகளும் தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. அருண் ஆச்சரியத்தோடையும் பயத்தோடையும், என்னது இது, என்ன நடக்குது, நீ யாரு அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப அந்த குட்டி பாப்பா சிரிச்சுக்கிட்டே, நான் ஒரு தேவதை அப்படின்னு சொல்லியிருக்கான். யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லா லைஃப்லயும் இந்த மாதிரி ஒரு தேவதை வந்தா நல்லா இருக்கும்னு தோணும்ல. அப்படி ஒரு தேவதை தான் அந்த சிறுவன் கண்ணு முன்னாடியும் வந்திருக்காங்க. அப்ப அந்த தேவதை சொல்லிச்சான், இந்த உலகத்துல இன்னும் நல்ல மனசு கொண்டவங்க இருக்காங்களான்னு பாக்க வந்தேன். நீ ஏழையா இருந்தாலும் உங்ககிட்ட இருந்த எல்லாத்தையும் மத்தவங்களுக்கு கொடுத்துட்ட, அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு அந்த தேவதை சொல்ல, இந்த குட்டி சிறுவன் ஒன்றுமே பேச முடியாம அப்படியே தகச்சு போய் நின்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த தேவதை தன்னுடைய கைய நீட்டி, அவளுடைய கையில இருந்த தங்க நிற ஒளி வெளியில வந்திருக்கு. அந்த ஒளி அப்படியே சிறுவனுடைய பையில போய் தோன்றிருக்கு. என்னடா இது, நம்ம பைய இப்படி

0: துளிக்குது அப்படின்னு பைய திறந்து பார்த்தா உள்ள தங்க நாணயங்கள் இருந்திருக்கு. அவ்வளோதான், அருணுடைய கண்கள் அப்படியே பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் எனக்கா அப்படின்னு அந்த குட்டி பையன் கேக்குறான். அப்ப அந்த தேவதை, ஆமா எல்லாமே உனக்குதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த பணத்தை நீ உனக்காக மட்டும் பயன்படுத்த கூடாது, உதவி தேவைப்படுறவங்களுக்கும் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தேவதை சொல்லியிருக்கு. அருணுடனே நிச்சயமா செய்வேன் அப்படின்னு அந்த தேவதைக்கு நம்பிக்கை கொடுத்திருக்காங்க. தேவதை மகிழ்ச்சியா சிரிச்சபடியே, நல்ல மனசு இருக்கவங்களுக்கு கடவுள் எப்பவும் கூடவே இருப்பாரு அப்படின்னு அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு சொல்றேன். அருணும் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் அந்த தங்க நாணயங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இத வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, பொதுவா காசு பணம் வந்துட்டா மனசெல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்வாங்க. அதான் இல்ல, அருண் எப்பவும் போல அதே நல்ல மனசு கொண்ட சிறுவனாதான் இருந்திருக்காங்க. கிராமத்துல இருக்கிற ஏழை எளிய குழந்தைகளை படிக்க வைக்க தன்னால முடிஞ்ச உதவியை செஞ்சிருக்காங்க. பசிக்கிறவங்களுக்கு உணவு வழங்கியிருக்காங்க. மருத்துவ உதவி இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அப்படியே சிறுவன் மெல்ல மெல்ல மெல்ல வளர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய மனிதரா, நல்ல மனிதரா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதையுடைய கருத்து என்னன்னா, நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்றது முக்கியம் இல்ல, நம்ம கிட்ட இருக்கிறத எவ்வளவு அன்பா நம்ம எல்லார்கிட்டயும் வழங்குறோம் அப்படின்றது தான் முக்கியம். இங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனா அந்த கஷ்டங்களை தாண்டி நம்ம நம்மளா இருக்கோம்னா நிச்சயமா இந்த உலகத்துல நமக்கான நன்மைகள் நடந்துட்டு தான் இருக்கும்.
1: தேன் கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: சென்னை தமிழ்நாடு காலடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அனுப்பியுள்ள 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை பற்றிய அறிவிப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BBSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech ஃபுட் டெக்னாலஜி, கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech போல்ட்ரி டெக்னாலஜி, பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் வாயிலாக வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 17 இணையதள முகவரி https://adm.tanuvas.ac.in அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர், அயல்நாட்டு மாணவர்கள் ஆகியோர் விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 17. இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பீடு, சேர்க்கை தகுதிகள், தெரிவு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in, adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பின் முதுகெலும்பாக மகளிர் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். வெங்காயத்திற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1,650 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல்

0: பொறியியல் கல்லூரி மாணாக்கர் சேர்க்கை தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு துறைகளில் மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாததாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் 12 ஆண்டுகால ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் பெண்கள் மேம்பட தமது தலைமையிலான அரசு அயராது உழைத்ததாகவும் எடுத்துரைத்துள்ளார். நிதி உள்ளடக்கம் தொடங்கி தொழில் முனைவோர் வரை அனைத்து துறைகளிலும் மகளிர் தனி முத்திரை பதித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். கல்வி, சுகாதாரம், தூய்மை, விளையாட்டு, வீட்டு நிர்வாகம், அறிவியல், ஆட்சி முறை உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் பெண்கள் பரவலாக சிறப்பாக செயலாற்றி வருவதாக அவர் கூறினார். ட்ரோன் தொழில்நுட்பம் போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் மகளிரின் பங்கு அதிகரித்து வருவது புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதோடு நாட்டின் வளர்ச்சிப் பாதையை முன்னெடுத்துச் செல்வதாக தெரிவித்துள்ளார். மகளிரின் நிதி ஆளுமையை உறுதி செய்யும் வகையில் மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு மத்திய அரசு முழு வீச்சில் ஆதரவு அளித்து வருவதாக கூறிய பிரதமர், மகளிர் தங்களது முழு திறமையையும் உணர்ந்து தேச கட்டமைப்பிற்கு வலுவாக பங்காற்றும் வகையில் வேலை வாய்ப்புகளையும் ஆளுமையையும் அவர்களது மாண்பையும் மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக கூறியுள்ளார். விண்வெளி, படைப்பாற்றல் திறன், புதுமையான சிந்தனைகள், அறிவியல் துறைகளிலும் பெண்கள் உத்வேகத்துடன் செயலாற்றுவதாக பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார். தேச கட்டமைப்பில் மகளிர் நாட்டின் முதுகெலும்பாக திகழ்கிறார்கள் என்று கூறியுள்ள பிரதமர், தன்னிகரற்ற திறமைகளாலும் அனைத்து தளங்களிலும் மகளிர் எழுச்சியுடன் செயலாற்றி பாரத தாய்க்கு பெருமை சேர்ப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பிரதமரின் தூய்மை இந்தியா, ஜல்ஜீவன் திட்டங்கள் போன்றவை மகளிருக்கு முன்னேற்றத்தை அளித்துள்ளதாக திருச்சி கிராமாலயா நிறுவனர் திரு தாமோதரன் தெரிவித்துள்ளார்.
1: பாரத பிரதமர் திருமிகு நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 12 ஆண்டுகாலம் ஆட்சி செய்து மிக சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி இன்று அனைவராலும் பாராட்டப்பட்டு வருவது மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயமாகும். குறிப்பாக அவரது ஆட்சி காலத்தில் தூய்மை இந்தியா திட்டமும் ஜல்ஜீவன் மிஷன் திட்டமும் மிக முக்கிய பங்காற்றின. தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் 10 கோடியே 90 லட்சம் வீடுகளில் இந்தியா முழுவதும் தனிநபர் இல்ல கழிப்பறைகள் கட்டப்பட்டு பெண்களுக்கும் வளரின பெண்களுக்கும் உதவி செய்துள்ளது.
0: வெங்காயத்திற்கான குறைந்தபட்ச உத்தரவாத கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1,650 ரூபாயாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் உணவு பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதலை வலுப்படுத்தி விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் வகையில் இத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், மண்டி விலை நிலவரங்கள் மற்றும் பதப்படுத்திய வெங்காயத்தின் தரத்திற்கு ஏற்பவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப கொள்முதலை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் விலை நிர்ணயம் செய்யப்படுவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் 132 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டு வரும் குடியரசுத் தலைவர் பூங்காவின் கட்டுமான பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். அங்குள்ள ராணுவ பயிற்சி நிறுவனத்தில் நடைபெறும் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் நாளை அவர் பங்கேற்கிறார். தொலைக்காட்சி, வானொலி தொடர்பான சேவைகள் மற்றும் பொது விவாதங்களுக்கான வரைவு தொலைத்தொடர்பு விதிகளை மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. தொலைத்தொடர்பு சட்டம் 2023 கட்டமைப்பிற்குட்பட்டும் 1885 ஆம் ஆண்டு தந்தி சட்டத்திற்குட்பட்டும் இந்த புதிய வரைவு விதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 2 நாள் பயணமாக இன்று சுவிட்சர்லாந்து செல்கிறார். அந்நாட்டு அதிபர் கை பார்மலினை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை ஈர்ப்பதற்கான வழிமுறைகள் குறித்து அந்நாட்டு முன்னணி தொழில் நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார். தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடி அரசு நிகழ்ச்சிகள் தொடங்குவது தொடர்பாக பதிலளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவின் மீது விசாரணை மேற்கொண்ட தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள் முருகன் அடங்கிய அமர்வு 8 வாரங்களில் இதற்கான பதிலளிக்க ஆணை பிறப்பித்துள்ளது. MBBS இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு எழுதுவதற்கான நேரம் 195 நிமிடங்களாக அதிகரித்து தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதன்படி வரும் 21ஆம் தேதி நடைபெறும் நீட் மறு நுழைவுத் தேர்வு பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:30 மணி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிவேடுகளில் கையெழுத்து மற்றும் பிற நிர்வாகப் பணிகளுக்காக இந்த கூடுதல் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகளுக்கு தேர்வு முறை உகந்ததாகவும் வசதியாகவும் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்நடவடிக்கை என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி

மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: குழாய் கிணறுகளை கொண்டு குறுவை நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்க இந்நடவடிக்கை என்று கூறியுள்ளார். வாய்க்கால்களை தூர்வாரவும் போதிய அளவில் உரங்களை இருப்பு வைக்கவும் தினமும் தடையற்ற மும்முனை மின்சாரம் 18 மணி நேரம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையை திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மேட்டூர் அணையை திறந்து கடைமடை பகுதி வரை தண்ணீர் சென்றடைவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி மாணாக்கர் சேர்க்கை தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கடலூரில் இன்று செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், நீட் மறு நுழைவுத் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் மாணாக்கர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார். குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறை குறித்த விழிப்புணர்வு கூட்டத்தில் உரையாற்றிய மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ், குழந்தை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க அரசு தீவிர முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார்.
1: வேலைக்கு செல்லும் குழந்தைகளுக்கு முழுமையாக கல்வி வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசோட முழு நோக்கமே. ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்க அந்த மாதிரி செக் பண்ணாம ரெகுலராகவே நீங்க இனிமே போயிட்டு குழந்தை தொழிலாளர் இல்லா தமிழ்நாடு என்ற அந்த பெயரை எடுக்க வேண்டும். குழந்தைங்க சுதந்திரமா நிம்மதியா நீங்க செயல்படணும். கல்வி குழந்தைகளின் பிறப்பு உரிமை.
0: திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் இணையவழி பட்டா மாறுதல், தானியங்கி பட்டா மாறுதல் தொடர்பாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாடு முழுவதும் 47 புதிய விளையாட்டு விடுதிகள் அமைக்கப்பட உள்ளதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவிகள் திருக்குறளை 1330 குரலில் இருந்து முதல் குரல் வரை 15 மணி நேரத்தில் தலைகீழ் வரிசையில் எழுதி சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விருதுநகர் சாத்தூர் அருகே சுப்பையாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் யாசினி, பவித்ரா, சாருமதி, மதுஸ்ரீ, மதுசா, மாதவி, ஸ்ரீவர்ஷினி ஆகிய 7 மாணவிகள் 1330 திருக்குறளிலிருந்து தொடங்கி 1வது திருக்குறள் வரை தலைகீழ் வரிசையில் 15 மணி நேரம் தொடர்ந்து எழுதி முடித்து சாதனை நிகழ்த்தினர். மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா மற்றும் கல்வித்துறை அலுவலர்கள் பார்வையிட்டு மாணவிகளை ஊக்கப்படுத்தினர். விருதுநகர் செய்தியாளர் கமலக்கண்ணன்.
0: நெல்லை மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க 8வது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த 1 வாரத்திற்கு மேலாக நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பாபநாசம் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடி உயர்ந்து 90.40 அடியாக உள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். களக்காடு தலையணையில் 9வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீடிக்கிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இன்றைய முதல் போட்டியில் இங்கிலாந்து இலங்கை அணிகள் மோதுகின்றன. நாளை மறுநாள் நடைபெறும் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பின் முதுகெலும்பாக மகளிர் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். வெங்காயத்திற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டால் 1க்கு 1650 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி மாணாக்கர் சேர்க்கை தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மெல்லிசை பாடல் கேட்கலாம்.

0: ಹಾರೋ ಆಸೆ ಹಕ್ಕಿಗೆ,
1: ಹಾರೋ ಆಸೆ ಹಕ್ಕಿಗೆ,
0: ಮುಕ್ತ ಗಗನ ನೂರು ಕಾಲ,
1: ಮುಕ್ತ ಗಗನ ನೂರು ಕಾಲ,
0: ಈಜೋ ಶಕ್ತಿ ರೆಕ್ಕೆಗೆ,
1: ಈಜೋ ಶಕ್ತಿ ರೆಕ್ಕೆಗೆ.
2: இந்த பாடல் ஆஹிர் பைரவ் ராகத்துல திஸ்ரகதி தாளத்துல அமைஞ்சிருக்கு. பாடலை முழுசா எழுதியாச்சா? இப்ப பாடலை கத்துப்போமா?

0: சப்பாஷ் குழந்தைகளே, அருமையான கன்னட மொழி பாடல் இதை உங்களோட சேர்ந்து செய்யால இன்னும் அற்புதமாக்கிட்டீங்க. எவ்வளவு ஸ்ரத்தையா கத்துக்கிட்டீங்கன்னு நீங்க பாடுற விதத்திலேயே தெரியுது. மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்திசை பாடல் பயிற்சியில் இடம்பெற்ற பாடலை ஏற்றியவர் துடரங்கே கவுடா அவர்கள், இசை அமைத்தவர் பி ஆர் கீதா அவர்கள்.
2: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
3: மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர்.
4: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பில்லாதவங்க தான்.
2: ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்களில் ஒன்றா பூமி இருக்கலாம். ஆனால் அந்த கோளுக்குள்ளே ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம்.
3: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானொலி அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் 11 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை 10 சென்டிமீட்டர், ஈரோடு மாவட்டம் கொடிவேரி, திருநெல்வேலி மாவட்டம் மூத்து ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், நாலுமுக்கு, திருப்பரப்பு, களியல் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், அடையாமடை, பெருஞ்சாணி அணை, புத்தன் அணை, சித்தாறு ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், பேச்சிப்பாறை, பாலமூர், அவலாஞ்சி, குழித்துறை, நாகர்கோவில், கன்னடியான் அணைக்கட்டு, முள்ளங்கினா விளை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், கொடுமுடி ஆறு அணை, மதுரை வடக்கு, சிவலோகம், குருந்தன்கோடு, கொளச்சல், சேர்வலாறு அணை, நாகர்கோவில், சூரலக்கோடு, மாம்பழத்துறை ஆறு, ஆணைக்கிடங்கு, மயிலாடி, கன்னியாகுமரி, பார்வுட், தல்லாக்குளம், கோழிப்போர் விளை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், மணிமுத்தாறு, ராதாபுரம், பாபநாசம், காக்காச்சி, பூதபாண்டி, மேல்பவானி, அம்பாசமுத்திரம், ஆரல்வாய் மொழி, தக்கலை, கன்னிமார், இரண்யேல், முக்கூடல் அணை, கல்லன்றி, மூலக்கரைப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ராமநாதபுரம், குண்டாரணை, மேலூர், கொட்டாரம், முதுகலத்தூர், விண்ட்வர்த், களக்காடு, கடனா அணை, சிட்டம்பட்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், நாங்குநேரி, சேரன்மாதேவி, பாப்பிரெட்டிப்பட்டி, பெரியார், தேவாளா, நடுவட்டம், கோபிச்செட்டிப்பாளையம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தொண்டாமுத்தூர், எலந்தக்குட்டை மேடு, கந்தர்வக்கோட்டை, குடலூர் பசார், சந்தியூர், மதுரை, தென்காசி, தண்டராம்பேட்டை, பெரியப்பட்டி, கவுந்தப்பாடி, ராசிபுரம், நாற்றாம்

0: பள்ளி கிளென்மார்கன், பாளையம் கோட்டை, சிறுவாணி அடிவாரம், செங்கோட்டை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இயல்புக்கு 2 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 38.8 டிகிரி செல்சியஸ் அரியலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை சென்னை, புதுச்சேரி, திருவள்ளூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வட தமிழக கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இன்று பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளையும் நாளை மறுநாளும் பலத்த காற்றுடன் வட தமிழகத்தின் உட்பகுதி, டெல்டா பகுதிகள், காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 30.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.6 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 3 மணி. மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:27 ஆரம்பமாகும். வணக்கம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸின் இனிய மாலை வணக்கம் நேயர்களே, மாலை நேர நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சிகளின் தொடக்கமாய் கேட்கலாம் நாளொரு குரல். இன்றைய குரலின் 291.

0: எந்த உயிர்க்கும் எள்ளளவும் தீங்கு விளைவிக்காத சொற்களை சொல்லுவதே வாய்மை எனப்படுவதாகும். குறள் எண் 291 அதிகாரம் வாய்மை.
1: வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சொலல்.
0: எந்த உயிர்க்கும் எள்ளளவும் தீங்கு விளைவிக்காத சொற்களை சொல்லுவதே வாய்மை எனப்படுவதாகும். குறள் எண் 291 அதிகாரம் வாய்மை.
2: நேரம் 5:30.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
4: டம் டம் தாரம் பம் பம் பம் டம் டம் தாரம் பம் பா தாரே ராரே ராரே ரா.
3: சர்வதேச குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தின சிறப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் வழக்கறிஞர் எஸ் வசந்தி, உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன்.
5: புத்தகம் சுமக்க வேண்டிய கைகள் பொதி சுமக்கும் வேதனை ஏன், பள்ளிக்கு செல்ல வேண்டிய பாதம் பணிக்கு செல்லும் சோதனை ஏன், பொம்மைகள் கேட்கும் பிஞ்சு கைகள் பணத்திற்காக நீளும் போது சமூகத்தின் மனசாட்சி கூட சற்றே நின்று சிந்திக்க வேண்டும். ஆமாங்க நேயர்களே, இன்று சர்வதேச குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினம். அதாவது ஸ்கூலுக்கு போக வேண்டிய நம்ம பசங்க வேலைக்கு போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த இளமை பருவங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. அந்த இளமை பருவத்தில் வந்து படிக்க வேண்டிய காலகட்டத்தில் படிக்காம வேலைக்கு போய் எவ்வளவு குழந்தைகள் வந்து தொழிலாளர்களை மாறி அவங்களோட எதிர்காலமும் நிலை குலைந்து போய் ஒட்டுமொத்த சமுதாயம் பாதிக்கப்படுது. அதை வந்து நீக்கணும் அப்படிங்கறக்காகத்தான் ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 12 சர்வதேச குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினமா கொண்டாடுறாங்க. அதாவது குழந்தை தொழிலாளர்களே இருக்க வேண்டாம், குழந்தைகள் வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா படிக்கணும், பள்ளிக்கு தான் செல்லணும் அப்படிங்கறத நினைவுபடுத்துறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. பள்ளிக்கு தான் செல்லணும் அப்படிங்கறக்காக தான் இந்த நாளை சர்வதேச அளவுல நாம கொண்டாடுறோம். அந்த வகையில குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை சிறப்பிக்கும் வகையில ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க வழக்கறிஞர் வசந்தி அவர்கள். அவங்களோட கலந்து பேசலாம். அந்த வகையில குழந்தை தொழிலாளர் இல்லாத ஒரு உலகத்தை எப்படி உருவாக்கலாம், அதற்கான சட்ட விழிப்புணர்வு என்னென்ன, அதை பத்தி நிறைய சொல்ல வந்திருக்காங்க. வணக்கம் மேடம்.
6: வணக்கம் சார்.
5: மேடம் ரொம்ப சந்தோஷம். அதாவது குழந்தை தொழிலாளர் இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகுவதற்கு என்ன வழிமுறைகள், அதை பத்தி நம்ம பேச போறோம் மேடம். நிகழ்ச்சியின் முதலாவதாக ஒரு அடிப்படை புரிதல் எங்களுக்கு வேணும். அதாவது குழந்தை தொழிலாளர் அப்படின்னா யாரு, அவங்களோட வரைமுறை என்ன, அதை எங்க நேயர்களுக்கு மக்களுக்கு சொல்லுங்க.
6: ஆகாஷ்வாணி நேயர்களுக்கும் உங்களுக்கும் வணக்கம் சார். குழந்தை தொழிலாளர் அப்படிங்கறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டத்தின் அடிப்படையில 14 கீழே இருக்க பள்ளிக்கு செல்லாம தொழிலுக்கு செல்லக்கூடிய தொழிலில் ஈடுபடுத்தப்படக்கூடிய குழந்தைங்க எல்லாருமே வந்து குழந்தை தொழிலாளர்கள் தான். அந்த குழந்தை தொழிலாளர்கள் அதாவது அந்த வார்த்தையிலே வந்து குழந்தை அப்படின்னா மென்மையான ஒரு விளையாட்டுத்தனம் கூடிய ஒரு உயிர் தான் வந்து குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. தொழிலாளர் அப்படின்னா உழைப்பு சுழன்றுதல் அந்த மாதிரி ஒரு கண்டினியூஸா அவங்க உழைச்சிட்டே இருப்பாங்க, சுத்திட்டே இருப்பாங்க. இது ரெண்டையும் சேர்த்து குழந்தை தொழிலாளர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த குழந்தைகளோட அந்த மென்மையான மிருதுவான அந்த சுபாவம் போய் உழைக்கும் குழந்தையா அவங்க மாறுறது தான் குழந்தை தொழிலாளர் அப்படின்னு சொல்றாங்க.
5: நல்லது மேடம். இப்ப குழந்தை தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்க உருவாவதற்கு யாரெல்லாம் காரணம் நினைக்கிறீங்க?
6: இந்த ஒட்டுமொத்த சமுதாயமுமே தான் காரணம்.

0: காரணம் அவங்க பெற்றோர்கள், காரணம் அரசியல் அமைப்பு, காரணம் எல்லாமே தான். ஏன்னு பார்த்தா குழந்தைகள் வந்து தொழிலாளர்களா மாறுறதுக்கு காரணம் அவங்களோட குடும்ப கடன், பொருளாதாரம், வறுமை, கல்வியறிவு பற்றிய ஒரு அறியாமை, இதெல்லாம் சேர்ந்துதான் குழந்தைகளை தொழிலாளர்களா மாத்தி குழந்தை தொழிலாளர்களா ஆக்குது. இதுக்கு நம்ம எல்லாருமே பொறுப்படுத்திக்கணும். இதுல வந்து குழந்தைங்க யார் போறாங்களோ அவங்களோட பேரண்ட்ஸ் மட்டும் தான் சொல்ல முடியாது. ஒரு சமூக பொறுப்பா இதுல எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கு கண்டிப்பா.
1: நல்லது மேடம். இப்ப இந்த குழந்தை தொழிலாளர் முறைங்கிறது வந்து உலக அளவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா வந்து வறுமை கோட்டு கீழ் உள்ள நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், ஆசியாவின் சில நாடுகள் பார்த்தா வறுமைக்கு தான் காரணம். அதனாலதான் வந்து பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா குழந்தைகளை வந்து சின்ன வயசுலேருந்தே தொழிலாளியா ஆக்குறாங்கன்னு சொல்றாங்க. அந்த வகையில இந்தியாவோட நிலைப்பாடு என்ன?
0: இந்தியாவில் வந்து குழந்தை தொழிலாளர்களோட அளவு கடந்த 20 வருஷத்துல கணிசமா குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் நம்ம 2011 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி 5-14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து 10 மில்லியன் குழந்தைகள் வந்து குழந்தை தொழிலாளர்களா ஈடுபடுத்தப்படுறாங்க. இந்த குழந்தை தொழிலாளர்களோட எண்ணிக்கை இப்போ மேபி குறைஞ்சிருக்கலாம், 2011 அப்புறமா நிறைய குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த குழந்தைகள் எங்கெங்கெல்லாம் குழந்தை தொழிலாளர்களா அமர்த்தப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயம், உற்பத்தி துறை, வீட்டு பணிகள், சாலையோர நிறுவனங்கள்லயும் முறைசாரா துறைகளிலும் தான் இந்த குழந்தைகள் வந்து தொழிலாளர்களா அமர்த்தப்படுறாங்க. முதல்ல இருந்து ஒரு 10 ஆண்டோட கம்பேர் பண்ணும் போது இப்போ வந்து நிறைய குழந்தை தொழிலாளர்கள் முறை ஒழிக்கப்பட்டு குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு காரணம், முக்கிய காரணம் பார்த்தா வறுமை, கல்விக்கான அணுகல் இல்லாமை, இடம்பெயர்வு, குடும்ப கடன் மற்றும் சமூக ஏற்றத்தாழ்வு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுதான் குழந்தை தொழிலாளர்கள் உருவாவதற்கான முக்கிய காரணமாகவும் இருக்குது. இப்ப இந்தியாவோட கணக்கெடுப்பின்படி 10 மில்லியன் குழந்தைகள் நம்ம சொன்னோம். இதையே உலக அளவுல பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச தொழிலாளர் அமைப்பும் யூனிசெஃபும் சேர்ந்து ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில 2020 உலக அளவுல 16 கோடி குழந்தைகள் வந்து குழந்தை தொழிலாளரா அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை வந்து ஒரு நாட்டுல மட்டுமா, ஒரு நாட்டுக்கு மட்டுமா அப்படின்னா கிடையாது. இது வந்து உலகளாவிய ஒரு சவால் என்கிறத எடுத்துக்காட்டுது இந்த பிரச்சனை.
1: சரிங்க மேடம், இப்ப குழந்தை தொழிலாளர்கள் அப்படி பிரச்சனையை நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, இப்ப ஒரு குழந்தை வந்து தொழிலாளரா மாறணும்னா அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய தனிப்பட்ட பாதிப்புகள் என்னென்ன?
0: குழந்தைகளுக்கு உடல் அளவுலயும் மனதளவுலயும் அவங்களோட குழந்தைத்தனம்ங்கிறதே இல்லாம போயிடும். அவங்களுக்கு உடல் நிலையும் பாதிக்கப்படும். ஏன்னா குழந்தைகள் வந்து அந்த அளவு பணி சுமைய வந்து ஏத்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு உடல்நிலை இருக்காது. உடல்நிலை பாதிப்படைறதோட போக மிக அதிகமான அளவுல மனநிலை பாதிக்கப்படும். அது போக அவங்களோட கல்வி பாதிக்கப்பட்டு அவங்களோட எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியா மாறிடும். குழந்தைகள் தொழிலாளர்களா மாறினா அவங்களோட எதிர்காலம்ங்கிறது ரொம்ப கேள்விக்குறியானதா மாறிடும். குழந்தைகளுக்கு முக்கியமா பார்த்தோம், குழந்தைகள் வந்து தொழிலாளர்களா மாறும்போது அவங்களுக்கு உடல் நல குறைபாடுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த குழந்தைகள் வந்து பலதரப்பட்ட தொழில்கள்ல வேலை பார்க்கறாங்க. கால்நடை வளர்ப்பு, உற்பத்தி தொழில், உணவு பதப்படுத்துதல், இது மாதிரி பல விதமான வேலைகள் பாக்குறாங்க. இப்ப அந்த மாதிரி வேலைகள்ல வேலை பார்க்கும் போது அவங்களுக்கு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சிமெண்ட், ஆஸ்பெட்டாஸ் அந்த மாதிரியான ஒரு தொழில ஈடுபடுற குழந்தைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ்பெட்டாசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வருது. அதே மாதிரி கண்ணாடி உற்பத்தி தொழில் அதுல ஈடுபடுற குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா சிலிகோசிஸ் அப்படிங்கிற நோய் வருது. அதே மாதிரி பட்டு உற்பத்தி தொழில், கம்பள உற்பத்தி தொழில் எல்லாம் ஈடுபடுற குழந்தைகளுக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்ட ஆஸ்துமா போன்ற நோய்கள் வருது. பீடி தொழிற்சாலையில இருக்கிற குழந்தைகளுக்கு காச நோய் வருது. குப்பை பொறுக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா டெட்டனஸ் அப்படிங்கிற நோய் பாதிப்பு வருது. இது தவிர்த்து துணி வேலை பாக்குற குழந்தைங்களுக்கு, பூ தையல்னு சொல்லுவாங்களே எம்ப்ராய்டரி அந்த மாதிரி வேலை பாக்குற குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்ணு வந்து சீக்கிரமா பாதிப்படைஞ்சு கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல எடுத்துக்காட்டா நம்ம ஒரே ஒரு தொழில்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பித்தளை உற்பத்தி தொழில மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைகள் அதுல வேலை பார்க்கும் போது அந்த பித்தளையை உருக்குறதுக்கு அவங்க தொடர்ந்து அந்த மெஷினோட வீல வந்து அவங்க சுத்திட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கைக்கு அந்த வேலை கொடுத்துட்டே இருக்கணும். இன்னொன்னு, அதுல அதிகப்படியான தீ பிளம்புகள் வரும். அதுல அவங்க வேலை பார்க்கும் போது அவங்க ஹீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும். அது போக அவங்களுக்கு அந்த ஹீட்னால கண் பாதி பாதிப்பு வரலாம், உடல்நிலையில வேற ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, தீ காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த தொழில ஈடுபடும் போது. இந்த பித்தளை துண்டுகள்ல வந்து அவங்க அடிக்கடி அவங்க பிடிச்சு அழுத்தி பிடிச்சு அவங்க பிடிச்சிட்டே இருக்கிறதுனால அவங்களோட மணிக்கட்டு எலும்புல பிரச்சனைகள் வரலாம், கழுத்து எலும்பு தேய்மான பிரச்சனை வரலாம், முதுகு எலும்புல நிரந்தரமான ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை வந்து குழந்தைகளுக்கு வந்து

0: இந்த மாதிரியான தொழில்களில் ஈடுபடுத்தும் போது அவங்களோட முழு உடலும் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ன வரும்?
0: மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, இந்த தொழிலில் ஈடுபடும் போது அவங்களால வெளி உலகத்தோட ஒரு கான்டாக்டே வச்சுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க வேலை வேலை வேலைன்னு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பேசுறதுக்கோ வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கிறக்கோ அறிவை வளர்த்துக்கிறதுக்கான எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாமல் அவங்க வந்து ஒரு கூண்டுக்குள்ளே அடைப்பட்டு போய் அதோட மன அழுத்தம் அதிகமாகி அவங்களுக்கு மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கல்விக்கு அவங்க சுத்தமா போறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாம போயிரும் தொழில ஈடுபடும் போது.
1: எவ்வளவு பயமா இருக்கு! அப்ப உடல் ரீதியா பார்த்தா இவ்வளவு பிரச்சனைகளும், மன ரீதியா வந்து நம்ம குழந்தைகளுக்கு இவ்வளவு பிரச்சனை வருமா?
2: கண்டிப்பா வரும் சார். இந்த குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்களை குழந்தைங்களா இருக்க விடாம நம்ம தொழில ஈடுபடுத்தும் போது மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கண்டிப்பா வரும்.
1: சரி மேடம், அதாவது இப்ப ஒரு குழந்தை தொழிலாளரா வந்து வர்றதுக்கான காரணங்களை பத்தி சொன்னீங்க, அதோட விளைவுகள். ஒரு குழந்தை வந்து தொழிலாளியா மாறினா எவ்வளவு உடல் மன பிரச்சனைகளை பத்தி சொன்னீங்க. சரி, இதை தடுப்பதற்கு நம்ம இந்திய அரசுலயும் இல்ல சர்வதேச அளவுல ஏதாவது அமைப்புகள் இருக்கா, சட்ட திட்டங்கள் இருக்கா, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
2: கண்டிப்பா இருக்கு. குழந்தை தொழிலாளர் முறையை வந்து ஒழிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான சட்டம் அப்படின்னு பார்த்தா குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1986. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 24வது ஷரத்துல வந்து 14 வயசுக்குட்பட்ட குழந்தைங்களை வந்து தொழிற்சாலையிலயோ சுரங்கங்கள்லயோ இல்ல அபாயகரமான தொழிலையோ பணியில ஈடுபடுத்த கூடாது அப்படின்னு வெளிப்படையா அதை ப்ரொஹிபிட் பண்ணிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி ஸ்பெஷல் ஆக்ட்ஸும் இதுக்கப்புறம் வந்துருச்சு. இது போக அரசியல் அமைப்பிலேயே 21A அதாவது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 வந்துட்டு குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமையை உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஸ்பெஷல் ஆக்டா கொண்டு வந்தாங்க. இதை பேஸ் பண்ணி நமக்கு குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1986 கொண்டு வந்திருக்காங்க. அதுல 2015 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே இந்த குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கிறதுக்காக தான். 2009 குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க. இது வந்து அந்த 21A அப்படிங்கிற அமெண்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொண்டு வந்த சட்டம். குழந்தை தொழிலாளர் முறை தடுப்பு மற்றும் ஒழுங்குமுறை சட்டத்துல பாத்தீங்கன்னா 14 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைகளை கட்டாயமா எந்த வேலையிலுமே அமர்த்த கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 14-18 வயசுக்குள்ள குழந்தைங்களை வந்து ஹசார்டஸ் ஒர்க் அதாவது அபாயகரமான தொழில அமர்த்த கூடாது. அடல்சன்ஸா இருக்கிற குழந்தைங்களை பாத்தீங்கன்னா அபாயகரமான தொழில்கள்ல அமர்த்த கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறார் நீதி குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015 அதுலயே அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதுவும் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு கொடுக்கணும். அதாவது இந்த மாதிரி குழந்தை தொழிலாளர்களை ஈடுபடுத்துற குழந்தைங்களை மீட்டெடுத்து அவங்களுக்கான மறுவாழ்வு கொடுக்கறதுக்கான பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தேவைப்படுற குழந்தைகளுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கான ஒழுங்குமுறைகளையும் விதிகளையும் பத்தி இந்த சிறார் நீதி சட்டம் அப்படிங்கிறது அதுவும் குழந்தை தொழிலாளர்களுக்கு என்னென்ன சொல்லணும் அப்படின்றதையும் சொல்லுது.
3: மீண்டும்

0: சரிங்க மேடம், சட்டத்தில் வந்து இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க, இதை தவிர வந்து குழந்தைகள் சார்ந்த வேற அரசு திட்டங்கள் என்னென்ன? ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஒருத்தவங்க குழந்தை தொழிலாளியா வந்து ஒருத்தவங்க வந்துட்டாங்க, அவங்கள மீட்டு கொண்டு வந்து என்ன விதமான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் பண்றாங்க?
1: குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறதுக்காக நம்மளோட தமிழ்நாடும் சரி இந்திய அரசாங்கமும் சரி நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்துக்கு கீழே இந்த குழந்தை தொழிலில் ஈடுபட்டிருக்க குழந்தைங்களை மீட்டெடுத்து அவங்களோட கல்விக்கான முழு பொறுப்பையும் அரசாங்கமே ஏத்துக்கிட்டு அவங்கள படி

0: வச்சு பள்ளி கல்வியில இருந்து கல்லூரி வரை முடிக்கிற வரைக்குமான செலவுகளையும் அரசாங்கமே ஏத்துக்கிற மாதிரியான திட்டங்கள் நிறைய இருக்குது. இதுல சமக்கர சிஷா மற்றும் மதிய உணவு திட்டம், அதாவது குழந்தைங்களுக்கு கல்வி ஈஸியா போய் சேரணும், அவங்களோட வறுமை காரணமா பெற்றோரோட வறுமை காரணமா குழந்தைகளோட படிப்பு இடைநிற்றல் இருக்க கூடாது அப்படின்றதுக்காக நிறைய ஃப்ரீ ஸ்கீம்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டே நிறைய அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பார்த்தா இலவச மதிய உணவு திட்டம், யூனிஃபார்ம்ஸ், புக்ஸ், ட்ரெஸ், நோட் புக்ஸ், அவங்களுக்கு தேவையான செப்பல்ஸ், ஷூ, காலேஜ் வரைக்குமான ஃபீஸஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி குழந்தைங்களை கண்டிப்பா படிக்க வைக்கணும்ன்ற நோக்கத்துக்காக இது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. NSMS-னு ஒரு எக்ஸாம் இருக்கு, 9th ஸ்டாண்டர்ட்ல குழந்தைங்க எழுதுவாங்க. அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ற குழந்தைங்களுக்கு அவங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த படிப்பை தேர்ந்தெடுத்து அவங்க படிச்சு முடிக்கிறதுக்கு வரைக்குமான செலவை அரசாங்கமே ஏத்துக்கிட்டு அவங்கள படிக்க வைக்கிறாங்க, முழு செலவையும் ஏத்துக்கிட்டு. இது மாதிரியான குழந்தைங்களை படிப்புல செலுத்தி அவங்கள தொழிலுக்கு அனுப்பாம கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய நம்மளோட இலவச திட்டங்களை அறிவிச்சு குழந்தைங்களை படிப்புல ஈடுபடுத்துறாங்க.
1: உண்மைதான் மேடம். இப்ப கூட நான் சமீபத்துல பார்த்தோம்னா ஒரு நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன், இந்த இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு மாறுதல் ஏற்படுத்திருக்கு அப்படின்னா, அதாவது குழந்தைய வந்து தொழிலாளியா வந்து பெற்றவங்க அனுப்புறாங்கன்னா காரணம் வறுமை, ஸ்கூலுக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லி. ஆனா இந்த RTE அப்படின்னு சொல்லக்கூட ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 பார்த்தோம்னா இலவசமா வந்து ஃபீஸே இல்லாம எல்லா ஸ்கூல், முக்கியமா பார்த்தா இந்த தனியார் பள்ளிகள், பெரிய பெரிய தனியார் பள்ளிகள்லயுமே வந்து இலவச கல்வி வந்து கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப இன்னைக்கு வந்து பெற்றோர்கள் வந்து தாராளமா பிள்ளைகளை வந்து தனியார் பள்ளிகளிலுமே சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தை தொழிலாளர் முறை வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சது காரணம் இந்த சட்டங்கள் அப்படின்னு சொல்லி நான் படிச்சேன் மேடம். நல்லா சொன்னீங்க மேடம். அடுத்து குழந்தை தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருந்தோம். இன்னொரு ஒரு விஷயம், ஒரு குழந்தைய வந்து தொழிலாளியா மாறினாங்கன்னா மற்றவர்களுக்கு என்ன விதமான பாதிப்பு வரும்?
0: கண்டிப்பா இருக்கு சார். ஏன் பார்த்தோம்னா குழந்தை தொழிலாளரை வந்து நம்ம அந்த தொழில்கள்ல ஈடுபடுத்தும் போது அந்த தொழில் செய்யக்கூடிய தொழிலாளிகள் வந்து அவங்களுக்கு வேலை இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னொன்னு, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கான சம்பளம் குழந்தை தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அவங்களுக்கு வருடாந்திர போனஸோ கிராஜுவிட்டியோ மற்றபடி எந்த விதமான பண பலன்களும் வந்து அவங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் சம்பளம் மட்டும், அதுவும் ரொம்ப குறைவான சம்பளமா கொடுத்தா போதும் அப்படின்றதுனால வேலைக்கு அமர்த்தக்கூடிய தொழிலாளர்களை தவிர்த்து குழந்தை தொழிலாளர்களை அமர்த்துறாங்க. அதனால குழந்தை தொழிலாளர்கள் மூலமா வேலை வாய்ப்பின்மைங்கிறது நிறைய உருவாயிட்டு வருது.
1: உண்மைதான் மேடம், இது ஒரு புதிய ஒரு கருத்து சொன்னீங்க. குழந்தை தொழிலாளர்கள் குழந்தை மட்டும் கஷ்டப்பட கிடையாது, பெரியவங்களோட வேலை வாய்ப்பையும் இவங்க பறிச்சிடுறாங்க. உண்மைதான், நல்லா சொன்னீங்க மேடம். இப்ப இந்த குழந்தை தொழிலாளருடைய பல்வேறு விஷயங்களை நீங்க சொன்னீங்க. அதுல இன்னொன்று, நான் சமீபத்துல ஒரு பேப்பர்ல படிக்கிறப்ப சொல்றாங்க, சமூக விரோத செயல்கள்ல வந்து ஈடுபடுறவங்க யாரும் பார்த்தோம்னா சின்ன வயசுல படிக்காம குழந்தை தொழிலாளியா போனவங்க தான் பெரும்பாலான பேர் சமூக விரோத செயலை ஈடுபட்டு ஒரு கொலை, ஒரு கொள்ளை, இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறதுலாம் பார்த்தோம்னா இவங்களோட எண்ணிக்கை தான் வருதுன்னு சொல்லி சர்வே சொல்றாங்க மேடம்.
0: கண்டிப்பா, இது வந்து நம்ம ஒரு படத்துல கூட பார்த்திருப்போம். இந்த 17 கீழே உள்ள குழந்தைங்களை எல்லாம் வச்சு இந்த ரவுடித்தனம் பண்ணிட்டு அவங்கள வந்து ப்ரொடியூஸ் பண்ணா அவங்க வந்து ஈஸியா வெளியில வந்துடலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மைய குழந்தைங்களுக்கு புகுத்தி அவங்க நம்ம என்னதான் தப்பு பண்ணாலும் நம்மள தண்டிக்காது சட்டம், 18 கீழே நம்ம பண்ற தப்புகளை கண்டுக்காது சட்டம் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லா தப்புலையும் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈடுபடுத்தவும் செய்யறாங்க. அந்த குழந்தைக்கு விருப்பமே இல்லாட்டினா கூட 17 கீழே உள்ள குழந்தைகளை சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுத்தினா அவங்கள ஜுனைல் ஜஸ்டிஸ் போர்டு ஆக்ட் வந்து அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குது அப்படின்றதுக்காக 17 ஆனதுக்கு அப்புறம் அவங்க அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வெளியில வந்துடலாம், அவங்கள பெருசா எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க முடியாது அப்படிங்கறத ப்ரிவிலேஜஸா எடுத்துக்கிட்டு அவங்கள சட்டவிரோத செயல்களையும் நிறைய ஈடுபடுத்துறாங்க. குழந்தைங்களுக்கு விருப்பமே இல்லாட்டினா கூட குழந்தைகளை ஈடுபடுத்துறாங்க தான். சட்டத்தை அவங்க வந்து தப்பான அணுகுமுறையில எடுத்துக்கிறாங்க நிறைய பேர்.
1: உண்மைதான் மேடம். நம்மளும் பார்த்து நிறைய சினிமாக்கள்லயே காட்டுறாங்க, குழந்தைய வந்து தொழிலாளராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க எளிதில் வந்து பல்வேறு போதைப் பொருளோ பல்வேறு வந்து குற்ற செயல்கள் அவங்க வந்து பழகிடுறாங்க.
0: அவங்க குழந்தை தொழிலாளர்களா போறதுக்கு முக்கிய காரணம் வறுமை தான். வறுமைய காரணமா காமிச்சு அவங்களுக்கு பணத்தாசை காமிச்சு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுத்துறாங்க. இப்ப ஈடுபடுத்தும் போது அவங்களுக்கு பணம் வருது, பணம் வரும்போது அவங்க போதைப் பொருட்கள் அடிமையாகிறாங்க, எல்லாமும் அவங்களுக்கு ஈஸியா கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகிறது. அவங்களுக்கு நல்ல விஷயங்களை தவிர்த்து கெட்ட விஷயங்களுக்கு அதிகமா அவங்க அடிமையும் ஆயிடுறாங்க, பழக்கப்படுத்தப்படுறாங்க அப்படின்றது என்னோட கருத்து.
1: அப்ப இப்படி சொல்லாமா, அப்ப குழந்தை தொழிலாளர்னால அந்த குழந்தையுடைய எதிர்காலம் மட்டும் பாதிப்பு இல்லாம இந்த சமுதாயத்தோட எதிர்காலம் பாதிக்கப்படும் சொல்லாமா?
0: கண்டிப்பா பாதிக்கப்படும். குழந்தைகள் தான் வந்து அடுத்த கட்டத்தோட சமுதாயத்தோட முதுகெலும்பே அவங்க தான். அப்படி இருக்கும்போது குழந்தைகள் அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த சமுதாயமும்

0: பாதிக்கப்படுறதா தான் அர்த்தம். குழந்தைகள் மட்டுமே இதில் கிடையாது, அந்த குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கும் போது சமுதாயத்தோட எதிர்காலம், பொருளாதாரம், முன்னேற்றம், வளர்ச்சி எல்லாமே பாதிக்கப்படுது.
1: கண்டிப்பா மேடம். மேடம், இந்த குழந்தை தொழிலாளர் அப்படின்னு சொன்னீங்க, 14 வயசுக்கு உட்பட்டவங்க குழந்தைகள் அவங்க வேலையை பார்க்கணும்னு சொன்னீங்க, ஆனாலும் சில விதிவிலக்குகள் ஏதாவது அரசாங்கம் கொடுத்துருக்காங்களா?
0: கண்டிப்பா இருக்கு சார். என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களை எந்த வேலையிலுமே அமர்த்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்றோம். ஆனா சில எக்ஸப்ஷனலான வர்க்ஸும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபேமிலி பிசினஸ் ரன் பண்றாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி பிசினஸுக்கு குழந்தைங்க ஹெல்ப் பண்ணலாம், அதை வந்து குழந்தை தொழிலாளரா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஃபேமிலி பிசினஸுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அது போக அவங்களோட பழக்க வழக்கங்கள், அதாவது மியூசிக், டான்ஸ், மியூசிக் சோர்ஸ் பண்றது, டிவி சீரியல்ஸ்ல நடிக்கிறது, டிராமாஸ்ல நடிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது குழந்தை தொழிலாளர்னு வராது, குழந்தை கலைஞர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. இந்த மாதிரியான வேலைகள்ல குழந்தைகளை நம்ம அமர்த்தலாம், அது அவங்கள வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டமே ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா இதே நேரத்திலையும் இந்த குழந்தைகளை எப்படி பயன்படுத்தணும், எந்த நேர விகிதத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு சட்டம் ஒரு குறிப்பு சொல்லியிருக்காங்க. அந்த டைம் லிமிட்ஸ் வந்து நம்ம சட்டம் சொல்லிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைகள் வந்து அவங்களுக்கான விஷயங்களில் ஈடுபடுத்தப்பட்டாலும் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் மட்டும்தான் அந்த குழந்தைங்களை அதில் ஈடுபடுத்தணும். அதே மாதிரி 6 மணி நேரமும் கண்டினியூஸாக கொடுக்கக்கூடாது, every 3 hours வந்து அவங்களுக்கு 1 hour பிரேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி வீக்லி ஆஃப், கண்டிப்பாக 1 நாள் விடுமுறை, வாரத்தில் 1 நாள் விடுமுறை அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஷிஃப்ட் பேசிஸில் பண்ணுறது, ஓவர் டைம் கொடுக்கறது, அதெல்லாம் குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடாது. அது மாதிரி டைமிங் பார்த்தீங்கன்னா, நைட்டு 7 மணிலேருந்து காலையில் 10 மணி வரைக்கும் அவங்கள அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுத்தக்கூடாதுன்றது ஒரு சட்டத்தோட விதிமுறை.
1: அதாவது சில தொழில்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே சொல்கிறாங்க. என்ன மேடம் அதை காரணம் என்னென்னா, அப்போ தான் வந்து உங்கள் பெற்றோர்களுக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும்.
0: வருமானன்றதை தாண்டி குழந்தைகளோட திறன்களை வளர்க்குற மாதிரியான விஷயம், அவங்களோட திறமைகளுக்கு வளர்க்குறதுக்கு கொடுக்கறதுனால இதில் அவங்களும் மேம்பாடு அடைவாங்க, அவங்களோட திறமைகளும் வளர்ச்சி அடையும் அப்படின்றதுக்காக இதை வந்து சட்டம் அனுமதிக்குது.
1: சரி மேடம், இப்போ குழந்தை தொழிலாளராக வர்றாங்கல்ல, அப்படி குழந்தை தொழிலாளர் ஈடுபடுத்துறவங்களுக்கு சட்டத்தில் என்ன விதமான தண்டனை, என்ன சட்டம் இருக்கு, என்ன விதமான தண்டனை மேடம், அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
0: அந்த குழந்தை தொழிலாளர் தடுப்பு மற்றும் ஒழுங்குமுறை சட்டத்தில் தான் வந்து இந்த மாதிரி குழந்தை தொழிலாளராக அமர்த்தினாங்கன்னா என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை தொழிலாளர்களை பணி அமர்த்தி வச்சிருக்க முதலாளிகளுக்கு, அந்த முதல் தடவையா இருந்தா, அந்த குழந்தைய பணி அமர்த்தினது முதல் தடவையா இருந்தா, 3 மாசத்துல இருந்து 2 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனையும் கொடுக்கலாம், அபராதம் வந்து 10,000 வரைக்கும் கொடுக்கலாம். இது முதல் முறையா இருந்தா. ரெண்டாவது முறையோ இல்ல தொடர்ந்தோ அவங்க பண்றாங்க அப்படின்னா அபராதம் 20,000 to 50,000 வரைக்கும் இருக்கும். பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுப்பாங்க. இதே பேரண்ட்ஸ் பண்றாங்க, அதாவது பேரண்ட்ஸே வந்து ரொம்ப ஹசார்டஸான ஒரு வேலையில குழந்தைங்களை அமர்த்துறாங்க, வேற ஃபேமிலி பிசினஸ் இல்லாம வேற ஒரு ஏதாவது ஒரு வேலையில அமர்த்துறாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ்னால அது பண்ணும் போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு விதிவிலக்கு, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. அதே அவங்க ரிப்பீட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10,000 வரைக்கும் அபராதமும் விதிக்கலாம், இம்ப்ரிசன்மெண்ட் வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கறது சட்டம் கடுமையா சொல்லியிருக்காங்க.
1: வேலை கணப்பக்கூடிய பெற்றோர்களுக்குமே வந்து ஜெயில் தண்டனை உண்டா?
0: கண்டிப்பா இருக்கு.
1: நல்ல சட்டங்கள் மேடம். அப்ப இவ்வளவு சட்டங்கள் இருந்தும் இன்னும் வந்து முழுமையா வந்து இந்தியா முழுக்க இன்னும் குழந்தை தொழிலாளர் முறை இன்னும் இருக்குன்னே சொல்றாங்க, அது கேட்கறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: இந்தியா முழுவதும் இருக்கு அப்படின்றதுல நம்ம ஒரு பெருமைக்குரிய விஷயமா என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தா, வட இந்தியாவை காட்டிலும் தென்னிந்தியாவில் குழந்தை தொழிலாளர்கள் ஒழிக்கப்பட்டுருச்சு, அதாவது நிறைய இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம தென்னிந்தியாவில் வந்து குழந்தை தொழிலாளர் முறை வந்து மோஸ்ட்லி அதை வந்து ப்ரொஹிபிட் பண்ணிட்டாங்க. வட இந்தியாவில் தான் இன்னமும் அது வந்து கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா அவங்களோட வறுமையின்மை காரணமாகவும் வேலையின்மை காரணமாகவும் பேரண்ட்ஸ்னால குழந்தைங்களை படிக்க அனுப்ப முடியாம அவங்களுக்கு வருமானம் இல்லாத காரணத்தினால வேலைக்கு அனுப்பிச்சு அவங்க மூலமா அவங்க வருமானம் ஈட்டிட்டு வர்றதுனால இந்த குழந்தை தொழிலாளர் முறை வட இந்தியாவில் நிறைய இருக்கு, இன்னமுமே இருக்கு. பட் நம்ம தென்னிந்தியாவில் அது வந்து நிறைய குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மொத்த இந்தியாவையும் சொல்ல முடியாது, தென்னிந்தியாவில் குறைஞ்சிருக்கு, வட இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் அப்படியே தான் இருக்கு.
1: ஓகே மேடம், நல்லது.

0: jada jada jada jada
1: மேடம், இப்ப குழந்தை தொழிலாளர்களிடம் மீட்கும் முறைகளை பத்தி பார்க்கும்போது, இப்ப ஒரு ஒரு குழந்தை வந்து தொழிலாளியாவே வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்கள நம்ம மீட்டாச்சு. மீட்ட பிறகு அரசு வந்து அவங்களுடைய மறுவாழ்வுக்கு என்னென்னலாம் பண்றாங்க?
2: கண்டிப்பா சார், குழந்தைய வந்து தொழிலாளியில இருந்து மீட்டு அந்த குழந்தைய வந்து முதல்ல ஒரு பள்ளியில சேர்க்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட திறனை மேம்படுத்துற மாதிரி தொழில் பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுத்து சுகாதாரமான ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தைய கொண்டு போய் முறையான பள்ளியில சேர்க்கிறாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள இந்த தொழில் பயிற்சி கொடுக்கறது, ஊட்டச்சத்து கொடுக்கறது எல்லாமே அரசாங்கம் தன் பொறுப்புல எடுத்து அந்த குழந்தைகளை மீட்டெடுத்த குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்குனே சிறப்பு இல்லங்களும் அமைச்சு அதுல வச்சும் குழந்தைகளை பாதுகாத்து அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறாங்க.
1: ரொம்ப நல்லது மேடம். இந்த நிகழ்ச்சியில குழந்தை தொழிலாளர்னா என்ன, அதுக்கான தடுப்பு சட்டங்கள், குழந்தை தொழிலாளர் உருவாகுறதுனால ஏற்படக்கூடிய பொருளாதார சமூக தாக்கங்களை பத்தி எல்லாம் நிறைய சொன்னோம், அரசோட நடவடிக்கை பத்தி சொன்னோம். நிகழ்ச்சி நிறைவா ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட கேட்கிறேன், குழந்தை தொழிலாளர் இல்லாத ஒரு உலகமே உருவாகணும் அப்படின்னா அது யாருடைய பொறுப்பு, யாராரு என்னென்ன பண்ணணும் சொல்லுங்க?
2: குழந்தையோட பரிணாமம் எங்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே இதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும். அதாவது ஒரு பேரண்ட்ஸா, ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸா, சமுதாயத்துல இருக்க ஒவ்வொருத்தரோட கடமையுமா இதை நம்ம எடுத்து பண்ணணும். எப்படின்னு பார்த்தா, இப்ப பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வேலைக்கு அனுப்புறதுக்கு அனுமதிக்காம குழந்தை வேலைக்கு போகாது. அப்போ அந்த குழந்தைய அனுமதிக்கிறதை தடுத்து நிறுத்தி பள்ளிக்கு அனுப்புறதுக்கான வேலையை பார்க்கணும். அப்ப அந்த இடத்துல குடும்பத்தோட பொருளாதாரம் கேள்விக்குறியா இருக்கா அப்படின்ற பட்சத்துல குடும்ப தேவையான பொருளாதார உதவிகளை அரசாங்கம் செய்யுது. அதன் மூலமா அதோட பொருளாதாரத்தை உயர்த்தி குழந்தைக்கு தேவையான படிப்புக்கு தேவையான இலவசங்களையும் அரசாங்கம் பண்ணுது. அதையும் எடுத்துக்கிட்டு பெற்றோர்கள் அவங்க நிலையில இருந்து குழந்தை தொழிலாளர்களை ஒழிக்கிறதுக்கு பள்ளிக்கு அனுப்புறத ஒரு முன்னெடுப்பா எடுத்து பண்ணணும். இது பேரண்ட் சைட்ல இருந்து பண்ண வேண்டியது. இதுக்கப்புறம் சமுதாயத்துல அந்த குழந்தை தொழிலாளரை யார் எடுத்துக்கிறாங்க தொழிலாளரா அப்படின்னு பார்த்தா முதலாளிகள். அவங்க எதுக்காக குழந்தை தொழிலாளர்களை எடுக்கிறாங்கன்னா, அவங்கள சுரண்டி வேலை வாய்ப்பை வந்து பெரியவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா சம்பளம் குறைவான ஆட்களை எடுக்கிறதுக்காக குழந்தை தொழிலாளர்களை எடுக்கிறாங்க. அதை அவங்க ஒரு விழிப்புணர்வோட எடுத்துக்கிட்டு குழந்தை தொழிலாளர்கள் முறையை ஒழிக்கிறதுக்காகவாவது அவங்க தகுதியான ஆட்களை, வயதுக்கு உட்பட்ட ஆட்களை வேலைக்கு அமர்த்தி குழந்தை தொழிலாளர்களை தடுத்து நிறுத்தலாம். ஒவ்வொருத்தரோட கடமையும் தான் இதுல வருது. இது மூணாவதா அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி என்ஜிஓஸ், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும், சமூக ஆர்வலர்களும், இந்த மாதிரியான குழந்தைகள் எங்கேயாவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள மீட்டெடுத்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுத்து அதை அவங்க அடையிறதுக்கு, அதாவது இப்போ வந்து கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. அது யார் மூலமா தெரியுதுன்னா, இந்த மாதிரி என்ஜிஓஸ் அவங்க மூலமாகவும், சமூக ஆர்வலர்கள் மூலமாகவும், சோசியல் ஒர்க்கர்ஸ் மூலமாகவும் அந்த குழந்தைங்களுக்கு போய் சேர்றதுக்கு அவங்க தான் ஒரு பிரிட்ஜா இருந்து வேலை பார்க்கறாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி குழந்தைங்களை சரியான வழிமுறைப்படுத்துறதுக்கு அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்காங்க. அது போக அரசாங்கம், கடைசியா அரசாங்கம் இந்த குழந்தைங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபண்ட ஒதுக்கி இந்த குழந்தைங்களுக்கு தேவையான பாதுகாப்பு பராமரிப்பு கொடுக்கறதுக்கு ஃபண்டை இனிஷியேட் பண்ணி ஸ்கீம்ஸ், ஆக்ட் எல்லாம் வெறும் சட்டம் சட்டமா இருந்துராம அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து அதுக்கான ஆபீசர்ஸ், அதுக்கான பீப்புள்ஸை அப்பாயிண்ட் பண்ணி அது கண்டிப்பா போய் குழந்தைங்களுக்கு சேருதான்றத மானிட்டர் பண்றது மூலமா இந்த குழந்தை தொழிலாளர்களை முற்றிலுமா நம்மளால ஒழிக்க முடியும்.
1: ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். அப்ப குழந்தை தொழிலாளர் இல்லாத ஒரு சமுதாயம் உருவானுங்கிறது வந்து தனிப்பட்ட நபரோட அரசாங்கத்துடைய கடமை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சமுதாயத்தில் எல்லாரும் இணைந்தா தான் குழந்தை தொழிலாளர் இல்லாத ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் உருவாகும் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடியவங்க, குழந்தை தொழிலாளர் வேண்டாம், நம்ம குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும், பெரியாளாக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களோட பொன்னான நேரத்தை செலவழித்து எங்கள் நிலையத்துக்கு வந்து குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை நிறைய கருத்துக்களை பதிவிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு மதுரை ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் மேடம்.
2: குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு இனியும் இருக்கும் குழந்தைகளை வந்து தொழிலாளர்களா அமர்த்தாம குழந்தைகளை குழந்தைகளாகவே வச்சிருப்போம் அப்படின்றதுல எல்லாரும் உறுதி எடுத்துக்கிட்டு இந்த தினத்தை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றேன். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. மீண்டும் பள்ளிக்கு போகலாம். சர்வதேச குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தின சிறப்பு நேர்முகம் கேட்டீர்கள். பங்கேற்றார் வழக்கறிஞர் எஸ் வசந்தி, உடன் உரையாடினார் கே வேல்முருகன்.

0: இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து 60:00 ஒரு பட பாடல்கள். சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை இந்தியா கேட்கலாம். 6:40 மதுரை தென்றல் மற்றும் 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல் தொடர்ச்சி. 7:10 சேலம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும் தோட்டக்கலை பயிர்களில் உயர் விளைச்சலுக்கான தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தோட்டக்கலை துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி ராஜாராமன் அவர்கள் தரும் தகவல்கள் பகுதி 2. மற்றும் அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள் விடைபெறும் 1. 8:00 செய்தி அறிக்கை. 8:05 மதுரை தென்றல். 8:30 அறிவியல் வெள்ளி நுண் நெகிழிகள் தகவல் வழங்குகிறார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் கடலியல் மற்றும் கடலோரவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் பரமசிவம் அவர்கள். 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். அதனைத் தொடர்ந்து 9:30 அரங்கிசை. 10:45 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் மற்றும் 11:10 நமது ஒளிபரப்பு நிறைவு பெறும்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.

3 மதுரை FM-இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைக்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சிகள் சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: நானே எம்பாட்ட கேட்டா போதும் போதும். ஆமா காதல் கொடி தந்தால் ஏறும் ஏறும் ஏறும் ஏறும்.
1: நாள் இதே நாள் நேரம்
0: ரொம்ப நல்ல நேரம்.
1: பொண்ணு
0: எங்க மாமன் பொண்ணு
1: மாப்பிள்ள
0: ரொம்ப ரொம்ப நல்ல மாதிரி

0: நிறைவு பெற்றது ஒரு பட பாடல்கள். தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் அதன் வளர்ச்சியின் வேகம் குறித்து அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடந்த 12 ஆண்டுகளாக மகளிர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையை மாற்றி மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதை செயல்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையையும் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறவுள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: வருகின்ற 16/6/2026 செவ்வாய்க்கிழமை மற்றும் 17/6/2026 புதன்கிழமை ஆகிய 2 நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 5:30 வரை புத்தாக்க பயிற்சி கலைவாணர் அரங்கம் 3வது தளத்தில் உள்ள பல்வகை கூட்டரங்கில் நடைபெற உள்ளது. முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பெறும் இந்த புத்தாக்க பயிற்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், சட்டமன்ற பேரவை விதிகள், சட்டமன்ற நடைமுறைகள் குறித்தும் பேரவை செயலாளர், சம்பந்தப்பட்ட அரசுத்துறை செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற நடைமுறைகள் பற்றி நன்கு அறிந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு பயிற்சி அளிக்க உள்ளார்கள். இந்த 2 நாட்கள் புத்தாக்க பயிற்சியில் 17வது சட்டமன்ற பேரவையின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ளுமாறு நான் அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன்.
1: தில்லியில் நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் திமுக அரசின் சாதனைகளைத்தான் முதலமைச்சர் திரு விஜய் தமது அரசின் சாதனைகள் போல் படித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகம் கடனில் தத்தளிப்பதாக குற்றம் சாட்டிய திரு விஜய் தற்போது நாட்டிலேயே பொருளாதார வளர்ச்சியில் 2வது மிகப்பெரிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் தெரிவித்த கருத்துக்கள் தாவேக அரசின் 1 மாத கால சாதனைகளா அல்லது திமுக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகளா என்பது குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம்

0: சுட்டிக்காட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த காலத்திற்குள் மேட்டூர் அணை திறக்கப்படாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்காமல் சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் ஏமாற்று அறிவிப்பை தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் வழங்கப்பட்ட மும்முனை மின்சாரத்தை தற்போது 18 மணி நேரமாக தாவேக அரசு குறைத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையிலிருந்து நீரை திறந்து அது கடைமடை வரை சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு ஆந்திரம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: சேலம் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் இயக்குநர் திரு நௌஷாத் கூறியுள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: இப்ப இருக்குது ரெண்டு சைடுல எக்ஸ்பான்ஷன், டபுள் சைஸ் சைடு, இந்த கன்வேயர் பெல்ட் எல்லாமே வந்துடும். இப்ப இருக்குது அரைவலும் டிபார்ச்சரும் எல்லாமே சேர்ந்த டிபார்ச்சர் ஆயிடும், தனியா அரைவல் வந்துடும். ஸ்தலத்துக்கு ஏப்ரல் தான் பரையுது, அந்த ஏப்ரல் ரெண்டு ஃபிளைட்டுக்கு தான் இருந்தது. இப்போ ரெண்டு கூட அடிஷ்னலா 4 ஆகி அப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சாச்சு, இன்னும் ஆப்ரேஷன் செய்யுது. பட்சே டிஜிசிஏ பெர்மிஷன் கிட்டி கழிஞ்சா 4லேயும் இந்த மருந்து நார்மல் யூஸ் செய்யும். ஆல்ரெடி நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ் இன்டிமேட் இந்த மாதிரி நைட்டில் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கு. இப்போ லேண்ட் அக்யூசிஷன் நம்ம 400 ஏக்கர் கேட்டிருக்கு, அதில் இப்போ 210 ஏக்கர் கிடைக்குது. அந்த 210 ஏக்கர்ல இந்த மாதிரி நைட் லேண்டிங் ஃபெசிலிட்டி, அதுக்கு தான் 360 கோர் சாங்ஷன் ஆயிருக்கு.
0: கீர்த்தி சக்ரா விருது பெற்றது தமக்கு கிடைத்த பெரிய அங்கீகாரம் என்று தேனியைச் சேர்ந்த ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரம் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது நாட்டிற்காக ரத்தம் சிந்தியதை நினைத்து பெருமிதம் கொள்வதாக தெரிவித்தார்.
4: என் பேர் லென்ஸ்நாயக் மீனாட்சி சுந்தரம், நான் இந்தியன் ஆர்மியில டியூட்டி பாக்குறேன். காமே கவுண்டன்பட்ல இருக்க மேக்சிமம் வேலை பார்க்கறது ராணுவத்திலையும் போலீஸ்லையும் தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க கொடுக்குற மோட்டிவேலையும் அதில் தான் நாங்கள் ராணுவத்தை சேரணும்னு எங்களுக்கு ஆசை இருந்துச்சு சார். பட்ட கஷ்டத்துக்கு அந்த அரசாங்கமே எனக்கு இவ்வளோ பெரிய விருது கொடுத்துருக்காங்க, அது மிகப்பெரிய சந்தோஷம். அது எங்கள் குடும்பத்தார்களும் எங்கள் ஊருக்காரங்களும் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க, அதுக்காண்டி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சீப்பிரி கமாண்டராக இருக்க தீவிரவாதி பிடிக்கிறதா எங்கள் குறிக்கோளாகவே இருந்துச்சு, அதுக்காண்டி எங்கள் உயிரவே தியாகம் பண்ண கூட தயாராக இருந்தோம். வருங்காலத்தில் ராணுவத்தில் சேர்ற இளைஞர்களுக்கு வந்து நான் சொல்கிறது, ஸ்கூல்லேருந்து என்ஜிசி என்எஸ்எஸ் இந்த மாதிரி இதில் சேரணும், காலேஜில் போய் என்ஜிசியை சேரணும், அவங்களே உங்களுக்கு பாதி சொல்லி கொடுத்துறாங்க, அந்த ஆசையை தூண்டிடுவாங்க. நம்ம உடல் தகுதி எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் அந்த 21 வயசுக்குள்ள நம்ம எப்படியாவது சேரணும்னு நினைச்சா கண்டிப்பாக செஞ்சிடலாம்.
0: மாவட்ட செய்திகள். திருச்சி மாவட்ட வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு அங்காடிகளில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பிரதமரின் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்ட தொடக்க விழா இன்று நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆட்சியர் திரு மணீஷ் நர்னவர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இத்தாலியின் மாண்டியா

அசிமிலியானோ வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஷுவில் அடுத்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனீஷ் ஓம்கார் சிங், இளவேனில் வாலறிவன் உட்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் எகிப்தின் கெய்ரோவில் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள போட்டியில் அர்ஜுன் பபுட்டா, தனுஷ் ஸ்ரீகாந்த், திவ்யா, ரிதம் சங்வன் உட்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தாவேக்க அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் திரை இசை பாடல்களாய் கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சி இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.

0: ஆகாஷவாணி மதுரை மத்தியிலே 1269 நிகழ்ச்சியில் நிறைவு பெறுகிறது மதுரை தென்றல். தொடர்வது மாவட்ட செய்திகள் மற்றும் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக
1: ஆகாஷவாணி சேலம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் விஜயகுமார்.
2: மத்திய அரசு ஏழை எளிய சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பயனடையும் வகையில் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடைக்கோடி மனிதருக்கும் வங்கி சேவை கிடைக்கும் வகையில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அனைத்து வீடுகளுக்கும் வங்கி சேவை என்ற நிலையிலிருந்து வீட்டிலுள்ள வயது வந்தோர் அனைவருக்கும் வங்கி சேவை என்ற நிலைக்கு பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் உயர்ந்துள்ளது. பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மூலம் அரசின் சலுகைகள் பெறுவதற்கு வங்கி கணக்குகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் பூஜ்ய இருப்பு தொகையுடன் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கி கணக்குகள் தொடங்கப்படுகின்றன. சேலம் மாவட்டத்தில் முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் 15 நிமிட நேரத்தில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் அம்மாப்பேட்டை பாரத ஸ்டேட் வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் பூமிநாதன்.
3: இங்க ஒரு நாளைக்கு 5-10 வரைக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக வராங்க. முதியோர் பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அக்கௌண்ட் தேவைப்படுது. நலவாரிய திட்டங்கள், சில அரசு மானியம் பெறுவதற்கான நிறைய திட்டங்கள், கேஸ் மானியம் பெறுவதற்கு, சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள் இவங்க எல்லாருமே வந்து அக்கௌண்ட் வேணுங்கிறதுக்காக இங்க வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஆதார் ஜெராக்ஸ் மட்டும் இருந்தா போதும், அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருவோம். மினிமம் ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள இவங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். அவங்க பாஸ்புக் உடனே வாங்கி கொடுத்ததுனால இவங்க வந்து உடனே பயனடைறாங்க. இதோட சேர்த்து 1 வீக்ல வந்து அவங்களுக்கு ரூபே ஏடிஎம் கார்டும் வந்துருது. ஏடிஎம் பரிவர்த்தனைகளும் அவங்க ஈஸியா வெளியில செஞ்சுக்கிறாங்க.
2: பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கி கணக்கு தொடங்குவது மிக எளிமையாக இருப்பதாக பயனாளிகள் கருத்து தெரிவிக்கின்றனர்.
4: என் பேர் இன்பதகன், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். இப்ப அக்கௌண்ட் ஓபன் பண்ண SBI சர்வீஸ் சென்டருக்கு வந்தேன். வெறும் ஆதார் கார்டு வச்சு ஓபன் பண்ணலான்ட்டாங்க. ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு. அது எனக்கு காலேஜ்ல வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வாங்குறதுக்கும் காலேஜ்ல ஃபீஸ் பண்ணவும் எல்லா இடத்துக்கும் டிரான்சாக்ஷன் பண்ண யூஸா இருக்கு. அதுவும் இல்லாம ஏடிஎம் கார்டு பேன் கார்டும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது.
5: என் பேர் கஸ்தூரி. நாங்க எங்க பேங்க் குழுவுக்காரும் எங்க பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வந்தோம். கத்தி நிமிஷத்துல எங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுத்துட்டாங்க. பேங்க்ல ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு கடன் ஆகட்டும், பேங்க்ல இருந்து லோன் ஆகட்டும், எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. எங்களுக்கு குழு பேர் வந்து சிந்து நதி குழு. நாங்க ஒரு 16 பேர் இருக்கோம். எங்களோட எந்த தேவைகளா இருந்தாலும் இங்க வரோம். எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க.
2: சேலம் மாவட்டத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் மட்டும் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,37,190 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 197,22,00,000 ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது என்பதிலிருந்தே பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வெற்றியானது உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படையாக தெரியும். சமூகத்தின் அடித்தட்டு குடும்பத்தில் இருந்தாலும் தொடர் முயற்சியால் நாட்டின் மிகச்சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து கல்வி பயிலும் வாய்ப்பினை சேலம் மாவட்டம் சிந்தாமணியூரைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி கீர்த்தி மாலினி பெற்று சாதனை படைத்துள்ளார். கைத்தறி நெசவாளரான நாகராஜ் உமா தம்பதியின் மகளான கீர்த்தி மாலினி ஒருங்கிணைந்த பொறியியல் நுழைவுத் தேர்வான JEE மெயின் மற்றும் JEE அட்வான்ஸ் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று சேலம் மாவட்டத்தில் முதன்மையானவராக உள்ளார். அகில இந்திய தரவரிசை பட்டியலிலும் சிறப்பிடம் பெற்றுள்ள மாணவி கீர்த்தி மாலினிக்கு நாட்டின் தலைசிறந்த இந்திய தொழில்நுட்ப கழகங்களில் சேர்ந்து பயிலும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. நவீன வாழ்க்கை முறையில் மின்னணு சாதனங்களின் அதிகப்படியான பயன்பாடும் சமூக வலைதளங்கள் செயல்பாடுகள் மீதான ஆர்வமும் ஆரோக்கியத்தை கேள்விக்குறியாக்கி விடுகின்றன. குறிப்பாக கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் மின்னணு சாதனங்களை குழந்தைகள் பயன்படுத்துவது தவிர்க்க முடியாததாக மாறியுள்ள நிலையில் அவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க யோகாசனம் பேருதவி புரிந்து வருகிறது. குழந்தைகளுக்கான யோகாசனங்கள் விளையாட்டு போலவே இருக்க வேண்டியிருக்கும் நிலையில் ஏரியல் யோகா அதற்கான தேவையை பூர்த்தி செய்து வருகிறது. ஏரியல் யோகா என்பது பாரம்பரிய யோகாசனங்களை கூரையில் கட்டப்பட்ட வலுவான துணி ஊஞ்சலின் உதவியுடன் செய்வதாகும். இதில் உடலின் எடை ஊஞ்சலால் தாங்கப்படுவதால் முதுகுத்தண்டு மற்றும் மூட்டுகள் மீதான அழுத்தம் குறைகிறது. தரையில் செய்யும் வழக்கமான யோகாவை விட துணியாலான ஊஞ்சலில் தொங்கியபடி செய்யப்படும் இந்த யோகா உடல் வலிமை, நெகிழ்வுத்தன்மை மற்றும் மன அழுத்த குறைப்பில் சிறப்பான பலன்களை தருகிறது. தரையில் செய்ய முடியாத பல ஆசனங்களை ஏரியல் யோகாவில் செய்ய முடியும். இது முதுகுவலி, கழுத்து வலி பிரச்சனை உள்ளவர்களுக்கும் பாதுகாப்பானது. எதிர்கால நம்பிக்கையான குழந்தைகளின்

0: உடல் மற்றும் மனதின் சக்தி அதிகரிக்கும் போது அவர்களின் ஆற்றல் மிக்க செயல்பாடுகளும் நேர்த்தியாகின்றன. குழந்தை பருவ ஊஞ்சலை நினைவுபடுத்தும் ஏரியல் யோகா ஏற்றம் பெற உதவுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
1: சேலம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் விஜயகுமார்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானுடன் அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். பிரேசில் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி நமது ராணுவ வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்ததாக அவர் தெரிவித்தார். எதிர்கால தேவையையும் கருத்தில் கொண்டு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பாதுகாப்பு படைகளுக்கு அதிநவீன கருவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் சுய சார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் மகளிரை தொழில் முனைவோராக உருவாக்குவதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கும் இது வழிவகை செய்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். 91 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 48% புத்தொழில் நிறுவனங்களில் இயக்குநராக பெண்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். யாத்திரை நடைபெறும் பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். யாத்ரீகர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தரப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இப்பணியில் பாதுகாப்பு படைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். சிறு விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சிறு விவசாயிகள் பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் திறன்மிக்கவர்களாக இருந்தால் அது உலகின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். இதன் காரணமாக கோதுமை உற்பத்தி 11 கோடியே 80 லட்சம் டன்னை எட்டியதாக அவர் கூறினார். தோட்டக்கலை பயிர் உற்பத்தி 37 கோடியே 80 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மீன் உற்பத்தி 1 கோடியே 90 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய உணவு பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்திய சூரிய சக்தி நிறுவனம் கடந்த நிதியாண்டில் சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக அதன் லாபம் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த காலகட்டத்தில் அந்த நிறுவனம் 18,554 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக கூறினார். வரிக்கு பிந்தைய நிகர லாபம் 578 கோடி ரூபாயாக இருந்தது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக இந்த நிறுவனத்தின் அலுவலர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய

0: அரசு கூறியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் 44 கோடி பேருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற 1,20,00,000 மூத்த குடிமக்கள் பதிவு செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மத்திய அரசு மக்களின் நலனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் திரு J.P. Nadda தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். போதைப்பொருள் பயன்பாடு சமூகத்திற்கு பெரிய அளவில் தீங்கினை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறினார். தமிழக பிஜேபி மையக்குழு ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேகதாது அணை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்குமாறு கர்நாடக முதலமைச்சர் திரு DK Shivakumar மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நீர்வளத்துறை அமைச்சர் திரு C.R. Patilஐ சந்தித்து இது தொடர்பான கோரிக்கை மனுவினை அவர் வழங்கினார். இந்த திட்டத்திற்கான ஒப்புதலை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய நீர் மேம்பாட்டு முகமையின் நதிநீர் இணைப்பு திட்டங்களில் கர்நாடக மாநிலத்திற்கு உரிய பங்கு கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு DK Shivakumar கோரியுள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் வாரணாசியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்டார். வாரணாசியில் நடைபெற்ற இதற்கான கூட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் பங்கேற்றனர். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் தமது மனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருமதி மீனாட்சி நடராஜன் தாக்கல் செய்த மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நீதிபதிகள் திரு பிரசாந்த் குமார் மிஸ்ரா, திரு அதுல் சந்தூர்கர் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இருப்பினும் தேர்தல் மனுவாக இதனை தாக்கல் செய்ய மனுதாரர் அனுமதிக்கப்படுவதாக அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானுடனான அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அடுத்த 2 தினங்களுக்குள் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடும் என்று கூறியுள்ளார். பிரேசிலின் சாவ் ஜோசேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-17 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் லியோனா லீயை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷே சர்மாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-19 என்ற செட்கணக்கில் பிலிப்பைன்ஸின் ஜுவல் ஆஞ்சலோ ஆல்போவை வென்றார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அபினவ் கர்க், தன்வி பற்றி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஜப்பானில் இப்போட்டி வரும் 26ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசிமிலியானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஷு

அடுத்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனிஷ் ஓம்கர் சிங், இளவேனில் வாலறிவன் உட்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத் துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானுடன் அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். பிரேசில் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. இன்றைய நமது பண்ணை செய்தியில் வெண்பன்றி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி விளாம்பட்டி PS பாலமுருகன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
3: பத்து 12 குட்டி போட்டுச்சுன்னா பால் இல்லைன்னா இதுக்கே ரெடிமேட் பால்லாம் இருக்குது, எல்லா கம்பெனிலையுமே இருக்குது. அந்த பாலும் எட்டாவது நாள்லேருந்து கொஞ்சம் குடிக்க ஆரம்பிச்சிடும். குட்டிக்கு மட்டும் விட்டமின் அதிகமாக கிடைக்கும், குரோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுவோம். 55 வரையும் வளர்ப்போம், தாய்ப்பண்ணியோட இருக்கும். 55 அப்புறம் நம்ம தனியாக பிரிச்சிருவோம். பிரிச்சுட்டு இது ஃபேட்னிங் யூனிட் போயிடும். பிரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 4-5 ஒரு மாதிரி டல்லாக இருக்கும், ஃபீட் அதிகமாக சாப்பிடாது வைக்காது. ஏன்னா தாய்ட்டு எந்த விலங்கையும் தாய்ட்டு பிரித்தோம்னா அது என்ன செய்யும், ஒரு 1 ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். 50% கொஞ்சம் ஃபீடு போடுவோம், 50% வந்து நம்ம அந்த ஹோட்டல் வேஸ்ட்டு, அந்த கோழி வேஸ்ட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி, கோழி வேஸ்ட்லாம் பாயில் பண்ணி அதுக்கப்புறம் பெப்பர் அதெல்லாம் போட்டு இது டெர்மரிக் போட்டு பாயில் பண்ணி அதுக்கப்புறம் தான் போடுவோம். ஏன்னா அதில் பிளாஸ்மா வைரஸ்னு ஒன்று இருக்கும் கோழியில், வந்து அது வந்து மனிதனுக்கு அஃபெக்ட் ஆகுது, ஆனால் விலங்குக்கு வந்து லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுவோம். கோழி வேஸ்ட்லாம் பாயில் பண்ணி தான் இது பண்ணி யூஸ் பண்ணுவோம். கறி பண்ணிக்கு கொஞ்சம் வேஸ்ட்டு போடுவோம். பண்ணிக்கு வந்து ஆக்சுவலாக வந்து மெதுவாக வந்து அதுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி. ஒரு அனிமலுக்கு வந்து அடுத்த அனிமலுக்கு வர லேட் ஆகும். பண்ணிக்கு வந்து நோய் எதிர்ப்பு அதிகம், பொதுவாகவே டிசீஸ் இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுப்போம். மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபார்ம்ல வந்து நிறைய கம்பெனி ஸ்ப்ரே இருக்கு, நம்ம 3 ஒன்ஸ் வந்து கம்பல்சரி ஃபார்மை சுற்றி எல்லாமே மெயின்டைன் பண்ணிடுவோம். அன்வான்டாக யாரையும் உள்ள அலோவ் பண்ணுறது இல்லை ஃபார்ம்ல. முதல் தாய் பண்ணி ஒரு 60 இருக்கு, 60 இருக்கு, 60 தனித்தனி இண்டிவிஜுவல் ஒரு ரூம்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஃபேட்னிங் அனிமல் வந்து ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 450 இருக்கு. நம்ம பெர் காஸ்ட் ஒரு குட்டியோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ஒரு 4000 ஆகும், ஃபீடு எல்லாம் சேர்த்து அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் வரும். மேலே நல்லா தண்ணி அடிச்சு எல்லாமே நல்லா குளிராக இது பண்ணிடுவோம். நிப்பிள் ட்ரிங்கிங் சிஸ்டமும் இருக்கு, நார்மலாக தண்ணியை தொட்டியில் ஊற்றி வைப்பாங்க, அது குடிச்சுனா அதுலேயே யூரின் போகும், மோஷன் போகும், அதை குடிச்சுன்னா டிசீஸ் வரும். நம்ம எல்லாமே ட்ரிங்கிங் நிப்பிள் தனியாக போட்டுருவோம், போய் மவுத்தை வச்சனா தான் தண்ணி வரும், மவுத்தை எடுத்துட்டு தான் தண்ணி நின்றோம். நம்ம வந்து கறியாக சேல் பண்ணுறது கிடையாது, லைஃப் ஸ்டாக் தான். உயிரடையாக வந்து வேப்ரிட்ஜில் போய் இடம் போட்டு அந்த மாதிரி தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம். கட்டிங் நம்ம பண்ணலை, நம்ம அப்படியே உயிரோடு உள்ள அனிமலை மொத்த சேல்ஸாக வருவாங்க, 4-5 அப்படி மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க.
2: இதுவரை வெண்பன்றி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி விளாம்பட்டி PS பாலமுருகன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
6: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
7: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு

நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: ஹார்மோனியம். நமது மண்ணுமணியம் நிகழ்ச்சியில் கடந்த 10ஆம் தேதி தோட்டக்கலை பயிர்களில் உயர் விளைச்சலுக்கான தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி காமாட்சிபுரம் வேளாண் அறிவியல் மைய தோட்டக்கலை துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி ராஜாராமன் அவர்கள் தந்த தகவல்களின் முதல் பகுதி கேட்டோம். இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை இனி கேட்கலாம்.
1: சொட்டு நீர் பாசனத்தை வந்து நீங்க பயன்படுத்திக்கணுங்க. இது வந்து ரொம்ப நாளாவது இந்த முறைகள் வந்து தேனி மாவட்டத்தில் வந்து மேக்சிமம் 90% வந்து இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மற்ற மாவட்டத்திலையும் இதை கேட்குற விவசாயிகள் வந்து அந்த சொட்டு நீர் பாசனத்தை வந்து நீங்க பயன்படுத்திக்கணுங்க அப்படிங்கறதான் வந்து நம்ம அரசோட வந்து ரொம்ப முக்கியமான குறிக்கோளா இருக்கு. வேற விவசாயம் என்ன பண்றாங்க, முக்கியமா வந்து பலப்பயிரான திராட்சை விவசாயம் வந்து அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க எந்தெந்த மாவட்டத்தில எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பண்றாங்க அப்படின்னா வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பண்றாங்க, திண்டுக்கல் மாவட்டத்தில் பண்றாங்க, அதே மாதிரி தேனி மாவட்டத்திலையும் வந்து அதிகமான விவசாயிகள் வந்து திராட்சை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. திராட்சை விவசாயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அருமையான விவசாயங்க. திண்டுக்கல்ல வந்து எல்லா இடத்துலையும் வர்றதில்ல, அந்த மலைக்கும் கீழே உள்ள பகுதியில் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த விவசாயம் பண்றாங்க அப்படின்னா வந்து ஒன்று வந்து அதிகமான மகசூல் தரும், விளைச்சல் வர்றதுனால நம்மளுக்கு வந்து அதிகமான லாபமும் வந்து விவசாயிகளுக்கு வருங்க. இந்தியாவிலேயே வந்து அதிகமாக அறுவடை பண்ணுற மாநிலம் வந்து அதாவது 2 வருஷத்துக்கு வந்து 5 அறுவடைகள் வந்து திராட்சையில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் பண்ணுறாங்க. இந்தியாவில் அதிகமாக திராட்சை விவசாயம் பண்ணுற மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா சொல்லுவாங்க. அங்கே என்னன்னா வருஷத்துக்கு 1 அறுவடை தான் பண்ணுவாங்க, அதாவது மார்ச் டு ஏப்ரலில் தான் பண்ணுவாங்க. பட்டு தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு எப்படி அப்படின்னா நம்ம நெல் விவசாயம் மாதிரி பண்ணுறாங்க, அதாவது 1-2 வருஷத்தில் வந்து 5 அறுவடைகள், 4 மாதத்துக்கு 1 வாட்டி வந்து 1 அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து நம்ம தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு வந்து கருப்பு திராட்சை, பன்னீர் திராட்சை அப்படிங்கிற அந்த ஒரு ரகம் தான் நம்ம அதிகமாக 90% வந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீதி வந்து ஒரு சில வெரைட்டி, அதாவது அந்த நம்ம கிரீன் கலரில் இருக்கும் கணேஷ் மெடிக்கா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி வந்து நம்ம நாசிக்கில் இருக்கிற வந்து தேசிய திராட்சை ஆராய்ச்சி நிலையம் ரிலீஸ் பண்ணாங்க. மெடிக்கா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ஒரு 3-4 இயர்ஸ் பிஃபோர் அந்த வெரைட்டி வந்து நம்ம தேனி மாவட்டத்தில் வந்து எங்களுடைய செண்டெக்ட் வேளாண் அறிவியல் மையம் வந்து அறிமுகப்படுத்தி ஒரு சில விவசாயிகள் வந்து அதை வந்து பரவலாக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம திராட்சையில் வந்து அந்த பன்னீர் திராட்சைக்கும் அந்த மெடிக்கா திராட்சை ரகத்துக்கும் என்ன வந்து வித்தியாசம் அப்படின்னா வந்து பன்னீர் திராட்சையில் வந்து 70-80% வந்து தண்ணி வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அதே போல் அதை நம்ம ஜூஸ் போட்டு குடித்தோம்னா வெளிர் ரெட் கலரில் இருக்கும். பட் வந்து நம்ம மெடிக்கா அப்படிங்கிற வெரைட்டியை நம்ம வந்து ஜூஸ் போட்டு குடித்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து அந்த ரெட் கலரில் இருக்கும், நம்ம பிளட்டோட கலர்.

மாதிரியே இருக்கும். விவசாயிகள் வந்து அந்த மெடிக்கா வெரைட்டி வந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அது விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 இயர்ஸாக வந்து நம்ம பரவலாக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது என்ன, ரெண்டுக்குமே வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கலர் டிஃப்ரென்ஸ் தான். டேஸ்ட் வைஸ் வந்து நம்ம பன்னீர் திராட்சை வந்து அதிகமான டேஸ்ட் இருக்கும். பட் வந்து மெடிக்கா அப்படிங்கிற வெரைட்டியில் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் புளிப்புத்தன்மையாக இருக்கும். பட் வந்து கலர் வந்து ரொம்ப டீப் ரெட் கலரில் இருக்கும். அதை பார்த்தாலே வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஜூஸ் போட்டு காட்டினோம் அப்படின்னா வந்து அந்த கஸ்டமர்ஸ் அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதனாலவே வந்து அந்த விவசாயம் வந்து தேனி மாவட்டத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேனி மாவட்டத்தில் தான் வந்து அதிகமான ஏரியா அந்த நம்ம திராட்சை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா வந்து பக்கத்தில் வந்து நம்மளுக்கு வந்து கேரளா அந்த ஸ்டேட் இருக்கிறதுனால நம்ம எந்த ஒரு அறுவடை திராட்சையெல்லாம் ரொம்ப பெரிஷபிளுங்க. ரொம்ப நாள் அப்படியே விட்டுருந்தோம், ஒரு 2-3 டேஸில் வந்து அதோட நீர்த்தன்மை வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப குறையும். அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம அறுவடை பண்ணோன்னே அன்னைக்கு ஈவினிங்கே வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி எந்த ஒரு டெஸ்டினேஷன் போகணுமோ அங்கே வந்து நம்ம சென்ட் பண்ணிடுறோம். இப்போ நம்மளுக்கு திராட்சை வந்து கேரளா பக்கமாக இருக்கிறதுனால மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ஈஸிங்க. ஒரு 110-120 நாளில் வந்து அறுவடை பண்ணிட்டு அது வந்து காசாக மாறிடுது, அதாவது மணியாக மாறிடுது. அப்போ வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. கேட்குறாங்க விவசாயிகள் வந்து நம்மளுக்கு கேவிகேக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி டாக்ரேஜ் கண்ணு தாங்க, எங்கள் ஊரில் வந்து விளையுமா அப்படின்லாம் நம்ம கேட்குறாங்க. எல்லா ஊர்லேயுமே வந்து திராட்சையை வந்து விவசாயம் பண்ணலாங்க. அதில் இருக்கிற ஒரே ட்ராபேக் வந்து அந்த கிளைமேட்டு தான். அந்த கிளைமேட்டு, சாயில், அந்த விண்டு வெலாசிட்டி, அந்த விண்டு, அந்த இது ஒரு சில காரணிகள் வந்து டெம்பரேச்சர், இது மாதிரி ஒரு சில காரணிகள் வந்து இந்த திராட்சை விவசாயத்தில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகுது. எல்லா மாவட்டத்துலேயும் வரும், ராமநாதபுரம் மாவட்டமாக இருந்தாலும் திராட்சை வருங்க. பட் வந்து நம்ம திராட்சை செடி வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு 6 மந்த்தில் ஒரு 9 மந்த்தில் நம்மளுக்கு ஈல்டு வர்றப்போ வந்து புளிப்புத்தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெயில் ஏரியாவில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா வந்து புளிப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு சில விவசாயிகள் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த அவங்களோட ஃபீட்பேக் வந்து ஒன்லி வந்து புளிப்புத்தன்மை. இப்போ வந்து திராட்சையில் வந்து அந்த புளிப்புத்தன்மை வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா வந்து டிஎஸ்எஸ் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ டிஎஸ்எஸ் வேல்யூ வந்து 16 ஒரு 20-22 இருந்தால் தாங்க நல்லா இனிப்பாக இருக்கும். அதாவது நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஜூஸ் போடுறோம் அப்படின்னா வந்து அந்த பிரிக்ஸ் கண்டென்ட் வந்து ஒரு 18-22 இருந்தால் தான் வந்து திராட்சை பழரசம் வந்து நல்லா இனிப்பாக இருக்கும். நம்மளுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப வந்து புளிப்புத்தன்மை வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை வந்து விரும்ப மாட்டாங்க. அப்போ வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் குவாலிட்டி வைஸ். இதுதாங்க ஒரே இஷ்யூ. மற்றபடி வந்து நம்மளுக்கு கிளைமேட் நல்லா இருக்குது அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பாக வந்து திராட்சை விவசாயம் பண்ணலாம். திராட்சை விவசாயம் பண்ணுறவங்க வந்து அந்தந்த சீசனில் வந்து ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம கோடைக்காலம் அப்படின்னா தோட்டத்திலேயே வந்து 1 கிலோ வந்து 80 ரூபாயிலேருந்து 100 ரூபா போகுங்க. மே, ஜூன், ஜூலை இல்லை ஏப்ரல்லேருந்து அந்த ஜூன் வரைக்கும் உள்ள காலத்தில் வந்து நம்ம அறுவடை பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து அந்த ரேட் வந்து 1 கிலோவுக்கு வந்து இவ்வளவு போகும், 80 ரூபாயிலேருந்து 100 ரூபா போகும். ட்ரைனிங் அண்ட் ப்ரூனிங் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கவாத்து பண்ணுறது. கவாத்து வந்து கரெக்டாக நம்ம பண்ணணும், அறுவடை பண்ணுற டயத்தை பொறுத்து நம்ம கவாத்து பண்ணணும். 90 ஒரு 110 நாள் முன்னாடி நம்ம பண்ணி வச்சோம், கவாத்து பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அந்த டயத்தில் அறுவடை வர்றப்போ வந்து நம்மளுக்கு ரேட்டு வந்து கரெக்டான டைம் இருக்குது. ஒவ்வொரு இயருக்கும் வந்து நம்ம எப்படி ரேட் இந்த டயத்தில் இவ்வளவு வருது, இந்த டயத்தில் இவ்வளவு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. விவசாயிகள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டைரி வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கணுங்க. கரெக்டான டைரி வாங்கி வச்சுட்டு இந்த ஏப்ரல் மந்த்து வந்து திராட்சையோட ரேட்டு வந்து 1 கிலோ வந்து இவ்வளவு விற்கிது, மேலே வந்து இவ்வளவு விற்கிது. இது வந்து திராட்சை விவசாயத்துக்குன்னு மட்டும் கிடையாது, அனைத்து தோட்டக்கலை பயிர்களுக்குமே வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து ஒரு சில சீசனில் வந்து ஹையாக போகும், அதிகமாக இருக்கும். ஒரு சில சீசனில் வந்து ரொம்ப கம்மியாக வரும். அதே போல் வந்து தக்காளி ஒரு சில டயத்தில் வந்து நம்மளுக்கு அதிகமான விலை போகும், ஒரு சில டயத்தில் வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மியாக. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 2 வருஷம் டைரியில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து அடுத்த 3வது வருஷத்துலேருந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிடலாம், ஒரு விவசாயி வந்து எக்ஸ்பர்ட் ஆயிடலாம். சுற்று வட்டாரத்தில் இது மாதிரி சொல்லி விவசாயம் பண்ணுனாங்க அப்படின்னா வந்து கரெக்டான மகசூல் கிடைக்குங்க, அதே மாதிரி வந்து வருமானம் வந்து அதிகமாக கிடைக்கும். இதுதான் வந்து முக்கியமானது. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை மத்திய அரசாக இருந்தாலும் சரி, அவங்களோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா வந்து விவசாயிகளோட வருமானத்தை வந்து 2 மடங்கு அல்லது 3 மடங்காக ஆக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக வந்து விவசாயிகளுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அரசாங்கத்தோட முக்கிய நோக்கமே வந்து விவசாயிகளை வந்து
இரண்டு மடங்கு லாபம் அல்லது மூன்று மடங்கு லாபம் வர வைக்கிறது. இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னா, இது வந்து ஒரு வழிமுறை. இது மாதிரி ஒவ்வொரு மந்த்லேயும் இவ்வளோ ரேட்டு வருது அப்படிங்கிறது வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் வந்து விவசாயம் பண்ணுறப்ப வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து விவசாயத்தை வந்து தேர்ந்தெடுத்து அந்த டயத்தில் வந்து விவசாயம் அந்த ஒரு பயிரை பண்ணி நம்ம அதிகமாக வந்து நம்ம லாப கணக்கு வந்து அதிகமாக இருக்கும்.

0: ஒரு செடியை வந்து டாக்ரிஜ் வச்சிட்டீங்க, ஒட்டு கட்டி ஒரு 6 மந்த் 8 மந்த்தில் நம்மளுக்கு வந்து அதில் அறுவடை பண்ணுற மாதிரி வந்துடுங்க. ஒரு 120 டேஸு கவாத்து பண்ணி. அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வந்து முக்கியமாக நம்ம அந்த விவசாயத்தில் பண்ணுறப்ப வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். பக்கத்தில் வந்து கேரளா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஒரு இஷ்யூவும் இல்லை.
1: பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தோட்டக்கலை பயிர்களில் உயர் விளைச்சலுக்கான தொழில்நுட்பங்கள் என்பது குறித்து தேனி காமாட்சிபுரம் வேளாண் அறிவியல் மைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி ராஜாராமன் அவர்கள் தரும் தகவல்களின் நிறைவு பகுதி.
1: திராட்சை விவசாயம் பண்றாங்க அப்படின்னா வந்து உர நிர்வாகம் மற்றும் நீர் நிர்வாகம் வந்து ரொம்ப முக்கியங்க. தண்ணி வந்து நம்ம கரெக்டா வந்து சொட்டு நீர்ல தான் விடணுங்க, வேற வழியே கிடையாது. திராட்சை விவசாயம் பண்றப்ப உர நிர்வாகம் வந்து மேக்சிமம் வந்து ஆர்கானிக் முறையில விவசாயம் பண்றாங்க திராட்சையில அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து அவங்க வந்து அதிகமான மகசூல் எடுக்கிறாங்க. இன்ஆர்கானிக் முறையில பண்றதை விட ஆர்கானிக் முறையில நம்ம பண்றப்ப ஆர்கானிக் முறையில என்ன உரம் போடுறாங்க அப்படின்னா வந்து ஒன்று வந்து வெர்மி கம்போஸ்ட் அதிகமாக யூஸ் பண்றாங்க, மண்புழு உரம். இன்னொன்று வந்து ஊட்டமேற்றிய தொழு உரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம மாட்டு சாணம் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து அதை வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம குமிச்சு வச்சிருவாங்க. குமிச்சு வச்சு டைரக்டா வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ண போறது இல்லை, குமிச்சு வச்சுட்டு ஒரு 40 நாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அந்த ஹீட் வந்து போன பிறகுதான் வந்து நம்ம அந்த செடிக்கே நம்ம போடணும். அப்போ போடுறப்ப ஒரு சில விவசாயிகள் என்னன்னா அந்த தொழு உரத்தை என்ன பண்றாங்க வந்து ஊட்டமேற்றிய தொழு உரம் அப்படிங்கிற முறை. அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது, உயிர் உரங்கள் அதாவது சூடமோனாஸாக இருந்தாலும் சரி, பாஸ்போ பாக்டீரியா இருந்தாலும் சரி, வேற ஒரு சில உயிர் உரங்கள் இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே வந்து அந்த தொழு உரத்தோட கலந்துடணும். கலந்து டெய்லி வந்து அதுக்கு தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த நார்மலாக இருக்கிற அந்த தொழு உரத்தில் இருக்கிற தலைச்சத்து, மணிச்சத்து, இல்லை சாம்பல் சத்து, அந்த சத்துக்கள்லாம் வந்து நம்ம இந்த உயிர் உரங்கள் போடுறதுனால வந்து அப்படியே டபுள் மடங்கு ஆகும், இல்லை அப்படின்னா 3 மடங்கு கூட அந்த சத்து வந்து அதிகமாகும் அந்த தொழு உரத்தில். அதை நம்ம வந்து ஒரு செடிக்கு வந்து குறைஞ்ச அளவுலேயே நம்ம போட்டுக்கலாம். வேறு பகுதியிலேருந்து ஒரு 1.5 அடி விட்டு நம்ம தொழு உரத்தை போட்டுட்டு நம்ம தண்ணி விடுறப்ப அதோட வாழ்நாள் இல்லை அந்த மகசூல் கொடுக்குற தன்மையை வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாகும். இப்போ நம்ம திராட்சை செடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு 15 to 17 years வரைக்கும் நம்ம வந்து அந்த ஒரே செடியை வச்சுக்கலாங்க. ஒட்டு கட்டின செடியை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு முக்கியமாக வந்து இந்த நீர் நிர்வாகம் உர நிர்வாகம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு மகசூல் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த பூச்சி மற்றும் நோய் தாக்கு அதையும் நம்ம வந்து சரி பண்ணிக்கிட்டோம், கரெக்டான முறையில் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து மகசூல் வந்துக்கிட்டே இருக்கும், லாபம் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் மற்ற விவசாயத்தை பண்ணுறதை விட இது மாதிரி வந்து தோட்டக்கலை பயிரில் பண்ணுறோம், திராட்சை முக்கியமாக திராட்சையில் பண்ணுறப்ப வந்து அந்த விவசாயிகள் நல்ல நிலைமையிலேயே இருப்பாங்க, நீங்கள் கண் கூட பார்க்கலாம். நம்ம தேனி மாவட்டத்திலே எடுத்துக்கிட்டோம்னா திராட்சை விவசாயிகள் வந்து ஓரளவு நல்ல லெவலில் இருப்பாங்க. அதாவது எந்த ஒரு விவசாயம் பண்ணுறதா இருந்தாலுமே நம்ம தோட்டக்கலை பயிர்னு எடுத்துக்கிட்டோம்னா தக்காளி, மிளகாய், வெங்காயம், கத்தரிக்காய், எந்த ஒரு பயிரமாக எடுத்துக்கிட்டாலுமே வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க இப்போ வருங்காலத்தில் என்னென்ன நடக்குது அப்படின்னா வந்து அந்த காலத்தில் தான் வந்து நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூரியா பொட்டாஷு இது மாதிரி வந்து நம்ம இப்பயும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் வந்து வருங்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா இல்லை வருங்காலத்தில் இல்லை இப்பயே வந்து அந்த முன்னாடி வந்து நம்ம எல்லாமே வந்து கிரானுல்ஸ் ஃபார்மில் போடுவோம், அதாவது யூரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூட்டை கணக்கில் நம்ம போடுவோங்க. பட் இந்த காலத்தில் வந்து எல்லாமே லிக்யூட் ஃபார்ம் நேனோ யூரியா, நேனோ டிஏபி, நேனோ பொட்டாஷ் அது மாதிரி வர ஆரம்பிச்சிட்டுங்க. அதை வந்து நம்ம கவர்மெண்ட்டே வந்து அதிகமாக வந்து ஊக்குவிக்கிறாங்க இந்த உரத்துக்கு பதிலாக, உரம் கிரானுல்ஸுக்கு பதிலாக இது மாதிரி லிக்யூட் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப வந்து அந்த மண்ணுக்கு வந்து பாதிப்பு வந்து ரொம்ப கம்மியாகுங்க.
0: பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தோட்டக்கலை பயிர்களில் உயர் விளைச்சலுக்கான தொழில்நுட்பங்கள் என்பது குறித்து தேனி காமாட்சிபுரம் வேளாண் அறிவியல் மைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி ராஜாராமன் அவர்கள் தரும் தகவல்களின் நிறைவு பகுதி.
1: ஒரு மண்ணோட வளம் அதிகமா இருக்கு இல்ல கம்மியா இருக்கு அப்படின்னா வந்து நம்ம ரெண்டு முறையில நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து மண் பரிசோதனை பண்ணி நீங்க வந்து மண்ணோட தரம் வந்து எப்படி இருக்கு, தலைச்சத்து எவ்வளவு இருக்கு, மணிச்சத்து எவ்வளவு இருக்கு, சாம்பல் சத்து இருக்கு, இல்ல மைக்ரோ நியூட்ரியன்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இருக்கிற கிருஷி விஞ்ஞான கேந்திரால வந்து நீங்க வந்து மண் பரிசோதனை பண்ணிக்கலாம். இது இல்லாம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து நிறைய ஆபீஸ் வேளாண்மை துறையிலேருந்து வச்சிருக்காங்க, அங்கேயும் நீங்க வந்து மண் பரிசோதனை பண்ணிக்கலாம். எந்த ஒரு விவசாயம் பண்றது ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து மண் பரிசோதனை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ஒரு வாழை விவசாயம் பண்ண போகிறோம் இல்லைன்னா ஒரு மா விவசாயம் பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு அந்த நிலத்தை வந்து நம்ம வந்து மண் பரிசோதனை பண்ணிடணும். அது பண்ணின பிறகு தான் அந்த மண்ணில் வந்து நம்ம வந்து இந்த விவசாயம் பண்ணலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அடுத்து வந்து உர நிர்வாகம் பண்ணணும். உரம் வந்து இந்த செடிக்கு வந்து இந்த மண்ணில் வந்து இவ்வளவு இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம உர அளவை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் இல்லைன்னா அதிகப்படுத்திக்கலாம். அதனால் வந்து இந்த மண் பரிசோதனை வந்து எந்த ஒரு பயிராக இருந்தாலுமே முக்கியம். அதுவும் தோட்டக்கலை பயிரில் வந்து ரொம்ப முக்கியங்க. அந்த காய்கறி பயிர்கள்லாம் போடுறோம் அப்படின்னா விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாட்டி வந்து அந்த மண் பரிசோதனை வந்து நம்ம பண்ணிக்கணும். அது பண்ணிக்கிட்டால் தான் வந்து இன்புட் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி பண்ணலாங்க. இப்போ ஒரு மண்ணில் வந்து தளிச்சத்து வந்து ஆல்ரெடி அதிகமாக இருக்குது, இல்லை மணிச்சத்து அதிகமாக இருக்குது, இல்லை சாம்பல் சத்து வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து உரத்தை வந்து நம்ம போடலாம். தெரிஞ்சுட்டு போட்டுட்டோம்னா அதுக்கு அதிகமாக போடுற உரத்தை வந்து நம்ம கம்மி பண்ணணும். அதனாலேயே வந்து இந்த இன்புட் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி பண்ணணும். நம்மளுக்கு வந்து லாப கணக்கில் வந்து விவசாயம் பண்ணலாம்.
0: இதுவரை தோட்டக்கலை பயிர்களில் உயர் விளைச்சலுக்கான தொழில்நுட்பங்கள் என்பது குறித்து தேனி காமாட்சிபுரம் வேளாண் அறிவியல் மைய தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி ராஜாராமன் அவர்கள் தந்த தகவல்களின் நிறைவு பகுதி கேட்டோம்.

சிந்தனை. புற்று கண்டு கிணறு வெட்டு. வேளாண் தகவல். காய்கறி சாகுபடியில் இன கவர்ச்சி பொறியை பயன்படுத்தும் போது நாம் கவனிக்க வேண்டியவை: தேவையான எண்ணிக்கையில் இன கவர்ச்சி பொறிகளை பயன்படுத்த வேண்டும். பயிருக்கு ஏற்றவாறு இன கவர்ச்சி பொறி

இரண்டு எண்கள் இன கவர்ச்சி பொறிகள் பயன்படுத்த வேண்டும். கத்தரியில் குருத்து மற்றும் காய்ப்புழுவை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 12 முதல் 16 எண்கள் இன கவர்ச்சி பொறி பயன்படுத்த வேண்டும். இன கவர்ச்சி பொறிகளை பயிரின் உயரத்திற்கு ஏற்றவாறு நிறுவ வேண்டும். மேலும் பயிர் வளர வளர இதன் உயரத்தை அதிகப்படுத்த வேண்டும். இனக்கவர்ச்சி பொறியில் பயன்படுத்தப்படும் மாத்திரைகளை உரிய இடைவெளியில் மாற்ற வேண்டும். பயிரில் காணப்படும் புழுவின் தன்மைக்கேற்ப இதன் கால இடைவெளி மாறுபடும். உதாரணத்திற்கு கத்தரி பயிரில் 30 முதல் 40 நாட்களுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும். இதன் மூலம் கவரப்படும் பூச்சிகளை கண்டறிவது மட்டுமன்றி அதிக அளவில் பூச்சிகளை அழிக்கலாம். இனக்கவர்ச்சி பொறிகளை அருகில் வைக்காமல் உரிய இடைவெளியில் வைத்து பராமரிக்க வேண்டும். என்ன விதமான பூச்சி தாக்குதல் என்பதை கண்டு அதற்கேற்றவாறு இனக்கவர்ச்சி பொறிகளை பயன்படுத்த வேண்டும். இனக்கவர்ச்சி பொறியில் கவரப்படும் பூச்சிகளை அவ்வப்போது அகற்றி பராமரிக்க வேண்டும். வேளாண் தகவல்கள் கேட்டோம். நிறைவாக விடை பெறுமுன், பயிர்களை சுற்றி காய்ந்த இலைகள், சருகு அல்லது வைக்கோல் கொண்டு மூடாக்கு போடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதம் ஆவியாவதை தடுக்கலாம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியை.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

நம்பிக்கையை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் அதன் வளர்ச்சியின் வேகம் குறித்தும் அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடந்த 12 ஆண்டுகளாக மகளிர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையை மாற்றி மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதை செயல்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையையும் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் மகளிரை தொழில் முனைவோராக உருவாக்குவதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கும் இது வழிவகை செய்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். 91 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 48% புத்தொழில் நிறுவனங்களில் இயக்குநராக பெண்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சிறு விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சிறு விவசாயிகள் பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் திறன்மிக்கவர்களாக இருந்தால் அது உலகின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். இதன் காரணமாக கோதுமை உற்பத்தி 11.80 கோடி எட்டியதாக அவர் கூறினார். தோட்டக்கலை பயிர் உற்பத்தி 37.80 லட்சம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மீன் உற்பத்தி 1.90 லட்சம் அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய உணவு பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தில்லியில் நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் திமுக அரசின் சாதனைகளைத்தான் முதலமைச்சர் திரு விஜய் தமது அரசின் சாதனைகள் போல் படித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழகம் கடனில் தத்தளிப்பதாக குற்றஞ்சாட்டிய திரு விஜய் தற்போது நாட்டிலேயே பொருளாதார வளர்ச்சியில் 2வது மிகப்பெரிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் தெரிவித்த கருத்துகள் தவேக அரசின் 1 மாத கால சாதனைகளா அல்லது திமுக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகளா என்பது குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த காலத்திற்குள் மேட்டூர் அணை திறக்கப்படாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்காமல் சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் ஏமாற்று அறிவிப்பை தவேக அரசு வெளியிட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் வழங்கப்பட்ட மும்முனை மின்சாரத்தை தற்போது 18 மணி நேரமாக தவேக அரசு குறைத்துள்ளதாகவும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையிலிருந்து நீரை திறந்து அது கடைமடை வரை சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசிலோ மிலானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஸுவில் அடுத்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனீஷ் ஓம்கார் சிங், இளவெனில் வாலறிவன் உள்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் எகிப்தின் கெய்ரோவில் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள போட்டியில் அர்ஜுன் பபுதா, தனுஷ் ஸ்ரீகாந்த், திவ்யா, ரிதம் சங்வான் உள்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: குளிக்கும் அறைக்குள் கெட்ட கெட்ட வார்த்தைகள்
1: படிக்கும் மனத்தில் என்ன ஆசைகள்
0: இதற்கா இதற்கா கல்வி கற்கும் சாலைகள்
1: எதற்கோ எதற்கோ இந்த வேலைகள்
2: மேதையாக வந்த பக்கம்
3: உதயேற மாத்திரை

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்ந்து வந்தே மதுரை பாடலை கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
4: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
3: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
4: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
3: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
4: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: சேருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில். நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் அறிவியல் வெள்ளி. இன்றைய நிகழ்ச்சியில் நுண் நெகிழிகள் தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் கடலியல் மற்றும் கடலோரவியல் துறையின் பேராசிரியர் முனைவர் எஸ் பரமசிவம் அவர்கள்.
2: இன்றைய உலகில் மனித சமுதாயம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகளில் ஒன்றாக நுண் நெகிழிகள் அல்லது மைக்ரோ பிளாஸ்டிக் மாசுபாடு உருவெடுத்துள்ளது. நாம் தினமும் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள் காலப்போக்கில் சிறு சிறு துகள்களாக உடைந்து சுற்றுப்புறங்களிலும் உயிரினங்களிலும் கலந்து விடுகின்றன. இந்த மிகச்சிறிய துகள்களே நுண்ணிய பிளாஸ்டிக்குகள் அல்லது நுண்ணிய நெகிழிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த நுண்ணிய நெகிழிகள் கண்களுக்கு எளிதில் தெரியாது, ஆனால் அது மனித உடல்நலம், கடல் உயிரினங்கள், மண் வளம், குடிநீர், உணவு பாதுகாப்பு ஆகிய அனைத்தையும் பாதிக்கும் ஆபத்தான மாசுபாடாக மாறியுள்ளது. இன்றைய உரையில் நுண்ணிய பிளாஸ்டிக்கின் வரையறை, உருவாகும் விதம், வகைகள், அதன் பாதிப்புகள், ஆய்வுகள் மற்றும் அதை தடுக்கும் வழிமுறைகள் பற்றி விரிவாக பார்க்கலாம். நுண்ணிய பிளாஸ்டிக் என்றால் என்ன? 5 மில்லிமீட்டருக்கும் குறைவான அளவுடைய பிளாஸ்டிக் துகள்கள் நுண்ணிய பிளாஸ்டிக் எனப்படுகின்றன. இவை மிகவும் சிறியதாக இருப்பதால் காற்றிலும் நீரிலும் மண்ணிலும் எளிதாக கலந்து விடுகின்றன. பெரிய பிளாஸ்டிக் பொருட்கள் சூரிய ஒளி, வெப்பம், கடல் அலைகள், மழை போன்ற காரணங்களால் மெதுவாக உடைந்து நுண்ணிய துகள்களாக மாறுகின்றன. உதாரணமாக தண்ணீர் பாட்டில்கள், பிளாஸ்டிக் கவர்கள், உணவு பொதிகள், டயர்கள், செயற்கை நார் துணிகள், அழகு சாதன பொருட்கள், இவை அனைத்தும் காலப்போக்கில் நுண்ணிய பிளாஸ்டிக்காக மாறுகின்றன. நுண்ணிய பிளாஸ்டிக்கின் வகைகள்: முதன்மை நுண்ணிய பிளாஸ்டிக் தொழிற்சாலைகளில் மிகச்சிறிய துகள்களாகவே தயாரிக்கப்படும் பிளாஸ்டிக்குகள். உதாரணம் முகம் கழுவும் கிரீம்களில் உள்ள மைக்ரோ பீட்ஸ், பற்பசை, அழகு சாதன பொருட்கள். இரண்டாம் நிலை நுண்ணிய பிளாஸ்டிக் பெரிய பிளாஸ்டிக் பொருட்கள் உடைந்து உருவாகும் துகள்கள். உதாரணம் பிளாஸ்டிக் பைகள், மீன்பிடி வலைகள், பிளாஸ்டிக் பாட்டில்கள், உணவு பொதிகள். நுண்ணிய பிளாஸ்டிக் எவ்வாறு உருவாகிறது? மனிதர்கள் அதிக அளவில் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள் சரியாக அகற்றப்படாமல் சுற்றுச்சூழலில் கொட்டப்படுகின்றன. வெயில் தாக்கம், மழை, கடல் அலைகள், காற்று, வெப்பநிலை மாற்றம் போன்ற காரணங்களால் மெதுவாக சிதைந்து நுண்ணிய துகள்களாக மாறுகின்றன. சலவை செய்யும்போது செயற்கை நார் துணிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான நுண்ணிய நார் துகள்கள் நீரில் கலக்கின்றன. கார் டயர்கள் சாலையில் உராய்வதால் கூட மைக்ரோ பிளாஸ்டிக்கள் உருவாகின்றன. நுண்ணிய பிளாஸ்டிக்கள் எங்கு காணப்படுகிறது? இன்றைக்கு உலகின் எல்லா இடங்களிலும் நுண்ணிய பிளாஸ்டிக்கள் காணப்படுகின்றன. கடல் நீரில், கடல் மேற்பரப்பிலும், ஆழ்கடலிலும் மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் கண்டறியப்பட்டுள்ளன. குடிநீரில், பாட்டில் தண்ணீரிலும், குழாய் நீரிலும் கூட நுண்ணிய பிளாஸ்டிக் இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. விவசாய நிலங்களிலும் பிளாஸ்டிக் துகள்கள் சேர்ந்து மண் வளத்தை பாதிக்கின்றன. காற்றின் மூலம் நுண்ணிய துகள்கள் பரவி மனிதர்கள் சுவாசிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. உணவுகளில் உதாரணமாக மீன், உப்பு, தேன் போன்ற உணவுகளிலும் மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் கண்டறியப்பட்டுள்ளது. கடல் உயிரினங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள்: கடல் உயிரினங்கள் நுண்ணிய பிளாஸ்டிக்கை உணவாக நினைத்து உட்கொள்கின்றன. மீன்கள், ஆமைகள் போன்ற உயிரினங்களிலும் நுண்ணிய பிளாஸ்டிக்குகள் கண்டறியப்பட்டுள்ளன. மீன்களின் வயிற்றில் பிளாஸ்டிக்குகள் செரிமான கோளாறு குறைகின்றன. கடல் ஆமைகள் பிளாஸ்டிக் பைகள் செரிமான கோளாறு ஏற்பட்டு இறந்து விடுகின்றன. நாம் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் குழாய்கள் கூட ஆமைகளின் மூக்கில் நாசி துவாரத்தில் செருகி கொண்டு உயிரிழக்கின்றன. கடல் பறவைகள் உணவுடன் சேர்த்து பிளாஸ்டிக் துகள்களை உட்கொண்டு உயிரிழக்கின்றன. கடலின் மிக அழகான பவழப்பாறைகள் காணப்படுகின்றன. இந்த பவழப்பாறைகள் மைக்ரோ பிளாஸ்டிக் காரணமாக வளர்ச்சி பாதிப்பு ஏற்பட்டு அதனுடைய நிறம் மங்கி இறக்கும் நிலை ஏற்படுகிறது. மனிதர்களுக்கு ஏற்படும் உடல்நல பாதிப்புகள்: இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் மனிதர்களின் உடலிலும் கண்டறியப்பட்டுள்ளன. ஆய்வுகளின்படி அமெரிக்காவின் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் எனும் நிறுவன ஆய்வுப்படி மனித இரத்தத்தில் நுரையீரலில் குடலில் தாய்ப்பாலில் தொப்புள் கொடியில் மனிதனின் ஈரலில் சிறுநீரகத்தில் கூட மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் கண்டறியப்பட்டுள்ளன. மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் ஏற்படுத்தும் சுகாதார பிரச்சனைகள், ஹார்மோன் மாற்றங்கள், பிளாஸ்டிக்கில் உள்ள வேதிப்பொருட்கள் ஹார்மோன் செயல்பாட்டை பாதிக்கின்றன, புற்றுநோய்

0: அபாயத்தை ஏற்படுத்துகின்றன. சில நச்சு வேதிப்பொருட்கள் புற்றுநோய் அபாயத்தை அதிகரிக்கின்றன. சுவாச பிரச்சனைகள், காற்றில் உள்ள நுண்ணிய துகள்கள் நுரையீரல் நோய்களை ஏற்படுத்துகின்றன, நோய் எதிர்ப்பு திறனை குறைக்கின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நுண்ணிய நெகிழிகள் சுற்றுச்சூழல் சமநிலையை பாதிக்கிறது, மண்வளம் குறைகிறது, நீர் மாசுபடுகிறது, உணவுச் சங்கிலிகள் பாதிக்கப்படுகிறது, உயிரின பல் வகைமை குறைகிறது. ஒரு உயிரினம் உட்கொள்ளும் பிளாஸ்டிக் உணவுச் சங்கிலி மூலம் மற்ற உயிரினங்களுக்கு பரவுகிறது. உதாரணமாக, மண்ணில் உள்ள பிளாஸ்டிக் துகள்கள் தாவரங்கள் மூலம் உட்கிரகிக்கப்பட்டு மற்ற விலங்குகள் தாவர உண்ணிகளுக்கு செல்கின்றன. தாவர உண்ணிகளை உண்ணும் மனிதர்களுக்கு அது சென்று சேர்கிறது. இதன் மூலம் நுண்ணிய பிளாஸ்டிக்கள் உணவுச் சங்கிலிகள் மூலம் நிலப்பரப்பில் பரவுகிறது. அதுபோல கடலில் சிறிய தாவர மிதவைகள், விலங்கு மிதவைகள் காணப்படுகின்றன. இந்த தாவர மிதவைகள், விலங்கு மிதவைகளை உண்ணும் சிறிய மீன்களுக்கு இந்த நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்கள் சென்று சேர்கின்றன. அதன் மூலம் சிறிய பிளாஸ்டிக் துகள்கள் சிறிய மீன்களின் உடலில் சென்று சேர்ந்தவுடன் அதிலிருந்து பெரிய மீன்களுக்கு செல்கின்றன. பெரிய மீன்களின் உடலிலிருந்து அதை உண்ணும் மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் சென்று அவர்களுக்கு உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. இந்தியாவில் நுண்ணிய பிளாஸ்டிக்குகளின் பிரச்சனைகள். இந்தியா உலகில் அதிக பிளாஸ்டிக் பயன்படுத்தும் நாடுகளில் ஒன்றாக உள்ளது. நமது நாட்டில் கடற்கரைகள், ஆறுகள், ஏரிகள், நகர கழிவு நீர்களில் மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் அதிகமாக காணப்படுகின்றன. குறிப்பாக கங்கை நதி, சென்னை கடற்கரை, மும்பை கடற்கரை போன்ற இடங்களில் அதிக அளவு பிளாஸ்டிக் மாசுபாடு பதிவாகியுள்ளது. நுண்ணிய பிளாஸ்டிக்குகளை கண்டறிய அறிவியல் அறிஞர்கள் பல வகையான முறையை பயன்படுத்துகிறார்கள். அவைகள் சிறிய துகள்கள் வடிகட்டப்பட்டு பிரிக்கப்படுகின்றன. இவைகள் நுண்ணோக்கி மூலமாக ஆய்வு செய்யப்பட்டு நுண் நெகிழிகளின் வடிவம் ஆய்வு செய்யப்படுகிறது. மற்றும் ஸ்பெக்ட்ராஸ்கோபி எனும் ஆய்வு முறைகளின் மூலமும் மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் வகைப்படுத்தப்படுகின்றன. FTIR மற்றும் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எனும் ஆய்வு கருவிகளின் மூலமும் பிளாஸ்டிக்குகள் வகைப்படுத்தப்படுகின்றன. நுண்ணிய பிளாஸ்டிக்கால் ஏற்படும் பொருளாதார பாதிப்புகள், மீன்வளம் பாதிக்கப்படுகிறது, மீன்களின் உடலில் ஏற்படும் வளர்சிதை மாற்றத்தில் பாதிப்பு ஏற்பட்டு இனப்பெருக்கமும் பாதிக்கப்படுகிறது. இதனால் மீன் காணப்படும் பகுதிகளின் எண்ணிக்கையும் குறைகிறது. சுற்றுலா பாதிப்பு. நெகிழிகள் அதிகமாக கொட்டப்படுவதால் கடற்கரைகள் அசுத்தமாகின்றன. சுற்றுலா பாதிப்பு. அழுக்கான கடற்கரைகள் சுற்றுலா பயணிகளின் வருகையை குறைக்கின்றன. மருத்துவ பாதிப்புகள், மருத்துவ செலவுகள், உடல்நல பிரச்சனைகளால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கின்றன. எப்படி நாம் இந்த நுண் நெகிழிகளின் பயன்பாட்டை குறைக்க முடியும்? ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் கவர்களை தவிர்க்க வேண்டும், பிளாஸ்டிக் கப்புகளை தவிர்க்க வேண்டும், ஸ்ட்ராக்களை தவிர்க்க வேண்டும். இதற்கு பதிலாக துணிப்பைகளை பயன்படுத்த வேண்டும், பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்ய வேண்டும், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், கடற்கரையை சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபட வேண்டும், இயற்கை பொருட்களை பயன்படுத்த வேண்டும். மாணவர்களின் பங்களிப்பு இந்த பிளாஸ்டிக் அல்லது மைக்ரோ பிளாஸ்டிக் ஒழிப்பில் முக்கிய பங்காற்ற மாணவர்கள் விழிப்புணர்வு முகாம் நடத்தலாம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கலாம், சமூக ஊடகங்கள் மூலம் மைக்ரோ பிளாஸ்டிக்களின் பாதிப்புகளை மக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலம் பரப்பலாம். அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. அந்த வகையில் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளன. கழிவு மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. மறுசுழற்சி ஊக்குவிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் சட்டங்கள் கடுமையாக அமல்படுத்தப்படுகின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக மக்கள் ஒத்துழைப்பு பிளாஸ்டிக்குகள் ஒழிப்பிற்கு மிகவும் முக்கியமாகும். மக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த திட்டத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியாது. அதனால் மக்கள் முழுமையாக அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு அளித்து பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க வகை செய்ய வேண்டும். பிளாஸ்டிக் மனிதனின் வசதிக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்று அது மனித வாழ்க்கைக்கே அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. நுண்ணிய பிளாஸ்டிக்குகள் கண்களுக்கு தெரியாத ஒரு மாசுபாடு. ஆனால் அதன் தாக்கம் மிகவும் பெரியது. நாம் இன்று விழிப்புடன் செயல்படவில்லை என்றால் எதிர்கால தலைமுறைகள் உலகையும் உணவையும் சுற்றுச்சூழலையும் இழக்க நேரிடும் என்பதை திண்ணம். எனவே பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், இயற்கையை நேசிப்போம், ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்குவோம்.
1: இதுவரை நுண் நெகிழிகள் தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் கடலியல் மற்றும் கடலோரவியல் துறையின் பேராசிரியர் முனைவர் எஸ் பரமசிவம் அவர்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் ஜி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா ஆனா கடிதமே இருக்கட்டும் படி.
1: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
0: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
1: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
0: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
1: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
0: அதான்
1: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
0: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா?
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நிறைவு பெறுகிறது மதுரை தென்றல். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, மற்றும் அதனைத் தொடர்ந்து 9:15 செய்தி சுழல் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

0: பெரும்பாலும் கால்நடை வளர்ப்போராகவும் இருக்கிறாங்க சார். கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கால்நடைகளை வளர்க்குறாங்க, அதுக்கப்புறமா பால் போன்ற பொருட்களை வந்து உற்பத்தி செய்யும் போது அதனுடைய உப பொருட்கள் அதெல்லாம் பிரித்திருக்கிறதுக்கான அந்த தொழில்நுட்பம், அதை பற்றி வந்து உங்கள்கிட்ட நிறைய சந்தேகங்கள் கேட்குறாங்களா? மேலும் தொழில்நுட்பம் சார்ந்த உதவிகள் எங்கெங்க கிடைக்கும், அது போன்ற விஷயங்களை நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறீங்களா சார்?
1: நான் ஏற்கனவே சொன்னது போல மேடம், இப்போ முக்கியமாக இளைஞர்கள் நான் நிறைய படையெடுத்து வர்றதால அவங்க நீங்கள் கேட்குற மாதிரி இதை அடுத்த கட்டமாக கொண்டு போகிறது இயந்திரமயமாக்கல், அதாவது அடிப்படை கட்டமைப்பில் வந்து ஒரு பண்ணை தொழிலில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியே அதை எப்படி மதிப்பு கூட்டலாம், அது சார்ந்த அந்த இயந்திரங்கள் எங்கே கிடைக்கும், அதனால் வந்து விற்பனை வாய்ப்புகள் எப்படி செயல்படுத்தப்படும் தான் எங்கள்கிட்ட வராங்க. இன்னொன்று, நீங்கள் கேட்டது போல் இப்போ இந்த வெறுமனே பால் உற்பத்தி பண்ணுறதோ இல்லை அது சார்ந்த விற்பனை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரது மட்டும் நாங்கள் செயல்படுத்தலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பதற்கு இந்த மனையில் கீழே வந்து அனைத்து விதமான பயிற்சிகளையும் உதவிகளையும் நாங்கள் செய்கிறோம். முக்கியமாக தர குறியீடு வாங்குறதுக்கு முதற்கொண்டு, அதாவது FSSAI சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அந்த உணவு கட்டுப்பாட்டு சான்றிதழ் இருக்கும், அதற்குமே நாங்கள் வழிகாட்டுதல் கொடுக்குறோம். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு விவசாயி வந்து ஒரு தொழிலில் ஈடுபடுறதை தாண்டி அவருடைய வெற்றி கடைசியாக இறுதியாக அந்த சந்தைப்படுத்துதல் வரைக்குமே இந்த வேளாண்மை அறிவியல் மையங்கள் வந்து நாங்கள் முக்கிய பங்காற்றிட்டு வரோம் மேடம்.
0: நிச்சயமாக சார், மத்திய அரசு வந்து அவங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் மகளிர் விவசாயிகள் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க, அதனால அவங்கள வந்து மேன்மேலும் உயர்த்தணும் அப்படின்ற அடிப்படையில் தான் நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் வேளாண் அறிவியல் நிலையம் வாயிலாக என்னென்ன சேவைகள் வழங்கப்படுது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க சார். இப்போ இளைஞர்கள் வந்து நிறைய இதற்குள்ள ஈர்க்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு விஷயங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்கன்னு நீங்க முன்புல இருந்தே சொல்லியிருந்தீங்க. எந்த அளவுக்கு இளைஞர்கள் கிட்ட இதற்கான ஆர்வம் இருக்கு சார்? ஏன்னா வருங்காலத்துல விவசாயம் அப்படின்ற ஒரு துறையையும் வந்து இளையோர் வந்து அவங்களுடைய முக்கிய இலக்கா வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
1: கண்டிப்பாக மேடம், இப்போ இதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமது மத்திய அரசின் கீழே வந்து இந்த ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லா இந்த செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களை ஊக்குவிச்சு அவங்களுடைய சிந்தனை திறனை புதுசான ஒரு சிந்தனை வழிகாட்டுதல்களுக்கு வந்து என்னென்ன வகையில் வந்து ஆராய்ச்சிக்கோ இல்லை அதை கொண்டு போய் ஒரு நிறுவனமாக முன்னெடுக்கிறதுக்கு வந்து நிறைய நிதியுதவி பல கட்டங்களாக செஞ்சுட்டு வராங்க. அதில் வந்து தனிப்பட்ட இளைஞர்களாக இல்லாமல் குழுவாக சேர்ந்து நிறைய பேர் எங்களுடைய மையத்தை நாடுறதும் ஈடுபடுறதும் ரொம்ப இப்போ அதிகமாக இருக்குது. முக்கியமாக விவசாயிகள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளாக உருவாக்குறாங்க, அதாவது ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனாக வராங்க. ஆமாம், அவங்களும் வந்து இப்போ இந்த வங்கிகளை அணுகிறதோ இல்லை மத்திய அரசின் கீழ் அந்த நிதியுதவி பெறத்துக்கோ வந்து இது வந்து ஒரு முக்கிய காரணியாக ஒரு ஏதுவாக இருக்குது. அதனால் இளைஞர்கள் மத்தியில் இது ஒரு சராசரியாக வந்து ஒரு தொழிலுக்கு போகாமல் நம்மளாக ஒரு முதலாளியாக ஆகலான்ற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப இப்போ ஓங்கி கிடக்கு மேடம்.
0: நிச்சயமாக சார், அதே மாதிரி மகளிருக்கும் இது வந்து ஒரு பிரகாசமான தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார்? ஏன்னா நீங்கள் முன்பே குறிப்பிட்டீங்க மகளிரும் நிறைய வந்து இந்த பயிற்சி வராங்க, அவங்களும் ஆர்வமா கத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. வீட்டில இருந்தே வந்து அவங்க அவங்களுக்கான ஒரு சம்பாத்தியத்தை வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கா இந்த பயிற்சிகள் வாயிலா?
1: கண்டிப்பாங்க மேடம், ஏன்னா இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லா இல்லங்களிலுமே பார்த்தீங்கன்னா இருவரும் பணிக்கு சென்றால் தான் வந்து சென்னை போன்ற மாநகரங்கள் அவங்களால குடும்ப சூழலில் சரி செய்ய முடியுதுன்னு சொல்கிறாங்க. எங்ககிட்ட வர்றவங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முக்கியமாக இப்போ வேளாண்மை அறிவியல் மையத்தில் பார்த்தீங்கன்னா மகளிர் வந்து மென்பொருள் துறையிலேருந்து வேலையை விட்டுட்டு இப்போ மனையில் பயிற்சி எடுத்துக்கொண்டு தனியாக ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தி ஆலையை துவங்கியிருக்கிறாங்க. இப்போ இது போல் அவங்க செயல்படுறதால மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு கிட்டத்தட்ட இந்திய அளவில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து நிறைய அந்த விற்பனை வாய்ப்புகளை ஏற்படுத்தி எப்படி ஒரு வீட்டில் வந்து அவங்க பாட்டி அவங்க அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்களோ அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு உற்பத்தியில் ஈடுபடுறப்ப மிகப்பெரிய தொழில் முனைவோராக மாறி இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வச்சு அதன் மூலியமா நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அதனாலேயே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியில முக்கியமா கால்நடை சார்ந்த தொழிலில் ஈடுபடுறதுக்கு மகளிர் பெரும்பாலும் அதிக ஆர்வத்துல கலந்துக்கிறாங்க மேடம்.
0: நிச்சயமா சார், உழவும் தொழிலும் தான் நாட்டின் உயிர் நாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த வேளாண்மைக்காக வந்து முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு நிறைய திட்டங்களை வந்து நிறைவேற்றிட்டு வராங்க மத்திய அரசு. அதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான பணியை வந்து வேளாண் அறிவியல் நிலையங்கள் வந்து செஞ்சுட்டு வராங்க. இதுல என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுது, நம்ம நாடு வந்து சுயசார்பு இந்தியாவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கான திட்டங்கள் தான் இது அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். தற்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இது போன்ற திட்டங்கள் சுயசார்பு இந்தியா அப்படின்ற இலக்கை வந்து அடையறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் சொல்லலாமா சார்?
1: நிச்சயமா மேடம், ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தியில் தொடர்ச்சியாக கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக நாம தான் முதலிடத்தில் இருக்கிறோம். அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு சந்தையையும் ஒரு சர்வதேச அளவில் வந்து நம்ம ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நிறைய நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலில் ஈடுபடுறவங்க, அப்புறம் முக்கியமாக வந்து புது தொழில் முனைவோராக வர்றவங்க எல்லாருமே கால்நடை சார்ந்த அப்புறம் வேளாண்மை சார்ந்த தொழில்களில் வந்து மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிட்டு வராங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல இளைஞர்கள் மத்தியில் ஒரு சுயதொழில் தொடங்கணும்னா வேளாண்மை மற்றும்

0: கால்நடை சார்ந்த தொழிலில் ஈடுபடுறப்ப அவங்களுக்கு வந்து நிறைய லாபம் கண்டறிஞ்சு மேலும் அவங்களுடைய குடும்பமும் சுற்றும் சூழமும் சிறப்பா இருக்கலான்றது அவங்களுடைய வெற்றி மூலியமா நிறைய கதைகள் கண்டறிஞ்சிட்டு வர மேடம்.
1: நிச்சயமா சார், வேளாண் நலன் சார்ந்து மத்திய அரசு வந்து நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க சார். அதுல குறிப்பிடத்தக்க திட்டங்கள் அப்படின்னா எது அதெல்லாம் சொல்லலாம் சார்?
0: இந்த பிரதான் மந்திரி ஃபைசல் பீமா யோஜனா வந்து ஒரு குறிப்பிடத்தக்க திட்டமா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பயிர் காப்பீடு வந்து ஒரு முக்கிய பங்கு ஆற்றிட்டு வருது நம்ம பார்த்தோம். இது தவிர விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த எம் கிசான், அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னது போல செயலி அடிப்படையில இந்த வந்து தேசிய மின்னாளுமை திட்டத்தின் கீழே வந்து இந்த வேளாண்மையை கொண்டு வந்து ஒரு கைபேசி வழி செய்தியை வந்து பரிமாற்றம் செய்யறோம். ஏன்னா இப்ப நீங்க வந்து விவசாய மக்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் சராசரி நம்ம இந்தியாவில் ஒரு 40 கோடி பேர் இந்த கைபேசி வச்சிருக்காங்க. இதுல ஏறக்குறைய பாத்தீங்கன்னா விவசாய குடும்பங்களை அரசு இலக்காக கொண்டு சுமார் ஒரு 9 கோடி விவசாய குடும்பங்களை வந்து இந்த எம் கிசான் திட்டத்தின் மூலமா குறுஞ்செய்தி இந்த தளம் அனுப்புறதுக்காக பயன்படுத்துறாங்க. அதுல பாத்தீங்கன்னா வேளாண்மை மற்றும் அது சார்ந்த துறைகள்ல வந்து மத்திய மற்றும் மாநில அரசு அமைப்புகள் அவர்களின் அந்தந்த மொழியில விருப்பமான வேளாண் நடைமுறைகளை பத்தியும் குறுஞ்செய்தி மூலமா வந்து ஆலோசனைகள் வழங்கி உதவிட்டு வராங்க. இதன் மூலமா இப்ப வேளாண்மை விரிவாக்க ஒரு பகுதியாக பல்வேறு முறைகளை வந்து ஒரு நெறிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால விவசாய மக்கள் நேரடியா வந்து ஒரு தகவல் கிடைக்கல, ஒரு புது மாதிரியான தொழில்நுட்பம் சொல்லுவாங்க, அதாவது பேக்கேஜ் ஆஃப் பிராக்டிசஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதை கொண்டு போய் சேர்க்கறது, அதை வந்து விவசாயிகள் மத்தியில் பிரபலப்படுத்துறது, இதுல முக்கியமா அந்த விரிவாக்கத்திற்கு வந்து ஒரு மிகப்பெரிய பங்கா வந்து மத்திய அரசு வந்து இந்த எம் கிசான் செஞ்சிருக்கிறாங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா மேடம், தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை வந்து எப்படி செயல்படுத்திட்டு வராங்கன்றது சிறந்த உதாரணம் வந்து 1551, அதாவது இந்த கிசான் கால் சென்டர் மூலமா. இதுல என்ன நீங்க ஒரு முக்கியமான செயல்பாடுன்னு பாத்தீங்கன்னா பண்ணை தொலைபேசி ஆலோசகர்கள் மூலமா அவங்க வந்து என்னென்ன நேரடி அவங்களோட சந்தேகங்களை வந்து நிவர்த்தி பண்றதுக்காக விவசாயிகள் சார்ந்த என்னென்ன துறைன்னு பார்த்தீங்கன்னா தோட்டக்கலை, கால்நடை பராமரிப்பு, மீன் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, பட்டுப்புழு வளர்ப்பு, நீர்வாழ் உயிரின வளர்ப்பு, வேளாண் பொறியியல், வேளாண் சந்தைப்படுத்துதல், உயிர் தொழில்நுட்பம், வீட்டு அறிவியல் போன்ற இது எல்லா சம்பந்தமாகவும் இந்த தகவல் தொடர்பை வந்து நீங்க தெரிவிச்சுக்கலாம். இந்த கிசான் கால் சென்டர் மூலமாகவும் அணுகி அவங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணலாம். இது தவிர இப்ப நீங்க ஏற்கனவே நம்ம சந்தைப்படுத்துதல் முக்கியமான ஒரு அங்கம்னு கேட்டப்ப நிறைய திட்டங்களை மத்திய அரசு முன்னெடுத்தாலும் அக்மார்க் நெட்னு சொல்லக்கூடிய இந்த வேளாண் சந்தைப்படுத்துதலுக்கான ஒரு ஒருங்கிணைந்த திட்டத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. நம்ம ஒண்ணு பார்த்தோம், இந்த ஈனாம் செயலி மூலியமா ஒண்ணு செய்யறது. இப்ப நீங்க மாவட்ட அளவுல பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கூடம் சொல்லுவாங்க, அப்ப அதே மாதிரி இந்த அக்மார்க் நெட் மூலியமாக இந்த புதிய தகவல் தொழில்நுட்பம் மூலியமா இந்த வேளாண் சந்தைப்படுத்துதலை வந்து ஒரு வலை அமைப்பா கொண்டு வந்திருக்கிறாங்க மத்திய அரசு. இப்ப இதனால என்ன உங்களுக்கு பயன் அப்படின்னா, கிட்டத்தட்ட மார்ச் 2000 ஆண்டுல இருந்து தொடங்கப்பட்ட இந்த அக்மார்க் திட்டத்தின் மூலியமா கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்லாம் இணைக்கப்பட்டு அவற்றில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தரவுகளை பதிவு செஞ்சு கிட்டத்தட்ட 450க்கும் மேற்பட்ட சரக்குகள், அதாவது ஆங்கிலத்தில் கமாடிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, மேற்பட்ட வகைகளையும் வந்து சந்தைப்படுத்துதலுக்கு வந்து ஒரு வழிவகை செஞ்சு தராங்க. இது வந்து நமது மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய சந்தைப்படுத்துதல் மற்றும் ஆய்வு இயக்குநரகம் மூலியமா நேரடியாக கண்காணிப்பில் செயல்பட்டு கொண்டிருக்குது மேடம்.
1: நிச்சயமா சார், இப்போ வருங்காலத்திற்கான திட்டங்கள், இப்ப எதிர்கால தேவைகள் என்ன இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு இலக்கு இருக்கும் இல்லையா சார், அதற்கான திட்டங்கள் எதுவும் இருக்கா சார் வேளாண் அறிவியல் நிலையங்கள்?
0: கண்டிப்பா மேடம், இப்ப நடைமுறையை சொல்லக்கூடிய ஒரு பழமொழி இருக்கு, தனிமரம் தோப்பாகாதுன்னு. அதனால விவசாயிகள் வந்து குழுவா சேர்ந்து பயணிக்கிறத வந்து மத்திய அரசு ஊக்குவிக்கிறாங்க. அதாவது சிறு குறு விவசாயிகள் எல்லாருமே வந்து இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகளா மாறினாங்கன்னா அவர்களுக்கு மத்திய அரசின் கீழ் கொடுக்கக்கூடிய நிதியுதவி வந்து எளிதில் பெறலாம். அவங்க வந்து இந்த எஃபிஓவை பதிவு பண்ணி அந்தந்த மாவட்டத்தில் இயங்கக்கூடிய அந்த நபார்டு வங்கி மூலியமா ஒரு திட்டத்தை அணுகிறாங்கன்னா, உதாரணத்துக்கு கறவை மாடு வளர்ப்பவர்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கெல்லாம் வெறுமே இந்த டெய்ரி எஃபிஓ மாடல் அந்த மாதிரி ஆரம்பிச்சாங்கன்னா ஈஸியா அந்த வங்கிகளை அணுகி தேசிய உடைமை ஆக்கப்பட்ட வங்கிகளில் வந்து நிதி பெறலாம். இது தவிர இவங்களுக்கெல்லாம் இந்த விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகளுக்கும் பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் ஒரு கண்காணிப்பு குழுவும் உருவாக்கியிருக்கிறாங்க. அதனால வந்து எளிதில் ஒரு நடைமுறை சிக்கல்கள் வராமல் இருக்கிறதுக்காக இதை ஒழுங்குபடுத்துவதற்காக மத்திய அரசு வந்து இது ஒரு குழுவாக செயல்படுறப்ப அது வந்து சிறந்த முன்னெடுப்பை அவங்களே வந்து ஊக்குவிக்கிறாங்க.
1: நிச்சயமா சார், முன்பே நீங்க வந்து ஒரு முறை குறிப்பிட்டீங்க எஃபிஓஸ் பத்தி, உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் பத்தி, அதாவது முக்கியமா இவங்களுடைய செயல்பாடு அப்படின்றது என்னவா இருக்கும் சார்?
0: அவங்க இந்த உழவர் உற்பத்தியாளர் குழு நீங்க கேட்டது மேடம், இப்ப ஒரு நேரடி தொழிலில் ஈடுபடுற ஒருமித்த விவசாயிகளை ஒன்றிணைக்கிறது தான் நோக்கமே. உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி கால்நடை சார்ந்ததில் கறவை மாட்டு பண்ணைய விவசாயிகள்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கலாம். வேளாண்மைகளில் பார்த்தீங்கன்னா தோட்டக்கலையில் வெறும் பூ உற்பத்தியாளர்கள், இப்போ நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த தோட்டக்கலை பூ உற்பத்தியாளர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு உழவர் உற்பத்தியாளர் மன்றம் தனியாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இது போன்று மகளிர்கள் பார்த்தீங்கன்னா மனையில் சம்பந்தமான அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நீங்கள்

0: அந்த நேரடி ஒரு தனிப்பட்ட தொழிலை மட்டும் ஆர்வமாக செய்யக்கூடிய ஒன்றுக்கும் மேற்பட்ட அந்த உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அதை மட்டும் செயல்படுத்தக்கூடிய அந்த வியாபார ரீதியாக வெற்றி அடையக்கூடிய வழிக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த உழவர் உற்பத்தியாளர் மன்றம் வந்து மத்திய அரசால் ஊக்குவிக்கப்படுது மேடம்.
1: சரி சார், இப்போ இந்த உழவர் உற்பத்தியாளர் குழுக்களை ஏற்படுத்துறதுல வந்து வேளாண் அறிவியல் நிலையத்தோட பங்களிப்பு எதுவும் இருக்கா சார்?
0: கண்டிப்பாக மேடம். ஏன்னா இப்போ ஒரு ஒரு துறை சார்ந்த வல்லுநர்கள் இங்கே இருக்கிறதால இப்போ வேளாண்மை அறிவியல் மையத்தில் அணுகிற அந்த பயிற்சி எடுத்து வெற்றியோட தொழிலில் ஈடுபடுற அந்த தொழில் முனைவோர்களாக மாற்றி அவங்கள ஒருமுகப்படுத்தி அவர்களை வந்து மேலும் தொழிலில் வளர்ச்சி அடைவதற்காக இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் வங்கி நிதியுதவி பெற விரும்புனாங்கன்னா இந்த எஃபிஓ ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து அவங்கள கொண்டு போயிட்டு அந்த மாவட்ட நபார்டு வங்கி மூலியமாக அவங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய தேசிய உடைமை ஆக்கப்பட்ட வங்கிகளில் அந்த தொழில் தொடங்குறதுக்கு நிதியுதவி பெறறதுக்கு வரைக்குமே இந்த வேளாண்மை அறிவியல் மூலமா நாங்க உதவி செஞ்சுட்டு வரோம் மேடம்.
1: இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கால்நடை வளர்ப்போருக்கு சொல்லக்கூடிய அறிவுரை அப்படின்றது என்ன சார்?
0: நீங்க ஏற்கனவே சொன்னது போல மேடம், இப்ப மத்திய அரசு முன்னெடுத்து கொண்டிருக்கிற எல்லா திட்டமே சர்வதேச அளவில் ஒரு பெரிய கவனத்தை கொண்டு போறது அவங்களுடைய இலக்கா இருக்கு. முக்கியமா வந்து நமக்கு ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு சர்வதேச இந்த நீடித்த வளர்ச்சிக்கான ஒரு இலக்கு வச்சிருக்கிறாங்க. அதுல பசியை ஒழித்தல், உணவு பாதுகாப்பை அடைதல், ஊட்டச்சத்தை மேம்படுத்துதல் மற்றும் நீடித்த வேளாண்மையை ஊக்குவித்தல், அதாவது ஆங்கிலத்தில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு சொல்கிறாங்க மேடம். இப்போ இதை வந்து ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்குனதுலேருந்து இப்போ நமது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த செயல்பாடுகளில் முக்கியமாக இந்த நீடித்த வளர்ச்சி இலக்குகளுக்கு வந்து நம்ம ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதில் இந்தியாவில் இந்த மக்கிய உரம் தயாரித்தல், அப்புறம் உயரி கறி கட்டு பயன்பாடு மற்றும் உயரி பொருட்கள் மறுசுழற்சி போன்றதில் நம்ம அதிக கவனம் செலுத்துறதால இந்த உற்பத்தியை மேம்படுத்துவதன் திறனை வந்து நம்ம அதிகரிச்சிருக்கிறோன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காக நம்ம ஆற்றி கொண்டு வரோம் மேடம். இதனால மற்ற நீங்க புதிய செயல்பாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு உலகளாவிய உணவு விரயத்தையும் தடுக்கிறதன் மூலம் வந்து இந்த நீடித்த வளர்ச்சி இலக்குகளை வந்து குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய நமது பாரத நாடு எளிதில் அடைஞ்சு வெற்றி அடையும் மேடம்.
1: நிச்சயமா சார். வேளாண் அறிவியல் நிலையங்களை விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், மீன் வளர்ப்போர் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம் சார்?
0: குறிப்பாக வந்து ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் இந்த வேளாண்மை அறிவியல் மையம் இயங்குவதால் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் கால்நடை மற்றும் வேளாண்மை சார்ந்த தொழிலில் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்க, இல்லை முத முதல்ல தொழில் முனைவோராக அதை வந்து கொண்டெடுக்கணும், இல்லை வந்து மாற்று செயல்பாடுகளில் ஒரு வழிகாட்டுதல் பெறணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா எங்கள் வேளாண்மை அறிவியல் மையத்தை அணுகலாம் மேடம். குறிப்பாக அவங்களுடைய வந்து இந்த மாதிரி முதல்ல கால்நடையை சார்ந்த இல்லை வேளாண்மை சார்ந்த தொழிலை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு வந்தால் கூட அவர்களுக்கு இந்த பயிற்சிகள் மூலியமாகவும் புதிய தொழில்நுட்பத்தின் ஆலோசனை மூலியமாகவும் அவர்களை தொழில் முனைவோராக மாற்றி வெற்றி அடைவதற்கு அனைத்து வழிகளும் இந்த வேளாண்மை அறிவியல் மையத்தின் மூலியமாக நாங்கள் செயல்படுத்திட்டு வரோம் மேடம்.
1: வேளாண் துறையில என்ன மாதிரியான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது, அந்த திட்டங்களை சிறப்பா செயல்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு வேளாண் அறிவியல் நிலையங்கள் வந்து உதவிகரமா இருக்காங்க, நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து சொன்னீங்க, ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி சார்.
0: நன்றி மேடம்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை. எஸ் மாளவிகா அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், வி அனுருத் ஆத்ரே அவர்கள் கஞ்சீரா. முதலில் தேவர் முனிவர் தொழும் என தொடங்கும் லால்குடி ஜி ஜெயராமன் அவர்களிட்டிய பாடல், ஷண்முக பெரியாராகும் ஆதி தாளம்.

நேர்களே, அரங்கு செயல் எஸ் மாளவிகா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வி எல் குமார் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆந்திரே அவர்கள் கஞ்சீரா. அடுத்து யாருக்குத்தான் தெரியும், கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், தேவ மனோகரி ராகம், ஆதி தாளம்.

அரங்கசியில் இதுவரை எஸ் மாளவிகா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். பி எல் குமார் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பி அனிருத் ஆந்திரே அவர்கள் கஞ்சீரா.

நாளை காலை 5:45 மங்கள இசை அதனை தொடர்ந்து நாளொரு குரல் குரலின் 292 மற்றும் அதனை தொடர்ந்து 6 செய்திச் சுருக்கம் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 பக்தி மாலை 6:35 ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் முக்கியத்துவம் பயன்கள் குறித்த தகவல் வழங்குகிறார். காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர் கமலேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள். 6:45 மாலை செய்திகள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். மற்றும் அதை தொடர்ந்து 7 சுழல் விளக்கு. மற்றும் அதை தொடர்ந்து 7:10 மதுரை தென்றல். மற்றும் அதை தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள். 7:25 நலமாய் வாழ்க சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உணர்ச்சியும் மனநலமும் சிறப்பு தகவல் தருகிறார் யோகா சிகிச்சையாளர் மற்றும் யோகா பயிற்றுனர் சுபாஷினி மோகன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:30 மறுத்தன்றல். 8:00 செய்தி சுருக்கம். 8:02 மறுத்தன்றல். 8:15 ஆங்கில் செய்திகள். 8:30 மறுத்தன்றல். 9:00 அரங்கிசை. 10:00 செய்தி சுருக்கம். 10:02 எனக்கு பிடித்த பாடல். 11:00 செய்தி சுருக்கம்.

காலை 11:02 இருக்கு. மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் ஒளிப்பதிவு தொடர்ந்து மதுரத்தின்று கேட்கலாம். மற்றும் 12 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 12:05 ஆங்கில செய்திகள், 12:10 சங்கீத சாரல், 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை மற்றும் அதனைத் தொடர்ந்து 1:05 ஆங்கில செய்திகள், 1:10 பெருமை மிகு பாரதம், கல்லிலே கலைவண்ணம் கண்ட ஹம்பி உரை சித்திரம், எழுதியவர் நிரேஷ் பாபு குலசேகரன் அவர்கள். 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை மற்றும் 2 மணிக்கு ஆங்கில செய்திகள், 2:15 மறுத்தன்று, 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவேறுகிறது. மீண்டும் 5:27 மாலை ஒளிபரப்பு துவங்குகிறது. குரலமுதம் 292 மற்றும் அதைத் தொடர்ந்து 5:30 மறுத்தன்று, 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரம், 6:05 ஆங்கில செய்திகள், 6:10 ஒருபட பாடல்களில் துல்லாதமனும் துல்லும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 மறுத்தன்று, 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மறுத்தன்றால், 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ முருகன் அவர்கள், 7:15 செய்திகள், 7:25 பணி செய்தி, 7:30 உழவர் உலகம், சம்பா தாளடிக்கான பயிர் ரகங்களும் அதன் சிறப்புகளும், புட்டுக்கோட்டை வேளாண் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எல் சுபா அவர்கள், நேர்முகம் படைப்பு திருச்சி. 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தின், 8:30 இசை மஞ்சரி, 8:45 8:45 ஆங்கில செய்தி மற்றும் 9 மணிக்கு ஆங்கிலத்தின் செய்திகள், 9:15 மதுரத்தின், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10 மணிக்கு நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் மியூசிக், பிரசாத் யூஎஸ் பிரசாத் சாக்ஸோஃபோன் படைப்பு டெல்லி, 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரம், 11:05 செய்திகள், 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறும்.